வணக்கம் என்பதாக நாங்கள் ஜபத்திலே இணைந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் இணைந்து உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவாமல் நினைக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவாம் என்னை நடத்தும்.

0: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஜனங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே கர்த்தாவே, எங்களை தெரிந்தடித்து உம்முடைய நாமத்தை அறிவித்து ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவ சாபங்களை உம்முடைய தூய ரத்தம் கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்தீரே அப்பா, அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே சிலுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே, உம்முடைய வாயின் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நிகழ்கிற ஒவ்வொரு நேர்களையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நாங்கள் 2 கொரிந்தியர் 13:11 நாங்கள் தியானிப்போம். அதிலே பவுல் இவ்விதமாக கூறுகிறார். பவுளுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தேவன் அவரை அழைத்து அநேக உபத்திரவங்களுக்கு கூடாக வழிநடத்திய போது அந்த வேளையிலே தேவன் தம்முடைய ஆவியினாலே அவரை நிலைத்து அவருடைய பலவீனத்திலே என் பலன் உனக்கு விளங்கும் என்று சொல்லி அவரை தன்னுடைய ஆவியினால் நிறைத்து அபிஷேகித்து பலப்படுத்தினார். ஆகவே அவர் சிறையில் இருந்த போதெல்லாம் உபத்திரத்தின் மத்தியிலும் அவர் அநேக நிருபங்களை எழுதினார் என்று பார்க்கிறோம். அந்த ஜீவ வசனங்கள் எங்களுக்கு அது புத்தியையும் தெளிவையும், எங்களுக்கு அது உள்ளான மனுஷனிலேயே அது எங்களுக்கு பலனையும் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள யாராவது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையானது ஆவியின் ஜீவனமாய் புறப்பட்டு ஒவ்வொருவரோடும் பேசுகிற நிறுவங்களாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அனுபவித்து அந்த வார்த்தைகளை அவர் எழுதினார். அவர் கூறுகிறார், கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கும் போது இன்றைக்கு அநேகர் மத்தியிலே சந்தோஷம் இல்லை, நம்முடைய சமுதாயத்திலே நற்றீந்தல் சீர் பொருந்துதல் இல்லை, அவர்கள் ஜனங்களுக்கு ஆறுதல் இல்லை, குடும்பங்கள் மத்தியிலே ஏக சிந்தை இல்லை, சமாதானத்தை இழந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அன்புக்கு பாத்திரரான சமாதானத்துக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் அங்கே எழுதுகிறார். அந்த பிலிப்பியர்ல கூட அவர் எழுதுகிறார், சந்தோஷமா இருங்கள். 4 வாசித்தீங்கண்டா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஏன் அவர் அதை திரும்பமாக ஞாபகப்படுத்தி எழுதுகிறார் என்றால், எங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. இந்த மனித குலத்துக்கே ஒரு எதிராளியாகிய சர்ப்பம் என்று அழைக்கப்பட்ட சாத்தானவன், பிசாசானவன் மனுக்குலத்தின் சந்தோஷத்தை கெடுக்கும்படி இந்த நாட்களிலே அநேக கொலைகளையும் அநேக கோபங்களையும் சண்டைகளையும் மூட்டி அவன் மனிதனுடைய இருதயத்தை கெடுத்து அங்கே சந்தோஷம் இருக்க முடியாதபடி அதை இழந்து போக பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் பல உபாய தந்திரங்கள் செய்து இன்றைக்கு வாலிபர்களை அதிகமாக அவன் வஞ்சித்து அங்கே பாதாளத்திலே தள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த மனிதன் தன் வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களிலும் தேவ வசனத்தை அவன் வாசிக்க, அதை தியானிக்க, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள மறக்கும் பொழுது, கை கொள்ளாமல் அவன் வாழும் பொழுது அங்கே அவனுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவன் எதிர்கொள்ள முடியாதபடி வாழ்கிறான், அவன் கவலை கொள்கிறான் என்றதை பார்க்கிறோம். ஆகவே என்ன செய்கிறார் ஆண்டவர், அதே வார்த்தையைத்தான் இங்கே எழுதி வைத்தார், ஜீவ வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 6:25 சொல்லுகிறார், இந்த சந்தோஷத்தை கெடுக்கும் நமக்கு நம்மளை கவலை கொள்ள பண்ணுகிற காரியங்களை குறித்து அவர் அங்கே விழிப்பாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அன்பான தேவன் பாருங்கள், தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் அவர் எங்கள் மேல் எவ்வளவு கரிசனையாக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார், கூறுகிறார் என்று பாருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசுவசித்தவைகள் அல்லவா என்று இயேசு கூறுகிறார். அது மட்டுமல்ல, 26-27 வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அவர் அங்கே தன்னுடைய படைப்புகளை பற்றி அழகாக கூறுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் அவர்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவாசித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவா? ஆகவே இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு ஒரு விதமான கவலைகள். சில பேருக்கு உடைக்கு குறித்து கவலை, உணவை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, விதமான வேலையை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து கவலை, குழந்தையற்ற கவலைகள், இவ்வளவு விதமான கவலைகள் ஒவ்வொன்றும் பின் ஒன்றாக அங்கே சத்துருவான மனித வாழ்க்கையிலே போராட்டங்களை கொடுத்து கவலை கொள்ள வைக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உடைக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவர்கள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளும் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நான் கூட பிரயாணம் போகும்போது அங்கே நான் பார்ப்பதுண்டு, பாதையோரங்களிலே காடுகளிலே பூத்திருக்கும் பூக்களை பார்க்கும் போது எவ்வளவு விசேஷித்த வர்ண வர்ண கலர்களாக அவைகள், அங்கே சின்ன சின்ன பூக்கள் தான், ஆனாலும் அவர்களுடைய இதழ்கள் இருக்கிற அந்த வடிவங்கள், அந்த பூக்கள் நிமிந்து கொத்து கொத்தாய் பூத்திருக்கிற வடிவங்களை பார்க்கும் போது உண்மையாகவே நான் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய விசேஷித்த படைப்பை நான் நினைத்து துதிப்பதுண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவனி விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் நீங்கள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த கவலையெல்லாம் நாம் விட்டு விடுவோம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் நிறைவாயிருக்கிறது, ஆனாலும் என் உள்ளத்திலே இன்னும் கவலை இருக்கிறது என்று சொல்லுகிறார் சொல்லுவீர்களா? இருந்தால் உங்களை பார்த்து ஆண்டவர் 33 வசனத்திலே கூடுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த ஜீவ வசனம் என்று உங்களோடு பேசுவதாக முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடுகிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அவ்விதமா எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் தேடும் பொழுது கர்த்தர் இந்த கவலையை எங்களை விட்டு எடுத்து போடுவார். ஆகவே எங்களுடைய சரீரத்திலே அங்க அவர் சொல்லுகிறார், ஒரு முளத்தையாவது உங்களால கூட்ட முடியுமா? இல்லையே, நீங்கள் கவலைப்படுவதால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று அங்கே அவர் மறுபடியும் கூறுவதை பார்ப்போம். ஆகவே எங்களுடைய கவலைகளை எல்லாம் நாங்கள் விட்டு பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் அவரின் தேவையை சந்திப்பார் என்று நாங்கள் அவருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக அங்கே அவர் சொல்லுகிறார், நற்சீர் பொருந்துங்கள். தேவனுடைய கற்பனையை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், தேவனை முழுவதாய் நேசிக்க வேண்டும் என்று. அடுத்தது சொல்லுகிறார், உன்னை போல் பிறனை நேசி என்று. இன்றைக்கு மற்றவர்களோடு சீர்பொருந்தி வாழ்வதுதான் இன்றைக்கு மனுஷருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய ஜீவ வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவதாக. ஆகையால் நீங்கள் எதை செய்து வருகிறபடியே, 1 Thessalonians 5:11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விதித்து உண்டாகும்படி செய்யுங்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருக்கிற பெரியவர்களோ அல்லது மூப்பர்களோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. இன்றைக்கு சமுதாயத்தை பார்ப்போமானால் புத்தி சொல்லுகிறவர்களை மதிப்பதில்லை. பெரியவர்கள் புத்தி சொல்லும் போது பாட்டா பாட்டி அம்மாப்பா அப்பம்மா சொல்லும் பொழுது அங்கே வாலிபர்கள் மதிப்பதில்லை. ஆனா ஆண்டவர் இங்கே வார்த்தை என்ன சொல்லுகிறது, உங்களை குறித்து அவர்களுக்கு கரிசனை இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் உங்களை விசாரணையாய் கரலாயிருந்து விசாரணை செய்கிறார்கள், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அவர்களை நீங்கள் மதித்து உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் சபையிலே ஒழுங்கிதாரர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். திருடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சபைக்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விசுவாசம் வீதமுடையவர்கள். சில பேருக்கு நல்ல விசுவாசம் இருக்கும், சில பேர் விசுவாசத்துல குறைவா இருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை என்னவாம், அவர்களுக்கு ஒழுங்கில் சபைக்கு ஒழுங்காய் வராதவர்களுக்கு என்னவாம், புத்தி சொல்லட்டாம், ஏன் வரல, என்ன பிரச்சனைன்னு விசாரிங்க. அது மட்டுமல்ல, திடனற்றவர்களை தேற்றுங்கள். அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகளால் அவர்கள் திடனற்றிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இன்றைக்கு சாந்தம் என்று ஆக்களுக்கு பேர் இருக்கும், சாந்தி என்று பேர் இருக்கும், ஆனால் அநேகரிடத்திலே சாந்தம் இல்லை. அன்பு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். இது நமக்கு கஷ்டமாயிருந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய உதவியினாலே இதை செய்யும்படியாக அவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அன்பானவர்களே, நாங்கள் ஏக சிந்தியாய் இருக்கும் பொழுது, நச்சீர் பொருந்தி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோமா, மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய நாடுவோம் என்று அவர் புத்தி கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் எவ்விதமாய் நடந்து கொள்கிறோம், மேலே நான் கூறிய ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம், நாங்கள் எவ்விதமாய் மற்றவர்களோடு பழகுகிறோம், அவர்களை மதித்து அவர்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கிறோமா, அவர்களோடு சபையில வராதவர்களை நாங்கள் விசாரித்து அவர்களை நாங்கள் புத்தி சொல்லுகிறோமா, அவர்களை தேற்றுகிறோமா, பலவீனரை தாங்குகிறோமா, சுயினமுற்றவர்களை போய் விசாரிக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை சிந்தித்து நாங்கள் கேள்வி கேட்பது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக அந்த வார்த்தை கூறுகிறது, ஆறுதல் அடையுங்கள். இன்றைக்கு ஆறுதலற்று ஜனங்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் அநேக பெண்களோடு பழகி பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள் தூக்கம் இல்லை, சில பேர் சொல்வன் வியாதியை குறித்து நான் இன்னும் சிந்தித்துக் கொண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆறுதல் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க என் குடும்ப அங்கத்தினரால் ஆறுதல் இல்லை. கணவன் சொல்லுவான் மனைவியால் ஆறுதல் இல்லை, மனைவி சொல்லுவாள் கணவனால் ஆறுதல் இல்லை. இவ்விதமான பிரச்சனைகளை நாங்கள் நாளுக்கு நாள் சந்திக்கிறோம். பிள்ளைகளை பார்த்து சொல்வார்கள், பெற்றோர் சொல்வார்கள், பிள்ளைகளால் எனக்கு ஆறுதல் இல்லை என்று. ஆனால் ஆறுதலின் தெய்வம் இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிறார் அன்பானவர்களே. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்கிறார். இவ்விதமான அன்பான தெய்வத்தை நாங்கள் தெய்வமாய் கொண்ட ஞானங்களாகி நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய பாரங்களை அவரிடத்திலே இறக்கி வைங்கள். பாவங்களை, கத்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படுமானால் அவற்றை நம்மை விட்டு அகற்றுவோம். அப்பொழுது நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிடத்தில் எங்களுடைய பாரத்தை நாங்கள் இறக்கி வைக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இங்கே ஆண்டவர் அங்கே கூறுகிறார், ஏக சிந்தியாயிருங்கள். என்னவாம், ஏக சிந்தியாயிருக்க வேண்டும். அதாவது குடும்பங்களிலே காணப்படுற எந்த பிரச்சனைகளாலும் நாங்கள் பார்த்தோமாண்டா பிரிவினைகள் தான் அதிகமாக உண்டாகிறது. சபைகளிலும் அப்படித்தான், ஒன்றாக வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் இந்த பிரிவினைகள் வருகிறது. ஏன், ஏக சிந்தை இல்லை. ஆனா ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து கூறுகிறார், இந்த குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரியமாக அங்கே இவர் சபையிலே ஒரு மன ஒற்றுமையாக இருக்கும்படி அங்கே அவர் புத்தி கூறுகிறார். என்னவாம், நம்ம அன்பில்லாதவன், யோவான் கூட ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பின் நிமித்தமாக என்னவாம், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று அங்கே வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே அன்பாக நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஒருவரை விட மற்றவரை மேன்மையாக எண்ண வேண்டும். ஒன்று கொரிந்தியர்ல பார்ப்போமானால் அங்கே அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பினால் நாங்கள் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ண வேண்டும். அந்த அன்பு இருக்குமே ஆனால் எங்களை போல நாங்கள் அவர்களை நேசிக்க முடியும், தேவனுடைய அன்பு. ஆகவேதான் அந்த கொரிந்தியரிலே ஒரு 13 அதிகாரத்திலே அன்பை பற்றி முழுவதுமாக அவர் எழுதி வச்சிருக்கிறார். நாங்கள் அவர்களை சகிக்க வேண்டும், அவர்களை அவர்களுடைய காரியங்களை நாங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது அந்த அன்பினாலே நாங்கள் சகலத்தை நம்புவோம், அது மட்டுமல்ல சகலத்தை சகிப்போம் என்கிறார். 1 கொரிந்தியர் 16:16 நாங்கள் வாசிக்கும் போது உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவது என்கிறார். 16:16 உங்கள் காரியம் எல்லாம் அன்போடே செய்ய கடவது. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நாம் ஏக சிந்தியாக காரியங்களை செய்ய முடியும். அந்த ஏக சிந்தை எங்களுக்கு உண்டாகும். 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்படுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். அவர் எங்களுக்கு கிருபைகளை பெருக செய்ய தேவன். ஆகவே நாங்கள் ஏக சிந்தியாக வாழ வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய சபையில் மட்டுமல்ல, நாங்கள் வேலை செய்த ஸ்தலங்களிலும் சமுதாயத்திலும் மற்றவர்களோடு பழகும் போதும் நாங்கள் ஏக சிந்தியாக இருந்து அவர்களை மேன்மையாக மதித்து அன்பு செய்யும் போது தேவன் தம்முடைய அன்பினாலே எல்லாவற்றையும் ஆண்டு வழி நடத்துவார். இறுதியாக நாங்கள் பார்ப்போமானால் அங்கே அவர் சொல்லுகிறார், சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் யார்? அங்கே நாங்கள் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஏசாயாவிலே அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே அவர் கூறுகிறார் 6:9:9 அவருடைய நாமம் சமாதான பிரபு. இந்த சமாதானத்துக்கு பிரபு என்று இயேசு கிறிஸ்து தான் அழைக்கப்படுகிறார். அவருடைய நாமமே சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை உச்சரித்தாலே நமக்குள்ளே சமாதானம் இறங்கி வரும். அவைதான் தீர்க்க தரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக, 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் இவ்விதமாய் எழுதி வைத்திருந்தார். சமாதான பிரபு அவர். அவரிடத்தில் வந்தால் நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதாம்? அது நம்மை விட்டு யாராலையும் எடுத்து போட முடியாத சமாதானம்தான் அந்த சமாதானம். அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அவர் கொடுக்கும் சமாதானம் நித்தியமானது. இந்த உலக காரியங்களை போல அல்ல. இந்த உலக காரியங்கள் ஒரு சடுதியாக அது மாறி போகும், ஒரு சடுதியாக அது மறைந்து போகும். ஆனா அவர் சொல்லுகிறார், அவர் மேல், அவருடைய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மை விட்டு எடுத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கும். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானம் அது நித்தியமானது என்று அவர் கூறுகிறார். இந்த உலகம் கொடுக்கிற, உலக காரியங்கள் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்த கொடுக்கிற சமாதானம் வந்து அது நாம் இன்றைக்கு பார்த்தால் உலகத்திலே இந்த நித்திய சமாதானத்தை தேடாதபடி மனுஷன் சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். எங்கிருந்து நாடு விட்டு நாடு ஓடுகிறான். ஏன் இங்கிருக்கிற இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை, இன்னொரு நாட்டுக்கு போகிறான். அங்கே போனால் அவனுடைய சமாதானம் கெட்டுப்பட்டு இன்னும் அதிக பிரச்சனைக்குள்ளாகிறான். ஐயோ, எனக்கு எங்கே சமாதானம் கிடைக்கும் என்று அடுத்த நாட்டுக்கு ஓடுகிறான். இவ்விதமாய் மனுஷனுடைய வாழ்க்கைகள் என்று பார்ப்போமானால் ஒரு பரதேசிகளை போல் அலைந்து திரிவதை பார்க்கிறோம். என்னத்தை தேடி? சமாதானத்தை தேடித்தான் திரிகிறார்கள். சமாதானம் எங்கு கிடைக்கும் என்று பார்க்கிறார். சமாதானத்தின் ஊற்றுக்கண்ணாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் அலைந்து திரிகிறார். ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாராக இருந்தாலும் உடைய உள்ளத்திலே சமாதான பிரபுக்காக, பிரபுக்கு இடம் கொடுப்பீர்களானால் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன சமாதான பிரபு உங்களுடைய உள்ளத்துக்குள் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அங்கே வார்த்தையிலே பார்த்தபடி சந்தோஷமாயிருங்கள், நற்றீர் பொருந்தியிருங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பு நம்முடைய சமாதானத்துக்கு காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன், அன்புக்கு பாத்திரனான தேவன், எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டுமல்ல சமாதானத்தையும் அவர் அருளி செய்வார். இந்த வேளையில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கோம், கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி பிறந்தீரப்பா. உம்முடைய நாமம் சமாதான பிரபு என்று அழைக்கப்படும் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை திறந்து ஒப்புக் கொடுக்கிறேன். நான் சமாதானம் அற்றிருக்கிறேன். என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு சமாதானத்தை இழந்து விடுகிறேன். ஆகவே ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம், உம்முடைய சமாதானத்தை என்னுடைய உள்ளத்திலே ஊற்றுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஜெபம் செய்வோம். நாங்கள் கண்களை மூடி தலைகளை தாத்தி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போன தேவன், ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற எந்த நேராயிருந்தாலும் சுவாமி, ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசிக்கிற தேவன் அல்லவோ கர்த்தாவே. நீர் கூறினீரே, உல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. என்னென்ன தேவைகளை குறித்து கவலைப்படுகிறார்களோ, என்னென்ன பிரச்சனை கூடாக ஜனங்கள் போகிறார்களோ, அந்த அன்பான ஜனங்களை நீ தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை நச்சீர் பொருந்த பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சந்தோஷத்தினால் நிரப்பும். உம்முடைய வார்த்தை சொல்றபடி ஆண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்கப்பா. அன்று தாவீது ஜெபித்தது போல இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து இருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே, உம்முடைய சந்தோஷம் இதயங்களிலே ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நற்சீர் பொருந்த பண்ணுங்கப்பா. ஆறுதல் அடைய பண்ணுங்க. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து கர்த்தாவே, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவனாகிய நீர் அவர்களோடு இருந்து எப்பொழுதும் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் ஜெயங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள் வார்த்தையின் மூலமாக. லவ் த லார்ட் தை காட் வித் ஆல் தை ஹார்ட் மைண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் லவ் தை நேபர் அஸ் தை செல்ஃப். அண்ட் அதே மாதிரி அவரோட சமாதானத்தையும் எங்களுக்கு மேல் கர்த்தர் அதன் மூலமாக எங்களுக்கு மேலே ஊற்றுவார். அதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றபடியால் அந்த வார்த்தையை நன்றாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் அருந்ததி.
0: Thank you, sister. God bless you. God bless you.
2: இன்றைய நாளிலே சிஸ்டர் அருந்ததியுடைய செய்தி மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம், ஒரு உற்சாகத்தை கொடுத்தது கர்த்தர் அந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் வேதத்தியான பகுதிகள் வேத பகுதிக்கு கடன் சொல்ல போறோம். தயவு செய்து நோட் புக்கை எழுதிக்கொள்ளுங்கள். கடந்த நாட்களே எஸ்தர் நாட்களில் ஆமானின் ஆவி என்ற தலைப்பிலே எஸ்தர் 3:8 அருமையான விளக்கத்தை கொடுத்தார் பாஸ்டர். இன்றைய நாளில் என்னத்தை கொண்டு வரான்னு கேட்போம். தயவு செய்து நோட்புக்கை எழுதிக்கொள்ளுங்கள். இந்த வேத பகுதி, இந்த வேதத்தியான பகுதி 97 ரேடியோவில் உலகத்தில் உள்ள அநேகர் நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள், பிரதர் இப்படியான ஒரு வெளிப்பாட்டை நான் கேட்டதில்லை, இதால் முதல் தடவையாக கேட்கிறேன் என்று பலர் என்னிடம் கூறியிருந்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். காரணம், இந்த ஆழமான சத்தியம் எங்கு சென்றாலும் இந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே தயவு செய்து தொடக்கம் முதல் முடியும் வரை 45 நிமிடங்கள், இதை 45 நிமிடங்களும் கவனமாக கேட்டு வார்த்தையை உள்வாங்கி வார்த்தையை குறித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ பாஸ்டர் அழைக்கப்படும் பிரைஸ்லார்ட் பாஸ்டர் சீமன் ஸ்டான்லி அவர்களே.
3: பிரைஸ் தி லார்ட்.
2: நேற்று கடந்த நாட்களில் எஸ்தர் நாட்களில் ஆமாவின் ஆவி அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்தீர்கள், எழுதி வச்சிருக்கிறேன். இன்றைய நாளிலே உங்களுடைய வேத பாடம் என்னவோ உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன்.
3: ஓகே. ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி தரிசனத்தை சிறப்பாய் நடத்தி கொண்டு வருகிற குழுவினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் ஊடாக தமிழ் பேசுகிற அனைத்து ஜனங்களுக்கும் இந்த செய்தியை கடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய மிக ஆழமான இந்த முயற்சிக்கு என்னுடைய இருதய நாளத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கமம் நிகழ்ச்சியில இணைந்து கவனித்துக் கொண்டிருக்கிற, சமூக வலைதளத்தில் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வேதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. பொதுவாக அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம், வாக்குத்தத்த செய்திகளை கேட்கிறோம், தீர்க்க தரிசன செய்திகளை கேட்கிறோம், இன்னும் சொல்ல போனால் ஆழமான செய்திகளை எல்லாம் நாம் கவனித்து கேட்கிறோம். இந்த சேனல் மூலமாக, ரேடி சங்கமம் வானொலி மூலமாக, அப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஊழியர்களின் மூலமாக ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் அநேக வித்தியாசமான ஜனங்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கடந்து செல்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வேத பாடமான ஒரு 45 நிமிடமானது, இந்த நிகழ்ச்சியானது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது சமூக வலைதளத்தின் ஊடாக கடந்து செல்லப்படுகிறது என்றால், ஆவிக்குரிய தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய சத்துருவின் தாக்குதல்கள் தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். என்னன்னே தெரியல, நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தோம், இப்பொழுது எங்களால் ஊழியம் செய்ய முடியவில்லை. நன்றாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம், இப்பொழுது எங்களால் ஜெபிக்க முடியல. ஒரு காலத்தில் நாங்கள் அதிகமாய் மணிக்கணக்கில் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தோம், இப்பொழுது ஒரு அதிகாரம் எல்லாம் வாசிப்பதெல்லாம் அவ்வளவு கடினமாகிவிட்டது. முதலெல்லாம் ஒரு வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தோம், இப்பொழுதெல்லாம் அது எங்களுக்கு ரொம்ப கடுமையாய் இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் போவதே கடுமையான ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது என்று சொல்லப்படுகிற ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாதபடி தவறான உபதேசங்கள், தவறான கள்ள ஆராதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் உலகத்தில் பெருகி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? கள்ள உபதேசங்கள், கள்ள ஆராதனைகள் எல்லாம் தேவனை விட்டு தேவ ஜனத்தை பிரிக்கும்படியால் செய்கிற காரியம். பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இந்த கால தலைமுறை, இந்த கால இளம் தலைமுறையினிடத்துல ஒரு பரிசுத்தத்தையோ, ஒரு உத்வேகத்தையோ, ஒரு ஆழமான ஒரு ஆராதனையோ, தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைக்காக அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தரினோடு பேசினார் என்று சவால் விட்டு சொல்லி முன்னேறி போகிற ஒரு கூட்டத்தையோ இன்றைக்கு பார்க்க இயலவில்லை, பார்க்க இயலவில்லை. ஏனென்று கேட்டால், தேவ ஜனத்தை வஞ்சிக்கும்படியாக, தேவ ஜனத்தை திருடிவிட்டான், தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகும்படியாக சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த கிரியைகளை வேதத்தில் அடிப்படையில் கண்டு அந்த கிரியைகளை அழிக்க, மாறாக அந்த கிரியைகளை அழிக்க ஆண்டவர் யாரை எழுப்பினார், எப்படிப்பட்டவர்களை எழுப்பினார் என்பதை வேதத்தில் பார்த்து, நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை வாழாமல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை நாம் எழுப்ப வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். எப்படி என்று கேட்டால், எலியாவின் நாட்களிலே ஆண்டவரே போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், எலியாவே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ என்னன்னா, ஆண்டவருக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ரகசியமான ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த எல்லா காலகட்டத்திலும் நாம் நினைக்கிறோம், இன்னைக்கு அவ்வளவுதான், இந்த கிறிஸ்தவ சமுதாயம் மீட்டெடுக்க முடியாது, எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு மனதுக்கு இதமான ஒரு செய்தி கிடைக்காதா, நம்ம என்னதான் தவறு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு ஒரு ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி இயங்குகிற ஒரு கூட்டம். காரணம், அவர்கள் நெருக்கடியான வேலையில் இருக்கிறார்கள், கடுமையான வேலை பளுவில் இருக்கிறார்கள், நிறைய பொருளாதார தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால இம்மைக்கான தேவைகளுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், என்ன பேசுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஜனங்களுக்கு பெருகி போனதினால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற செய்திகளே கிறிஸ்தவ உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் தேவ செய்தியாய் வருவது பல இடங்களில் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கமம் மூலமாக ஒரு உயிர் மீட்சியை, ஒரு எழுப்புதலை, ஒரு மிகப்பெரிய அசைவை தேவ ஜனத்தில் தூங்கி கிடக்கிற ஜனங்களை எழுப்பி விடும்படியாக, தடுமாறி கொண்டிருக்கிற ஜனங்களை தூக்கி விடும்படியாக, விலை மாறி அந்த திசை மாறி போன ஜனத்தை அது வழியல்ல இதுதான் வழி என்று காட்டும்படியான ஒரு மேலான காரியத்தை சங்கமம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நான் மறுபடியும் நான் இவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து, அடையாளம் கண்டுபிடித்து, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, எப்படியாகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆழமான முயற்சியின் விளைவு இன்றைக்கு நானும் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு தொடர் நிகழ்ச்சியாக, தொடர் போதனையாக இந்த வேத பாடம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் இதற்கு முன்பாக என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வேனானால் உங்களுக்கு அது விளங்கும். அதனால இந்த செய்தி வந்து ஒரு தொடர்ச்சியா வர்றதுனால முதல் ஒரு முன்னால் ஆரம்பித்த சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைய பாடத்துக்குள் வரம்புகிறேன். முதலாவது, மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி தேவ ஜனங்களை கடுமையாய் வஞ்சித்து தாக்கி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மோசே என்கிற இரட்சகனை எழுப்பி அந்த மோசேயின் மூலமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அந்த பார்வோனினுடைய வல்லமையை, அந்த ஆவியின் கிரியைகளை ஆண்டவர் எப்படி முறியடித்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். பார்வோனின் ஆவி மோசேயின் நாட்களில், அன்றைக்கு அந்த மோசேவுக்கு உதவியாகி இருந்த மோசேயின் தாய் தகப்பன்மார், மோசையினுடைய தமக்கை மிரியாம், மோசையினுடைய சகோதரர் ஆரோன், எப்படி என்று இவர்களெல்லாம் ஒரு பெரிய சேனையாக கர்த்தர் வைத்து, ஒரு டீமாக, ஒரு குழுவாக வைத்து தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார் என்று பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது எலியாவின் நாட்களில் யேசபேலின் ஆவி, ஒரு பெண்ணின் ஆவி தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். வேசித்தனத்தின் கிரியைகளும், பில்லி சூனியங்களும், மாந்திரிய கிரியைகளும், இன்னும் சொல்ல போனால் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதையும், மிகப்பெரிய மிரட்டல்கள், சொத்துக்களை அபகரிப்பது, ஊழியர்களை மிரட்டி பணிய வைப்பது, இப்படியாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த சோர்ந்து போன அந்த எலியாவை வைத்துக் கொண்டு, எலிசாவை வைத்துக் கொண்டு அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்தார். யெகூவை கர்த்தர் எழுப்பினார். அங்கே எழுப்பி அந்த யெசபேலினுடைய வல்லமைய, ஆவியின் தாக்குதல் கிரியைகளை, அதை எப்படி கர்த்தர் முறியடித்தார் என்று நாம் பார்த்தோம். இப்போ மோசேயின் காலம் வேற, எலியாவின் காலம் வேற. இப்ப இந்த ரெண்டு காலத்தை தாண்டி மூன்றாவது ஒரு காலம், என்ன காலம்னா, எஸ்தரின் நாட்களில் ஆமானின் ஆவி. இது வந்த பார்வோனின் ஆவியினுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். யேசபேலினுடைய ஆவியின் கிரியைகள் தேவ ஜனத்தை வித்தியாசமான முறையில் தாக்குதல் நடத்தி ஜனங்களை நிலை உலைய செய்கிறது. இந்த ஆமானின் ஆவி என்ன பண்ணுகிறது என்றால், ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனத்தை ஒன்றுமில்லாமல் பயமுறுத்தி அவர்களை கொலை செய்ய தூண்டுகிற பயங்கரமான பொல்லாத ஆவி ஆமானின் ஆவி. 127 நாடுகளுக்கும் ராஜாவாய் இருக்கிற அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் இந்த ஆமான். இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பேச வருவது ஆமான், எஸ்தரின் நாட்களில் ஆமானின் ஆவி பகுதி 2 என்று உங்கள் மத்தியிலே நான் பேச ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த தேவனுடைய இந்த ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய இந்த தேவனுடைய திட்டத்தில், திருச்சபை என்கிற உலகளாவிய திருச்சபை, அந்த குளோபல் சர்ச் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையை வஞ்சிக்கும்படியாக, அந்த சபையை துண்டாடும்படியாக, தேவ ஜனங்களை திசை மாறி செல்லும்படியாக, ஜனங்களை பயமுறுத்தி, ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது ஆமானின் ஆவி. இந்த ஆமானின் ஆவி என்ன செய்தது என்பதை கடந்த வாரத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நீங்கள் விருப்பம் இருந்தால் கடந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட நீங்கள் அந்த செய்தியை யூடியூபில் இருக்கும், சங்கமத்தில் இருக்கிறது, நீங்கள் அதை கவனித்து கேட்டு பாருங்கள். உங்களுக்கு சில காரியங்களை ஆவியாளர் விளக்குவார். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது அதே ஆமானின் ஆவி என்ன செய்தது என்றும், அந்த ஆமானின் ஆவியின் வல்லமைகளை எப்படி கத்தர் முறியடித்தார், யாரை பயன்படுத்தினார், இன்றைக்கு கத்தர் யாரை தேடுகிறார் என்பதை மாத்திரம் ரத்தின சுருக்கமாகவும் வேதத்தின் அடிப்படையில் இருந்தும் சில காரியங்களை கவனிக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவருக்கு தேவை வைராக்கியமாய் நிற்கிற மொர்தகாய்கள் தேவை. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கும் மொர்தகாய்கள் தேவை. மொர்தகாய், இந்த மொர்தகாய் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் வைராக்கியம் உள்ளவன். இந்த மொர்தகாய் என்பவர் அவர் வந்து நன்றாக ஜெபிக்கக்கூடியவர். இந்த மொர்தகாய் என்பவர் போராடி ஜெபிக்கக்கூடியவர். இந்த மொர்தகாய் என்பவர் உருவாக்குகிறவர், உருவாக்குகிறவர். எப்படி என்றால், என்னிடத்தில் யாராவது ஒரு ஒரு ஒரு எனக்கு ஒரு விசுவாசியை என்னிடத்தில் கொடுத்தால் அந்த விசுவாசியை தேவனுடைய திட்டத்துக்கு சரியான நபராக உருவாக்கி விடுகிறவர் மொர்தகாய். அப்போ நம்மளிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்கள், நம்முடைய சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், இவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், அவர்கள் விரும்புகிற பிரகாரம் அவர்களை உருவாக்கி விடுவதல்ல, தேவன் விரும்புகிற பிரகாரம் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இந்த ஆமானின் ஆவி என்ன செய்தது என்பது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற யூத குலத்தை அழிக்க வேண்டும், இந்த யூதர்கள் என்பவர்கள் இருக்கக்கூடாது, இந்த யூதர்கள் என்பவர்கள் அவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கு, இந்த யூதர்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் அவர்கள் மற்ற ஜனங்களோடு கலவாதவர்கள், மற்ற ஜனங்கள் செய்கிற பழக்க வழக்கங்களுக்கு உடன்படாதவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஜனங்கள் பூமியில் இருந்தால் நம்மளுடைய வருங்காலத்திற்கு பயங்கரமான ஆபத்து என்று சொல்லி ஆமானின் வல்லமை அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, தன் ஆட்களை கையில் வைத்துக் கொண்டு தீவிரமாய் போராடி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படி இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஓகேங்களா, வேதத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நமக்கு தேவை தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த துடிக்கிற மொர்தகாய்கள் தேவை. இரண்டாவதாக, தேவனுடைய திட்டத்தை செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி களத்தில் இறங்கி ஊழியம் செய்கிற பெண்கள், எஸ்தர் என்ற பெண்கள் தேவை. இந்த எஸ்தரோடு கூட சேர்ந்து, எஸ்தரோடு கூட சேர்ந்து எங்களுடைய பெயர் வருகிறதோ இல்லையோ, எங்களுடைய அடையாளங்கள் தெரிகிறதோ இல்லையோ, நாங்களும் இந்த எஸ்தரோடு கூட இருப்போம் என்று சொன்ன தாதிமார்கள் தேவை. நன்றாக கவனிக்கணும், தாதிமார்கள் தேவை. மூன்றாவதாக, அடையாளம் தெரியாது, நாங்கள் சோசியல் மீடியாவில் வரமாட்டோம், மறைந்திருப்போம், ஆனாலும் நாங்கள் போராடி நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லுகிற, உலகம் முழுவதும் பறந்து இருக்கிற ஒரு ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் தேவை. இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் இந்த ஆமானின் ஆவியின் வல்லமைகளை முழுவதுமாக முறியடிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆமானின் ஆவியும் தேவனின் செயலும் என்கிற தலைப்பினூடாக பகுதி இரண்டாக இன்றைக்கு நாம் இதை பார்த்து முடிக்கப் போகிறோம். கேட்கலாம், ஏன் பாஸ்டர் நீங்கள் இந்த ஆவிகளை குறித்து, இந்த வல்லமைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். இதனுடைய ஆழமான கருத்து, இதனுடைய அடுத்த காரியங்கள், அடுத்த வாரத்தில் நாம் பாபிலோனிய ஆவியை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த காரியம் அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஏரோதின் ஆவி. இந்த ஐந்து விதமான ஆவிகளையும் நம்ம தனித்தனியாக படித்துட்டு இந்த

எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எஸ்தர் எட்டாம் அதிகாரம் அங்கே ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாட்களிலே ஒரு ஜனம் எழும்ப வேண்டும், ஒரு பெண் எழும்ப வேண்டும். எப்படி என்று கேட்டால், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றான். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவை. இதான் இந்த இந்த வார்த்தையை மையப்படுத்தி நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பு நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன். என்னன்னா, யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை பாஸ்டர். எனக்கு பிரச்சனை வராத வரைக்கும், எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிரச்சனை வராத வரைக்கும், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், யாரை குறித்தும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் சம்பந்தம் இல்லாமல் வாழ முடியாது. தேவ ஜனமானது, தேவ பிள்ளையானது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையில விசுவாசியாயிருந்து பரிசுத்த திருவிருந்தில் பங்கெடு தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இப்படிப்பட்ட பாரம் இருக்க வேண்டும். ஜனத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும், ஊழியத்தை குறித்த பாரம் இருக்க வேண்டும். விளங்குதுங்களா? தேவனுடைய திட்டம் தேசத்தில் நடைபெறவில்லையே என்கிற ஒரு பாரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பல இடங்களில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பல இடங்களில் சுவிசேஷ புஸ்தகங்கள் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, வேதத்தை கொடுக்க முடியாது, வெளியே நின்று பேச முடியாது. பல சட்டங்கள் இருக்கிறது, பல தடைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் மதம் மாற்ற தடை சட்டங்கள் இருக்கிறது. சாதாரணமாக ஊழியம் செய்ய முடியாது. அநேக ஜனங்கள் பாவத்தில் கிடக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்கள். சமீபத்தில் சமூக வலைதளத்தில் வந்தது பாருங்க, ஒரு ஐபோனுக்காக, அந்த செல்போன் தனக்கு வேணுங்கிறதுக்காக அவன் ஒரு வாலிபன், அவன் சுய முடிவெடுக்க முடியாமல் அவன் தடுமாறி ஒட்டுமொத்த குடும்பமும் விழுந்து இறந்தது. ஒட்டுமொத்த உலகையும் அதிர பண்ணுச்சே, ஒட்டுமொத்த தேவ ஜனத்தையும் அதிர பண்ணுச்சா, நம்மை அதிர பண்ணுச்சா, ஜெபிக்கிற நபரை என்ன சொல்லுச்சுங்களா, பாரப்படுத்தினதா? ஐயோ, ஒரு ஒரு வாலிபனுக்கு ஒருவேளை அவன் இயேசுவை அறிந்திருந்தால், ஒருவேளை அவனுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தால், அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பானா? அப்படிப்பட்ட மரண தற்கொலைக்கு நேராய் போனது மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனையும் இழுத்து அங்கே அவர்கள் மரித்து போனதை பார்த்தோம் அல்லவா? எவ்வளவு மோசமான சம்பவங்கள் நம் கற்பனையில் கூட நாம் பார்க்க முடியாத அழிவுகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? யுத்தத்தின் செய்திகளை கேட்கிறோம் அல்லவா? ஜனங்களை அழிகிறத பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு விபச்சாரம், வேசித்தனத்தின் வல்லமைகள் ஜனங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு மோசமான செய்திகளை நாம் கேட்கிறோம் அல்லவா? எவ்வளவு கொலைகள் நடக்கிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு அருவறுப்புகள் தேசத்தில் நடக்கிறது பார்க்கிறோம் அல்லவா? அப்படியானால் அந்த அருவறுப்புகள் எல்லாம் நடக்கும் பொழுது உள்ளத்தில் எந்த விதமான சலனமும் எந்த விதமான பாதிப்பும் ஒரு விசுவாசிக்கு ஏற்படுத்தவில்லை என்றால், அப்படிப்பட்டவர்களை எழுப்பி விடுவதற்குத்தான் கர்த்தர் இந்த ஒரு 45 நிமிட நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. எவ்வளவு பெரிய அழிவுகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனம் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை. இன்னைக்கு அநேகர்கள் சமூக வலைதளத்தின் மூலமாக சோசியல் மீடியால நாங்கள் ஆராதனையை பார்த்துக் கொள்ளுகிறோம், லைவில் பார்த்து கொள்ளுகிறோம். காணிக்கை வேண்டுமா, நாங்கள் ஆன்லைனில் அனுப்பி விடுகிறோம். தசமபாகம் வேண்டுமா, நாங்கள் ஆன்லைனில் அனுப்பி விடுகிறோம் என்று சொல்லி வாய்ப்புகள் இருந்தும் அவர்களுக்கு சோம்பேறியாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆலயத்துக்கு வராத ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறதை நான் வேதனையோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி என்று சொன்னால் என்னன்னா, இந்த ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பு வருகிறதே, இந்த ஜனத்தின் மேல் ஒரு அழிவு வருகிறதே, இந்த ஜனத்தின் மேல ஒரு மிகப்பெரிய தேவ கோபம் வருகிறதே, அப்படிங்கும் பொழுது என்னை அது பாரப்படுத்த வேண்டும், அது என்னை நெருட பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த அழிகிற ஜனத்துக்காக நான் வந்து நிற்கிறேன், இந்த அழிகிற கூட்டத்துக்காக நான் வந்து நிற்கிறேன், நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு செய்தியை கேட்கப்படும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் உண்டாக வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு எப்படி தெரியுங்களா, ஒரு செய்தியை கேட்டுவிட்டால் அது 10 பேருக்கு ஃபார்வர்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் இருக்கிறது. ஆனால் அதற்காக தேவ சமூகத்தின் முழங்கால் படியிட்டு அழுக வேண்டும்.

0: எத்தனை ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள், எத்தனை ஊழியர்கள் பிரச்சனையில் நிற்கிறாங்க, எத்தனை சபைகள் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சபைகள் இன்றைக்கு மசூதிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை சபைகள் பார்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. வெளிதேசத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள், பல சபைகள் வெளிதேசங்கள் காலியாக கிடக்குது, பிரம்மாண்டமான சபைகள், உள்ள ஆள் யாரும் இல்லை. அவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ற சபைகளில் வெறும் எண்ணிக்கை 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சபை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு தலைமுறை அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு எழும்பி ஆயத்தமாகி தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சபையில் வந்து அமர்ந்து ஆண் பாடி ஆராதித்து வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற காலத்தை மறந்த ஒரு சமுதாயம் வரும் பொழுது இந்த ஜனத்திற்கு அழிவு வருமே, இந்த ஜனத்தின் மேல ஒரு தேவ கோபம் வருமே. அப்படிப்பட்ட கோபம் வரும் பொழுது அதற்காக எழுப்புவதற்கு நான் தான் இருக்கிறேன் என்கிற அந்த எஸ்தரின் வார்த்தை இன்னைக்கு தேவ ஜனத்தை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தின் அடிப்படையில் அவள் சொல்கிறார், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன். அந்த வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கேட்கணும். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மாத்திரம் ஜெபித்துக் கொண்டு இருக்காதீங்க, அழியிற ஜனத்தை கண்ணில் பாருங்க. இயற்கை சீற்றத்தினால் வருகிற அழிவு, இன்னைக்கு பல அழிவுகள் வெளியே காட்டப்படுவதில்லை, யாருக்கும் தெரியறதில்லை. ஜெபிக்கிறவர்கள் கவனியுங்க. அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது அபூர்வமாய் இருக்கிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. அப்படியே ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கிறோம்? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், என்னுடைய சொந்தக்காரர்கள் எப்படி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுத்து அதை போட்டோ எடுத்து அதை நம்ம அனுப்பி அது நம்ம மகிழ்கிற காலம் இல்லை. அழிகிற ஜனங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை சபைக்குள் கொண்டு வருகிற ப்ராசஸ் நின்று பல வருடங்கள் ஆகிறது. அப்ப இதையெல்லாம் மாற்றுவதற்கு எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். இதை தடுப்பது ஆமானின் ஆவி. தேவ ஜனத்தினுடைய தேவ ஜனத்தை பயமுறுத்தி அவர்களை கொலை நடுங்க பண்ணி அவர்களுடைய திட்டத்தை சீர்குலைக்கும்படியாக செய்யப்படுகிறது ஒரு ஆமானின் ஆவி. கலங்க பண்ணுகிறது ஜனங்களை, தேவனிடத்தில் சேர முடியாதபடி அவர்களை உயிர் பயத்தில் கொண்டு வந்து வைத்து நடுங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமானின் ஆவியை முறியடிக்கும்படி எஸ்தரை கத்தர் எழுப்பினார். அந்த எஸ்தருடைய வார்த்தை தான் என்ன சொல்லுகிறாள், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும், என்னுடைய ஜனத்துக்கு என் குலத்துக்கு வருகிற அந்த அழிவை எப்படி நான் சகிக்க கூடும். பல தேசங்களில் பாருங்கள், தமிழ் பேசுகிற ஜனமே, தமிழ் பேசுகிற ஜனமே, உலகம் முழுவதும் சிதை இருக்கிற தமிழ் கூட்டமே, கொஞ்சம் உங்களுடைய கண்களை திருப்பி பாருங்கள். இன்னைக்கு இன்னைக்கு தேசத்தை திரும்பி பாருங்கள், எவ்வளவு பெரிய தேசத்தில் அருவறுப்புகள், இத்தனை அருவறுப்புகள் பெருகினதுக்கு காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்பாமல் போனதின் விளைவுதான். இப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்பாமல் போனதின் விளைவுதான் அரண்மனையினுடைய உல்லாசத்தில் மயங்கி கிடந்த. இந்த இரண்டாவது பாயிண்டா நான் பேச விரும்புகிறேன், எப்படி இந்த எஸ்தர் இந்த வார்த்தையை பேசுகிறாள் என்று கேட்டால், நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4:13-14 நீங்கள் வாசித்து பார்த்தால் இதே எஸ்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். எஸ்தர் 4:13-14 சொல்லப்படுகிறது என்னவென்று கேட்டால், எஸ்தரின் முர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னதாவது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இந்த முழங்கின எஸ்தர் வாழ்க்கையில என்னன்னா, அவள் சாதாரணமான ஒரு பெண்ணாய் இருந்தால் அந்த பெண்ணை இப்பொழுது அரண்மனைக்குள் அனுப்பி இப்பொழுது அந்த அரண்மனையிலே அவள் தலையில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவள் ராணியாகிவிட்டாள். தலையில் கிரீடம் வந்தவுடனே, தலையில் கிரீடம் வந்தவுடனே அவளுக்கு அநேக வேலைக்காரிகள் வந்தவுடனே அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய தரிசனம், அவளுடைய திட்டம், தேவன் அவள் மேல் வைத்திருந்த காரியம் எல்லாம் கம்ப்ளீட்டாக மழுங்கி போனது. அரண்மனையின் உல்லாசம், அரண்மனையின் சுகம் தேவ திட்டத்தை மறக்க பண்ணினது எஸ்தருக்கு. அரண்மனையின் உல்லாசத்துல மயங்கி இருக்கிற இந்த எஸ்தரை தட்டி எழுப்பினது மொர்தகாய். இன்றைக்கு அநேகர் அநேகர் ஆரம்ப நாட்கள் வாலிபத்தில் வாலிபமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு தீவிரமாக செயல்பட்டவர்கள், இன்றைக்கு குடும்பம் பொறுப்பு வசதி வேலை வந்தவுடனே நமக்கு ஒரு காரியம் கொஞ்சம் செட்டில் ஆன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம மேல இருந்த அழைப்பை, நம்ம மேல இருந்த பிரதிஷ்டை, நம்ம மேல இருந்த தேவ திட்டம், நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக கர்த்தரனை பிடித்தார், வாலிப நாட்களை கர்த்தருக்காக பண்ணின பொருத்தனை என்ன, ஆண்டருக்காக ஊழியர் செய்வோம்னு பொருத்தனை பண்ணுமே, அநேக ஜனங்களுக்காக திறப்பில் நிற்போம்னு பொருத்தனை பண்ணணுமே, தேவனுடைய கருவியாக நிற்போம்னு பொருத்தனை பண்ணணுமே. இன்னைக்கு பொருத்தனைகளை தேவ திட்டத்தில் நம்ம அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை, நம்முடைய தியாகத்தை ஆண்டவர் நம்பிக்கொண்டிருந்தாரே, இந்த பெண் எழுப்பி விடுவார், இந்த சகோதரன் எழுப்பி விடுவார், இந்த வாலிப தங்கச்சி எழுப்பி விடுவார், இந்த தாய் எழுப்பி விடுவார் என்று பரலோகம் கணித்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சந்தோஷம், ஒரு வாய்ப்பு வந்தவுடனே, வெளிநாட்டின் மோகம் வந்தவுடனே, நல்ல வேலை வந்தவுடனே, எல்லாத்தையும் மண்ணில போட்டு புதைத்து போல புதைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அர்ப்பணிப்பை அர்ப்பணிப்பை உயிர்ப்பித்துக் கொள், உன்னுடைய அழைப்பை உயிர்ப்பித்துக் கொள், உன்னுடைய தரிசனத்தை தேவ திட்டத்தை உயிர்ப்பித்துக் கொள். அரண்மனையின் உல்லாசம் உன்னை வழிதவர பண்ணும், அரண்மனையின் உல்லாசம் உன்னை வழிவிலக பண்ணும், அரண்மனையின் உல்லாசம். ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு குளம் அழுது கொண்டிருக்கிறது, ஆனால் இவ்வளவு சொல்லுகிறாள், நான் ராஜாவினிடத்தில் போக முடியாது. உனக்கு தெரியாதா, உங்களுக்கு சட்டம் தெரியாதா, அவ்வளவு சீக்கிரம் நாள் ராஜாவிடத்துல போக முடியுமா, ராஜா கூப்பிடாம என்னால் போக முடியாது என்று சொல்லி அவள் அரண்மனை சட்டத்தை குறித்து பேசுகிறாள், சூழ்நிலை குறித்து பேசுகிறாள். இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். தேசத்தை கவனித்துப்பா, பொய்யின் ஆவி, எரியாட்டத்தின் ஆவி, தேசத்தில் அன்பில்ல, தேசத்தில் சரியான ஆவிக்குரிய ரோல் மாடல் இல்ல, நெகட்டிவ்னஸ் அதிகமாக, வெறுப்பு பேச்சுக்கள், தேவ ஜனத்தை குறித்து வெறுப்பு பேச்சுக்கள், ஆண்டவரை குறித்த வெறுப்பு பேச்சுக்கள், வெறுப்பு பேச்சுகளையே பேசிக்கொண்டு கக்கிக்கொண்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. நெகட்டிவ்னஸ், வெறுப்பு பேச்சுகளை பேசி கோபத்தை உண்டாக்கி என்ன நடக்கிறது, யாருக்கும் போய் எந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம்ங்கிற நினைக்க நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வாக்கு தத்தங்கள் நமக்கு நல்லது தாங்க, இல்லைன்னு சொல்லிங்க, ஆனா அதுவே வாழ்க்கையாவே வாழ்ந்துடக்கூடாதல்ல. நம்மளை தட்டி எழுப்பணும் அல்ல வார்த்தை, என்னை உயிர்ப்பிக்கணும் அல்ல வார்த்தை, நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், சும்மா சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்கு நான் வரலையே, என்ன சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்கு எனக்கு கத்தனை வெளி தேசத்துக்கு என்ன கூட்டிட்டு போகலையே, சொந்த தேசத்துல வெளி தேசத்துல நான் லக்ஸரியா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட முடியுமா, என் வாலிபத்துல ஒப்பு கொடுத்தேனே, சண்டே கிளாஸ்ல உட்காரும் போது ஒப்பு கொடுத்தேனே, யூத் மீட்டிங்ல உட்காரும் போது ஒப்பு கொடுத்தேனே, திருமணம் ஆனால் நான் இப்படி இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்தோமே, எனக்கு பிள்ளையை கொடுத்தால் கத்தருக்காக கொடுப்பேன் ஒப்பு கொடுத்தோமே, நிறைவேற்றணுமா, நிறைவேற்றணுமா? இதன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிதுள்ள மகள், அர்ப்பணிக்கப்பட்ட மகள், முருதகாயின் சொல் கேட்டு வளர்ந்த பெண், ஆனால் இன்றைக்கு அவள் சொல்லுகிறாள், அவள் வாழ்க்கையில எல்லாமே தலைகளாய் மாறி நிற்கிறது, தேவ திட்டத்திலிருந்து விலகினது போல் இருக்கிறாள். அரண்மனையின் வாசனை, அரண்மனையின் சுகம், சில நேரங்களிலே தேவ திட்டத்திலிருந்து விலக பண்ணுவது மாத்திரமல்ல, அப்படியே ஒரு எப்படின்னா ஒரு குட்டையில் இருக்க தண்ணீரை போல மாற்றிரும் அந்த குட்டையில் இருக்க தண்ணீர் என்னாகும்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் ஆக ஆக ஆக அதனுடைய கலர் மாற ஆரம்பிக்கும், அதில் அநேக குப்பைகள் விழ ஆரம்பிக்கும், கடைசியில அது எதற்குமே பயன்படாத ஒரு ஒரு தண்ணீர் ஒரு தண்ணியா மாறிடும், தேங்கின தண்ணீர் எதற்குமே பிரயோஜனப்படும், அருவறுப்பாக மாறிடும், சக்கடையா மாறிடும். அது போல ஆவிக்குரிய ஓட்டத்துல மாத்திரம் தேங்கி நின்றுட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாசனை கெட்டு போயிடும், பறவை பாய்கிற ஆறுகளாக, ஓடுகிற நீரோடைய போல, அநேகருக்கு கடந்து செல்லும்படியான நீரோடை எப்படி அநேகருக்கு தாகத்தை தீர்க்குதோ, விளைச்சலை கொடுக்குதோ, ஒரு செழிப்பை கொடுக்குதோ, அதன் போலதான் கர்த்தர் ஒரு நீரோடைய போலதான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். நாம் ஒரு நீரோடை, அநேகருக்கு தாகம் தீர்க்கணும், அநேகருடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு நீங்களும் நானும் நானும் தான் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மருந்து என்பதை சொல்லுவதற்கு வைத்திருக்கிறார். உலகத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு கடத்துவதற்கு தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆமானின் ஆவி, பெருமையின் ஆவி, நான் தான் என்னை வணங்கணும், என்ன கட்டத்தான் எல்லாம் ஆளுகையும் இருக்குது, பவர் நான் தான், ராஜாவா இருந்தாலும் ராஜாவுடைய முழு கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குது. பேருக்கு தான் அவங்க டம்மி போஸ்ட்ல மந்திரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்குது. நான் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் என்று சத்துரு சொல்லுகிறான். இந்திய தேசத்தினுடைய முழக்கம், நாங்கள் சாதித்து விட்டோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சத்துரு முழங்குகிறான். பல இடங்களில் நாங்கள் சாதித்து விட்டோம், எல்லாத்தையும் அடக்கி விட்டோம், முழு ஆளுகையும் எங்கள் கையில் வந்து விட்டது என்று முழங்குகிற சத்தங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது. நேரடியாக தாக்குதல் நடக்கிறது, சபைகளுக்கு விரோதமான தாக்குதல்கள், தேவ ஜனத்துக்கு விரோதமான தாக்குதல்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாதபடி தாக்குதல்கள் பல இடங்களில் நடக்கிறது. என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என் சர்ச்சுக்கு வரல, என் குடும்பத்துக்கு வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் அப்படி இருந்து நிற்க முடியுமா? என் குணத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் அப்படின்னு சொல்ல வைக்கிற இப்படிப்பட்ட அரண்மனையின் சுகத்தில் இருந்த ஒரு பெண்ணை சாதிக்கிற ஒரு பெண்ணாக மாற்றினது முருதகாயினோட வார்த்தை. இந்த மனநிலையில இருந்த அந்த முருதகாய், இந்த மனநிலையில் இருந்த எஸ்தரை முருதகாய் சொல்லுகிற எஸ்தர் 4 அதிகாரம் அங்கே சொல்லப்படுகிறது. 14 வசனத்தில், இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தாள். நன்றாக, இந்த காலத்துல தேவஜனம் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, இந்த காலம் செயல்படுகிற ஒரு காலம், செயல்படுகிற ஒரு காலம். சிறு பிள்ளைகளை கூட விட்டு வைக்காத காம வெறி பிடித்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் கூட விட்டு வைப்பதில்லை. போதை மது குடிப்பழக்கத்தினால் தடுமாறிக்கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள் வேண்டும். தவறான உறவுகள், கள்ள உறவுகள் அநேக குடும்பங்களுக்குள்ள பயங்கரமாய் தலைவிரி தாடிக்கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆமானின் ஆவி, ஆமானின் வல்லமைகள். ஆமான் செத்துவிட்டான், பார்வோன் செத்துவிட்டான், ஏசபேல் செத்துவிட்டாள். ஆனால் அந்த ஆவியின் தாக்குதல்கள், வல்லமைகள் இன்னைக்கும் தேவ ஜனத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் மறித்தாலும் அந்த ஆவியின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அந்த தாக்குதல்கள் வருகிறது. அதனால தேவ ஜனம், தேவ சபை நிலை குலைந்து காணப்படுகிறபடியினால எஸ்தர்கள் எழும்பியாக வேண்டும், முருதகாய்கள் எழும்பியாக வேண்டும். என் ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற பொல்லாப்பையும் அழிவையும் நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன், எப்படி சகித்துக் கொண்டிருப்பேன் என்கிற ஒரு பெரும் கூட்டத்தை கத்தர் தேடுகிறார். ஒரு எஸ்தர் பத்தாது. அன்றைக்கு ஒரு எஸ்தரை வைத்து கர்த்தர் சாதித்தார், இன்றைக்கு பல எஸ்தர்கள் தேவனுக்கு தேவை. இந்த காலத்தில் எஸ்தரே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் யூதருக்கு சகாயமும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். சொல்லுவான், என்ன கொண்டு சொல்லுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை என்னை கொண்டே நீ செய்து முடியும் ஆண்டவரே ஜெபிக்கணும். என்னை கொண்டு செய்ய முடிய வேண்டிய காரியத்தை இவங்க என்ன இனிமேல் செய்ய முடியாது, இவங்க நம்ப முடியாதுன்ட்டு வேறொருவரை வைத்து செய்வாரானால், அதற்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். அதனாலதான் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை உயிர்ப்பியும், என் தரிசனத்தை உயிர்ப்பியும். நான் எதற்காக நான் வேறு பிரிக்கப்பட்டேன், எதற்காக நான் வளர்க்கப்பட்டேன், எதற்காக நான் முருதகாயின் கரத்தில் வளர்க்கப்பட்டேன் என்றால், எதற்காக நான் அரண்மனைக்குள் சென்றேன், எதற்கு என் தலையில் கிரீடம் வைக்கப்பட்டது, எப்படி நான் ராணியானேன், எப்படி எனக்கு இவ்வளவு வசதிகள் எனக்கு வந்தது என்று கேட்டால், ஆழமான அர்ப்பணிப்பும் ஆழமான கீர்ப்பணிதலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அந்த ஆசீர்வாதமே உங்களை இப்பொழுது செயல்படாமல் முடக்கி வைத்து விட்டது, அநேகரை முடக்கிருச்சு. நான் சொல்றேன், தவற எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிடுவது இல்லைங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. அதிகபட்சம் எங்க பிள்ளைகள்லாம் செய்யறாங்கன்னு சொல்ல, சர்வே எடுங்க, வேர்ல்டு வைடு சர்வே எடுங்க, 10% இன்றைய தலைமுறை முழங்கால்ல நிற்கிறாங்களான்னு பாருங்க. 10% எடுத்துக்கலாம் இருக்கிறாங்க, மீத 90% முழங்கால்ல நிற்கிறதே இல்லை, முழங்கால் இல்லை. அதனாலதான் சத்ருவனுடைய வெறியாட்டங்கள் பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு வசனம் தெரியல, சத்தியம் தெரியல, ஜபம் தெரியல. சோசியல் மீடியால பாட்டு, இன்னைக்கு பல விதமான பாடல்கள் வந்துருச்சு. பாட்டு பாடிட்டா போதும் பரலோகம் போய் நினைக்கிறாங்க. சத்தியமா பாட்டு பாடினா பரலோகம் போக முடியாது. பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் இன்னைக்கு இல்ல. சாட்சியுள்ள மனிதர்களை தேடி பார்க்கிறோம், இல்ல, ரொம்ப குறைவா இருக்காங்க, ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், கிறிஸ்தவ உலகத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரணும், ஜனங்களை எழுப்பி விடணும். தேவ திட்டத்துக்காக வைராக்கியம் ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பிரபலமான செய்தியாளர் வேணும். யாருன்னு லிஸ்ட் எடுங்க பார்க்கலாம், எவ்வளவு பேர் கிடைக்கிறாங்கன்னு பாருங்க. பொறுக்கி எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். இந்தியாவில் மாத்திரம் 150 கோடிக்கு மேல் இருக்கிற தேசத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் மாத்திரம் இந்தியாவில், உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க. ஒரு வல்லமையான செய்தி எழுப்பி விடுவன், எழுப்புதலை பிரசங்கிக்கிற, எழுப்புதலுடைய காரியங்களை கொண்டு போய் சேர்க்கிற, ஜனங்களை தேவனிடத்தில் இணைக்கிற ஒரு வரலமையில தீர்க்க தரிசன வார்த்தைகள், டைரக்டா தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசியை தேடுங்க, கிடைக்கல. ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்டா தேடுங்க, ஒரு காலத்துல இருந்தாங்க. ஒரு தனி மனிதனாய் நின்று கத்தர் அவர்களை பயன்படுத்தினார் ஒரு சீசன்ல. இன்னைக்கு தேடி தேடி பார்க்கிறோம், அப்படிப்பட்ட ஓபன் மீட்டிங் எல்லாம் இன்னைக்கு இல்லைங்க. பல தேசங்கள்ல இல்ல, கிறிஸ்தவ தேசங்களையும் ஓபன் ஏர் மீட்டிங் இன்னைக்கு நடத்த முடியாது. இன்னைக்கு பண்டிகை கிறிஸ்தவ பெருகிட்டோம். ஏன் அப்படின்னா, பிசாசானவன் தேவஜனத்தை வஞ்சித்து விட்டான். இந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டாம், நாம் எல்லாம் எழும்ப வேண்டும். ஆமானின் ஆவியின் வல்லமைகள் தீவிரமாய் செயல்படுகிறது. என்னென்ன செயல்பட்டது என்பதை நாங்கள் போன வாரத்தில் பேசி இருக்கிறோம், கேட்டு பாருங்கள். ஆமான் செய்த காரியங்கள், இன்றைக்கு தேவன் எழுப்பின மனிதர்கள். தேவன் யாரை எழுப்பினார்? இந்த எஸ்தரை கத்தர் எழுப்புகிறார். முருதகாயின் மூலமாய் ஒரு பெண் எழுப்பப்படுகிறாள். இந்த வார்த்தையின் மூலமாய் பெண்கள் எழும்ப வேண்டும், பெண்கள் சாதிக்கிற பெண்களை எழும்ப வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தை எஸ்தருக்கு வந்த பொழுது, இந்த எஸ்தர் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் செத்தாலும் சாகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் உபவாசம் இருந்தாள். அவள் போராடி ஜெபிக்க ஆரம்பித்தாள். ராஜாவினிடத்தில் நேரடியாய் போனாள், ராஜாவினிடத்தில் பேசினாள். தன்னுடைய காரியத்தை அவள் வெளிப்படுத்தினாள், திட்டத்தை வெளிப்படுத்தினாள். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கிற ஆயத்தமுள்ள எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. நல்லா விளங்கிக்கிங்க, திரும்பவும் சொல்றேன், உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கக்கூடிய எஸ்தர்கள் தேவை. சுகபோகத்தில் இருக்கக்கூடிய எஸ்தர்களை திரும்பவும் தன் ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டிய, எழும்ப வேண்டிய எஸ்தர்கள் தேவை. அழைப்பையும் தரிசனத்தையும் பிரதிஷ்டையையும் ரட்சிப்பையும் இழந்து கிடக்கிற ஜனங்களை திரும்பவும் தன் ஸ்தானத்தில் நிற்க பண்ணுகிற, எழுப்பி விடுகிற முருதகாய்கள் தேவை. ஐயோ எஸ்தர் நீ பரவாயில்ல, சாரிமா, நீ ரொம்ப கஷ்டப்படுறமா, இப்பதான் நீ அரண்மனைக்குள்ள போயிருக்கிறமா, சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் பாத்துக்கலாமா, அப்புறம் பாத்துக்கலாம்னு தடவி கொடுக்கிற முருதகாய் அல்ல. வார்த்தை கடுமையா இருக்கும், முருதகாய் வார்த்தை. நீ மௌனமா மாத்திருந்தேனா நீ உயிரோட இருப்ப நினைச்சுக்காத, நீயும் சாவாய், நீயும் மறித்து போவாய். கவனம் வைத்துக்கொள், நீ எதற்காக உருவாக்கப்பட்ட, எதற்காக நீ அரண்மனைக்குள்ள போன, உன் திட்டம் என்ன, மறந்துட்டியா? அநேகரை கத்தர் அறிவு கொடுத்தார், ஞானம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார். அநேகரை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் சரியான காலம் வரல பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணல, இன்னும் கொஞ்சம் அந்த வீட்டில் லோன் எல்லாம் முடிக்கல, இன்னும் நல்லா செய்ய வேண்டியதெல்லாம் முடிக்கிறோம், முடிச்சுட்டு நாங்க வர்றோம். இருக்கும் போது செய்யலையா, முடிச்சதுக்கு அப்புறம் வர்றோமா? 60 வயசுல 70 வயசுல அதுக்கப்புறமா வந்து ஊழியம் பண்ணிக்கலாம், நல்ல பலமுள்ள வாழ்க்கையை போறோம். உலகத்துக்கு கொடுத்துட்டு வெள்ளா பலத்தை இழந்ததுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்றோமே. ஆண்டவர் உங்களை குறித்து கேட்கிற, பலமுள்ள நாட்களில் ஆண்டவருக்காக சாதிக்க துடிக்கிற எஸ்தர்கள் எங்கே? பலமுள்ள நாட்களில் தேவனுக்காக சாதிக்க துடிக்கிற முருதகாய்கள் எங்கே? சங்கமம் மூலமாய் ஒரு அறைகூ விளக்கத்தை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு தேவை இன்றைக்கு முருதகாய்கள் தேவை, பல முருதகாய்கள் தேவை. அரண்மனையின் உல்லாசத்தில் முடங்கி கிடக்கிற பல எஸ்தர்களை எழுப்பி விடுவது இன்றைய தேவை. உயிரை பணயம் வைத்து ஜெபிக்கிற எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. என் ஜனத்தின் அழிவை எப்படி நான் பார்த்து கொண்டு சங்கித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி போராடுகிற, கண்ணீர் வடிக்கிற, சவால் விடுகிற எஸ்தர்கள் இன்றைக்கு தேவை. அவர்கள் எழுப்பித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் எழுப்பினார், அமானின் வல்லமையை முறுகி அடிக்கும்படி கர்த்தர் எழுப்பினார். ஒரு பெண்ணை வைத்து முன்னணியில் வைத்து ஆமானின் வல்லமை முறியடிக்கப்பட்டது போல இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பெண்களை தன் கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களை உருவாக்குகிற மொர்தகாய்களையும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். சிம்பிளா ரெண்டே பேருங்க, ஒரு சாம்ராஜ்யத்தை கர்த்தர் உடைச்சாருங்க. 127 நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் கலங்கி கொண்டிருந்த பொழுது அத்தனை யூதர்களுடைய பயத்தையும் போக்குவதற்கு ரெண்டு பேரை வச்சு கர்த்தர் செய்ய முடியும்னா ஆண்டவருக்கு போதும், ரெண்டு பேர் போதுங்க ஒரு தேசத்தை அசைக்க, ஒரு ராஜ்யத்தை அசைக்க. ரெண்டு பேர் கர்த்தருக்கு வைராக்கியமான ரெண்டு பேர் போதும். இன்னைக்கு இருக்கிறமா, இருக்கிறமா, ஒவ்வொரு சபையிலும் ரெண்டு ரெண்டு பேர் வைராக்கியம் உள்ளவர்கள் எழுப்பினா போதுங்க, சபை உயிர்மீட்சி அடையுங்க. இன்னைக்கு சபையில், இன்னைக்கு பிரசங்கங்கள் இல்லை, இன்னைக்கு பாருங்க வெளிநாடு சபைகள்ல, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சபையின் ஆராதனை நேரம் என்ன? ஒரு காலத்தில் ஆராதனை 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் நடந்தது. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழந்த ஓய்வு நாளை முழு நாளையும் சபையில் செலவழித்தவர்கள் உண்டு. இன்றைக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 45 நிமிடம், ரொம்ப சுருக்கிட்டோம். அதுக்கு மேலே எங்களால் உட்கார முடியாது, இதுக்கு மேலே பேசாதீங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம ஏற்கனவே போயிட்டோம். எப்படி எழுப்புதலை பார்க்கறது, எப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்றுறது? தேசத்தில் சூறையாடி கொண்டிருக்கிற பார்வோனின் ஆவிகளும் ஏசபெலின் ஆவிகளும் ஆமானின் ஆவிகளும் ஜனங்களை வசைபாடி கொண்டு ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு போதுமா? 1.5 மணி நேரம் உட்கார்றோம், எவ்வளோ நேரம் மெசேஜ் கேட்குறோம், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் பாடுறோம், போதும் பாஸ்டர் எங்களுக்கு 1.5 மணி நேரம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு அந்த 1.5 மணி நேரம் போதும் என்று வாழ்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, அனுதினமும் கர்த்தருக்காக வைராக்கிய போராட்டுகிற ஒரு சேனையை எழுப்புவதற்காக நீங்களும் நானும் போராடி கொண்டு இருக்கிறோமா? ஒரு சவால் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு பிசாசு சவால் விட்டு கொண்டு இருக்கிறான், கோலியாத்து சவால் விடுவது போல. அன்றைக்கு கோலியாத்து சவால் விடுகிறான், தினந்தோறும் வந்து நின்று பேசுகிறான். சவுளின் நாட்களிலே அந்த கோலியாத்து வந்து தினமும் தூஷிக்கிறான், தினமும் பேசுகிறான். தாவீது யுத்த களத்தில் வந்து நின்று பார்க்கிறான், என்னையா அங்கே யுத்த களத்தில் நடக்குது என்று கேட்டால் அவன் தாறுமாறாக பேசுகிறான், ஆண்டவரை தூஷிக்கிறான், தேவ ஜனங்களை என்ன செய்யறான், கடுமையான வார்த்தைகளை பேசுறான். சவுலும் செயல்படல, யுத்த களத்துல நிக்கிறவர்களும் செயல்படல. அவர்கள் தினந்தோறும் அந்த கோலியாத்தின் வார்த்தை 40 நாளும் தினமும் வந்து வந்து நிக்கிறான், தினமும் அவன் பேசுறான், தினமும் அவன் திட்டுறான், டெய்லி வாங்கிட்டு போய் சாப்பிட்டு படுத்துங்கிட்டு டெய்லி அடுத்த நாள் காலையில வந்து நிக்கிறாங்க. ஒருவனும் எதிர்த்து போகவோ, ஒருவனும் எதிர்த்து நிக்கவோ, ஒருவனும் அந்த வார்த்தைக்காக வைராக்கியம் கொள்ளவோ ஒருவனும் இல்லை. அப்பொழுது தாவீது வருகிறான், நான் இங்க வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை கொண்டு வந்திருக்கிறேன், என் ஆண்டவர் நாமத்தை நிந்திக்கிற உன்னை சும்மா விட மாட்டேங்க, வைராக்கியம் உள்ளவனா எழும்பின அந்த தாவீதுக்கள் இன்னைக்கு எழும்ப வேண்டாமா? வேடிக்கை பார்க்கிற சவுளை போல, அவன் பயம் வார்த்தை கேட்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த யுத்த வீரர்கள் போல, யுத்தத்தினுடைய அந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறோம், யுத்தத்துல நிக்கிறோம், ஜபத்துல நிக்கிறோம், நாங்க நிக்கிறோம் நிக்கிறோம் சொல்லிட்டு செயல்படாம என்ன பிரயோஜனம்? டெய்லியும் புறப்பட்டு வந்து யுத்த களத்துல நின்று நாங்களும் யுத்தம் பண்றோம், யுத்தத்துக்காக நிக்கிறோம்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யாம பயந்துட்டு கொண்டு இருக்கிறவன். ஒரு தாவீதை கொண்டு கர்த்தர் காரியத்தை சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆமானின் செய்திகள், ஆமானின் வார்த்தைகள் ஜனத்தை கலங்கப்பட்டது. சூசான் நகரம் கலங்கினதுன்னு போட்டிருக்கு பைபிள்ல, சூசான் நகரம் கலங்கினது, நகரமே கலங்குது. எஸ்தர் அவள் அரண்மனையின் உல்லாசத்தில் இருக்கா, கர்த்தர் பிடிச்சார், தன் தவறை கர்த்தர் உணர வைத்தார். எஸ்தர் வளர்ந்தவள் வாலிபத்துல அவளுடைய தவறை உணர வைத்து அவளை எழுப்பி விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்ல போறீங்க ஆண்டவருக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஆமான் மொர்தகாயை தூக்கிலிட வேண்டும் என்று நினைத்தானோ அதே ஆமான் அதே தூக்கு மரத்தில் மறித்து போனால் அந்த ஆமானை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெண்ணை பயன்படுத்தி அந்த பெண்ணின் மூலமாய் ஆமானின் கதை முடிக்கப்பட்டது சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்குமே உண்டாவதாக. நம்ம முடிக்க போறோம். எஸ்தர் 7:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை படிக்கப்படும் பொழுது ஆமேன், மிகுந்த எனக்குள்ள ஒரு பாரம் உண்டானது. என்னவென்று கேட்டால் அந்த எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் சொல்லப்படுகிறான், ஆமான், அதாவது ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகி எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ஆண்டவர் எப்படி மாத்தினார் பாருங்க. இன்னைக்கு எஸ்தர்கிட்ட கெஞ்சரா, என் உயிரை காப்பாத்து எஸ்தரே, நீ நினைச்ச என் உயிரை காப்பாத்தலாம், இப்பொழுது நான் உங்கள்கிட்ட உயிர் பிச்சை கேட்கிறேன். பிசாசு நடுங்க வைத்தா, ஆண்டவர் பிசாசை கெஞ்ச வைத்தா. இன்னைக்கு சத்ரு கெஞ்சணும் நம்ம இடத்துல, தேவ ஜனத்தை பார்த்து பிசாசு நடுங்கணும், கெஞ்சுகிறான். வசனம் சொல்லு, யூதரின் சத்ருவாகிய ஆமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நடுங்குகிறான், எஸ்தர் இடத்துல கேட்கிறான், எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம தான் போய் பிசாசு கேட்கிறோம், பிசாசே விட்டுரு என் குடும்பத்தை, விட்டுரு பிசாசே என் ஊழியத்தை, விட்டுரு பிசாசே, விட்டுரு விட்டுரு விட்டுரு, இந்த பிசாசோட தொல்லை தாங்கலீங்க, பிசாசு தொல்லை தாங்கலீங்க நம்ம சொல்றோம். ஆனா சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசு தேவ பிள்ளைகிட்ட கெஞ்சுது. அதுதான் தேவன் செய்கிற காரியம். இன்னைக்கு சத்ருவின் வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் மண்டியிட வைக்க வேண்டுவதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்ன வச்சிருக்கிறார், எங்களிடத்துல மண்டியிடணும். பொல்லாத சத்ருவே, பொல்லாத ஆவியே, ஆமானின் ஆவி நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக மண்டியிடுகிற காலத்தில், இந்த காலத்தில் தான் அது நடக்கும். உங்க காலத்துல, என் காலத்துல கர்த்தர் செய்ய விரும்புகிறார், சாதித்து காட்டினார். சாதாரணமாக கர்த்தர் சாதித்து காட்டினார். பிரபலமானவர்கள் அல்ல, அற்பமானவர்களை வைத்து ஆமானின் ஆவியை முடிவுரை எழுதின தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் சூறையாடி கொண்டு இருக்கிற ஆமானின் வல்லமைகளை முடிவுரை எழுதுவதற்கு உங்களையும் என்னையுமே கர்த்தர் நம்பிக்கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையுமே நம்பிக்கொண்டிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே ஆமான் முருதகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தெளிந்தது, ஆமான் செத்து போனான். செத்து போனது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அதோடு சேர்ந்து பார்க்கலாம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவன் மரித்தது மாத்திரமல்ல, அவன் வீழ்ந்தான் என்று போட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்படியே செய்யும்படிக்கு ராஜாவின் உத்தரவு கொடுத்தால் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது, ஆமான் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். அவன் ஒட்டுமொத்த வம்சத்தையும் கர்த்தர் அடித்தார். இனிமேல் தேவ ஜனத்துக்கு விரோதமாக இந்த ஆவி எந்த ஜெனரேஷனை பாதிக்க கூடாத அளவுக்கு கர்த்தர் அறுத்தறிந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர், என் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி நான் விசாரிப்பேன். ஆமானின் வல்லமை அந்த தலைமுறையை எழும்பக்கூடாத அளவுக்கு கர்த்தர் செய்தது போல, சத்துரியின் வெறியாட்டத்தினுடைய அந்த அவனுடைய ஜென்ரேஷனை, அவனுடைய வீரிய ஆணி வேற பிடுங்கி எறிவதற்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிற முருதகாய்கள், தேவன் தேடிக்கொண்டிருக்கிற எஸ்தர்கள், நீங்களும் நானுமே, தன் உயிருக்காக பிச்சை எடுத்து கொண்டு கதறினான், தன் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடினான். அந்த அந்த காரியத்தை பாருங்க. ஒரு காலத்துல முருதகாய் சல்யூட் போடலங்கிறதுக்காக அழிக்க நினைத்து, ராஜாவினுடைய, ராஜா எங்கிட்ட இருக்கிறார், அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்தான். ஆனால் சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரத்தை உடைய முருதகாய், சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற எஸ்தர், சாதாரணமாக ஆமானின் ஆவியை முறியடித்தது போல, நீ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த கிராமத்தில் இருக்கலாம், எந்த பெரிய பட்டணத்தில் நீங்கள் இருக்கலாம், இந்த ஆமானின் வல்லமையின் தாக்குதலை உங்களுக்கு முன்பாக மண்டியிட வைப்பதற்குத்தான் கர்த்தர் அபிஷேகத்தையும் அழைப்பையும் தேவ திட்டத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, உண்மையில இருக்கிற தரிசனத்தை அனல் மூட்டி எழுப்பு, உண்மையில இருக்கிற தேவ திட்டத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி தேசத்துல காணப்படுகிற சபிக்கப்பட்ட வல்லமையின் கிரியைகளை முறியடிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். முருதகாய் தேசத்திலே உயர்த்தப்பட்டான், அவன் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் உயர்த்தப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு எந்த அளவுக்கு அவன் வெறுக்கப்பட்டானோ அதே அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான். நீங்கள் எந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டீங்களோ அதே அளவுக்கு, அதே இடத்துல, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க உங்களை வந்து காயப்படுத்தினார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஏளனமாய் பேசின ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார், கர்த்தர் சாதிக்க வைப்பார். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். சத்துரு உங்களுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், சத்துருவின் வல்லமைகள் உங்களுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும், நடுங்க வேண்டும், உங்களை பார்த்து பிசாசுகள் நடுங்க வேண்டும். ஆமானின் வல்லமை எஸ்தருக்கு முன்பாக நடுங்கினது போல, சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரம் பாபிலோனிய ஆவியை குறித்து நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நமக்கு ஆறுதலின் வார்த்தைகள் நல்லது தாங்க, ஆனால் வேதத்தில் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுவது வெறும் 3% தான். ஹோல் பைபிள்லேயே ப்ராமிசஸ், அந்த 3% இன்னைக்கு உலகத்தில் பிரசங்கமாக போய்விட்டு இந்த காலத்தில். ஒரு விசை நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் முருதகாய்கள் எழுப்பினால் எப்படி இருக்கும்? உலகம் முழுவதும் எஸ்தர்கள் எழுப்பினால் எப்படி இருக்கும்? தேவ ஜனம் விடுதலையாகுமே. தேவ ஜனத்துக்கு யூதர்களுக்கு களிப்புண்டானது. உலகம் 127 நாடுகள் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறந்தது, ஒரு மகிழ்ச்சி பிறந்தது. அநேகர் அழுது கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு உங்களைப் போல ஒருவரை வைத்துத்தான் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை இந்த கருத்துல கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும், மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலி மூலமாக இந்த சத்தம் எங்கெல்லாம் கடத்தப்படுகிறதோ, எஸ்தர்கள் எழும்புவார்களாக, மொர்தகாய்கள் எழும்புவார்களாக, ஆமானின் வல்லமை மண்டியிடுவதாக, அந்த வல்லமை முழுவதும் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எங்களை கொண்டே செய்து முடிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இன்னும் இந்த சங்கமம் பல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல ஆண்டவர் இந்த தரிசனத்துல இணைந்து நிற்கிற ஆண்டவர் மகேந்திரன் பிரதர், லெஸ்லி பிரதர், அவங்களோடு இருக்கிற முழு குடும்பம், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எழும்புவார்களாக. இந்த காலத்தில் மௌனமாய் இராமல் செயல்படுகிறவர்கள் எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே
1: ஆமே. பாஸ்டர், இன்றைய நாளிலே எஸ்தரின் நாட்களில் ஆமாவின் ஆவி இரண்டாம் பகுதியை மிக தெளிவாக விவரமாக இன்றைய நாட்டில் நடக்கிற காரியங்கள், சபையில் நடக்கிற காரியங்கள், குடும்பங்களுக்குற காரியங்கள் எல்லாம் நன்றாக விளக்கத்தை கொடுத்தீர்கள். அதாவது வெளிநாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசிகள் திசை மாறி போகிறது. திசை மாறி போகிறதுனால் லாமானின் ஆவி யுசபின் ஆவிய சூழ்ந்தது. சபைகளிலே ஒரு மனத்தியால், எங்களோட சபையிலே ஒரு மனத்தியால் அந்த ஆராதனை செய்து ஓடிடுவாங்க. ஒன்றரை மாதத்தை நீட்டு அறுவாசி பேர் இருக்க மாட்டான், போயிடுவாங்க. காரணம், இருந்து பொறுமையா தேவனுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. உலக நுட்ப காரியங்கள் இருக்குது, உடனே அங்கே ஓடிவிடுகிறார்கள். அதுதான் இந்த ஆமானினா உண்மையிலே உங்களோட விளக்கம் மிக மிக தெளிவாக இருந்தது. அது மட்டுமல்ல, அதாவது இன்று பெண்களுக்கு உற்சாகப்படுத்தியது எஸ்தர், ஆண்களை மொர்கதாய், இந்த ரெண்டு பேரையும் வைத்து கூடிய எங்களை பெண்களுக்கே மாண்பே உற்சாகத்தை கொடுத்தீர்கள். அருமையான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தீங்க. எஸ்தர் 4:13-14, எஸ்தர் 7:14 அந்த முழு குடும்பமே வேரோடே அழைத்துப்பட்டான். அங்கதான் இருக்கிற விடக்கூடாது, அந்த பிள்ளையில விட்டு அதுக்கு பிறகு ஆமாவை தொடரும். எனவே ஆண்டவருடைய திட்டம் அந்த அந்த மொர்கதாயின் முழு குடும்பம் பரம்பரை குடும்பங்களை அப்படியே அழிச்சுட்டா முடிஞ்சது கதை. இனி எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அப்படி நாங்கள் பிசாசு எல்லாரும் இந்த பிசாசுல எதிர்த்து போராடும் அனுமதி உற்சாகத்தை கொடுத்து. இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டது, உண்மையை சொல்ல போனால் இப்போ உங்களோட ரேடியோவில் 97 ரேடியோவில் 2012 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, இந்த ஒருத்தரும் விட்டு விலகவில்லை. காரணம், உங்களோட செய்தி அவளை தாக்கி இருக்கு. தங்களை சபைக்கு போய் என்ன செய்கிறோம்? எங்களுக்காக ஜபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம், மற்றவர்களுக்காகவும். எங்கள் குடும்பம் நாங்கள் அவ்வளவுதான், தேவனுடைய பிள்ளைகள். மற்றவர்களுக்காக பாடுபட்டு ஜபிக்கிறது ஆவி. அதாவது இந்த மொர்கதாஸ் தான் உச்சா தட்டி எழுப்பினார் எஸ்தர். அந்த அதாவது எஸ்தருக்கு கத்தர் தான் திட்டம் போட்டு அவரை உற்சாகப்படுத்துறது. இந்த எஸ்தரை கொண்டு தான் கத்தர் திட்டம் போட்டு செய்திருக்கிறார். மொர்கதாய் ரெண்டு பேரையும் கொண்டேன். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி கிடைச்ச கோலியா தாம் கோலியாத்தையும் தாவிதையும் சொன்னீங்கள். அதுதான் ஒரு ஒன்று நடக்க ஆண்டவர் ஆரே ஒருவர் எழுப்புவார். இந்த
0: ஆமென்.
1: சத்தம வானொலியில பாச 24 மணி நேரம் உங்களோட செய்தியை கேட்கிறார்கள். செய்தியை கொடுக்கிறோம், பாடல் கொடுக்கிறோம், சாட்சியை சொல்லுகிறோம், வேதபாடம் நடத்துறோம், கேள்வி என்னத்துக்கு, எல்லாரும் எழும்ப வேணும். எஸ்தர்களாக முருகதையாக எல்லாரும் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு சங்கம வானொலியிலே ஊழியர்கள் எவ்வளவு ஊழியர்கள் ஓடிவா கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை பாஸ்டர், உண்மை இல்லையே. எத்தனையோ ஊழியர்கள் ஐயா எனக்கு ஒரு நேரம் தாங்க, எனக்கு ஒரு நேரம் தாங்க என்று கேட்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு 7-4 ஃபுல்லா இருக்கு. அப்படியா? காரணம் நாங்கள் உண்மையாக உத்தவமாய் இந்த தேவப்பிள்ளை ஒருவர் ஐக்கியப்பட்டு ஜெபித்து ஊழியம் செய்யும்போது கத்தனை சங்கம வானொலி இரட்டத்தனையே ஆசீர்வைத்தேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களால உண்மையிலே சங்கம வானொலி இப்ப 2012 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 97 ரேடியோ நல்லா யோசிக்கவும், இத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கும் பொழுது விழிப்புணர்ச்சி வரும். ஆவியானவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிறேன். என்ன பொறுத்த மட்டும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு ஆவியானவர் தான் இந்த சங்கம வானொலியை உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இப்படியான செய்தியை கொடுக்க செய்தது ஆவியானவர் தேவனுடைய திட்டம்.
2: நானே அந்த எஸ்தராக வேணுமே என்று சொல்லி நானே கதறி குளறற அளவுக்கு நீங்கள் என்னை அந்த மாதிரி எனக்கும் நீங்கள் அந்த சேமனை கொடுத்து என்னை அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறீர்கள். காட் பிளெஸ் யூ பாஸ்டர். அந்த காலிங்கே என்ற வாழ்க்கையில முதலிருந்தே இருந்தது, இப்ப இன்னும் கூட ஒரு தாகத்தை கொடுத்து இருக்கிறது என்றபடியால் கத்தரே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் இந்த ரேடியோ காஸ்பிள் மூலமாக, சங்கமம் ரேடியோ காஸ்பிள் மூலமாகவும், நித்திய வெளிச்சம் மூலமாகவும் கத்தர் மகேந்திரன் சொன்னது போல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி இன்னும் கூட உங்களை அவர் உபயோகிக்க போறார். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
0: கத்திற்கே மகிமை. ஆமேன். வார்த்தைகளுக்காக நன்றி. கத்தர் நல்லவர். ஆமேன். ஆமேன்.
3: நான் சாந்தி, நோர்வேல இருந்து. கத்தருக்கு சோஸ்திரம். எங்களுக்கு இந்த பிரதரை அனுப்பி, முருதையாய அனுப்பி எஸ்தர தூண்டினது போல, தட்டி எழுப்பினது போல, எங்களுக்கு இந்த சைமன் பாஸ்திரையும் தந்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். எங்களுக்கும் அந்த எஸ்தருடைய உணர்ச்சியில வர எங்களுக்கு தூண்டி இருக்கிறார். நாங்களும் எஸ்தர் மாதிரி இந்த தேசத்துல நாங்களும் எழும்பி ஜெபிக்க வேண்டும். இந்த தேசங்கள், ஒவ்வொரு தேசங்களும் எழுப்புதலை காண வேண்டும். சாமுவேல் எழுப்புதலை கண்டது போல இந்த தேசங்கள் ஒவ்வொன்றும் சட்டங்கள் மாறி ஒவ்வொன்றும் ஆமோனுடைய ஆவியும் பார்வோனின் ஆவியும் இந்த தேசங்களை அழிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்களும் எஸ்தர் போல எழுப்பதும் எங்களுக்கு, அதே போல ஒவ்வொரு பாஸ்டர்மேரும் முருதையாவும் போல எங்களை தட்டி எழுப்ப வேணும் என்று நான் எழுத்துக்கொள்றேன். ஜேசு நாமத்துல எங்களுக்கு அப்படி ஒரு உணர்ச்சியை
0: தந்திருக்கிறேன். நாம எழும்புவோம், செயல்படுவோம். சாத்தான் மண்டியிட வேண்டும். அவருடைய சாத்தானுடைய அந்த ஆணி வேர் பிடுங்கப்பட்டு ஒரு ஜென்ரேஷனை எழும்பக்கூடாது. தேவனுக்கு கத்தை டெஸ்ட்ராய்டு பண்ணணும். அதுக்கு சாதாரணமான நபர்களை வச்சுதான் ஆண்டவர் செய்து முடிச்சது போல, நம் சாதாரணமான நம்மை கொண்டு தேவன் இந்த பூமியில சத்ருவனுடைய வெறியாட்டத்தை அடக்குவார். அந்த கண்கள் காணும். கத்தர் செய்வார்.
4: நன்றி பாஸ்டர். நான் கால்கரி அல்பர்டா கனடாலிருந்து பேசுறேன். உங்களோட வார்த்தையில மெய்யாவே கத்தர் ஒரு புதிதான ஒரு அபிஷேகத்தை கொடுத்து எங்களுடைய உள்ளங்களை இன்னும் அதிகமாக ஒரு எஸ்தராகவே மாற்றுவதற்கு அந்த வார்த்தையில எங்களுக்கு பெரிதான ஒரு அற்புதமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். நீங்க சங்கமம் வானொலியில உங்களோட டைமை ஒதுக்கி வந்து எங்களுக்கு ஆண்டி வந்து இந்த கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மறுபடியாக கத்தர் உங்களை அநேகருக்கு ஆண்டு அநேக சபையில் உங்களை கத்தர் யூஸ் யூ, அதுக்கு ஆண்டு நான் நன்றி செலுத்துறேன். எங்களை கத்தர் மெய்யாவே இன்று அற்புதமாக என்னை ஒரு எஸ்தராக மாற்றுவதற்கு கத்தர் என்னுடைய உள்ளத்துல பேசின சிறு சிறு பாட்டுகளை பாடி போட்டு சிறு சிறு ஜபங்களை ஜபிச்சு போட்டு போறது ஊழியம் இல்லை. ஊழியம்தான் இருந்தால் இன்னும் அதிகமாக எங்களையும் கத்தர் எஸ்தராக மாற்றுவதற்கு உங்களோட செய்தியில் எங்கள் மூலமாக கத்தர் பேசினதுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமே.
0: ஆமென். கர்த்தர் நல்லவர், உன் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களுக்கு முன்னால சத்துருவின் வல்லமைகள் அடங்கும், உங்களுக்கு முன்னால சத்துருவின் கிரியைகள் ஒடுங்கும். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஜெபிக்கவே சத்துருவின் ஆவியின் கிரியைகளை கர்த்தர் அடக்குவார், அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.
4: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
5: நன்றி பாஸ்டர். எங்களோட வார்த்தை எனக்கு மிகவும் ஒரு தைரியத்தை உற்சாகத்தை தந்தது. இந்த வாழ்க்கை ஒரு முடங்கி போன வாழ்க்கை, ஒரு சோர்ந்து போன வாழ்க்கையா இருந்தது. ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தையை நான் எஸ்தரை படித்துத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வெலப்பட்டு கொண்டு வந்தேன். நான் சிறு வயதுல அப்பா விழுந்தேன், 21 வயசுல மரி பண்ணி கணவனை விழுந்தேன். ஆனாலும் ஒரு குழந்தையோட இருந்து நான் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாத நிலையிலும் தேவனுடைய வார்த்தை தான் என்னை இந்த வார்த்தையை தான் நான் எடுத்து தைரியப்படுத்தி நான் வாசிக்கிறேன். நான் அது மாத்திரமெல்லாம் இன்றைய நாளிலும் எனக்கு ஒரு புதிய ஒரு வைராக்கியத்தை இந்த வார்த்தை ஊடாக தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் என் விருதயத்தில் ஆழமாய் பதிந்ததுக்காக நன்றி பாஸ்டர். உங்களை தேவன் இந்த இடத்துல அனுப்பி என்னை வெளப்படுத்தினதுக்காக தொடர்ந்தும் நன்றி. நான் தொடர்ந்தும் தேவனுக்கு என்ற ஒரு எஸ்தரை போல வைராக்கியமாக இருக்க எனக்கு தேவன் பலனை தர வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நன்றி போதகர். சங்கம ஒளிபரப்புக்கு நன்றி.
0: ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சாதாரணமாக வைக்க மாட்டார். அசாதாரணமாக தகப்பனை இழந்து, தாயை இழந்து, உறவுகளை இழந்து நின்ற எஸ்தருக்கு கர்த்தரே அடைக்கலமாய் பலனாயிருந்து மொர்தகாயின் ஒரு வார்த்தை, அந்த மொர்தகாயின் ஒரு வார்த்தை எஸ்தரை உன்னதத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது போல ஒரு வார்த்தை உங்களை கர்த்தர் உன்னதத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இழந்த மொர்தகாய் இழந்த ஆசீர்வாதங்களை கத்த திரும்ப கொடுத்தார். எஸ்தர் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்தார். அதே போல கத்தர் உங்களுக்கும் கத்தர் இழந்தவர்களுக்கு ரட்டிப்பாய் கத்தர் கொடுத்து அநேகர் கண்களுக்கு முன்னால் ஆச்சரியமாய் கத்தர் உங்களை வைப்பார். ஆமே. நிச்சயமா. ஆமே.
1: கவி கவிந்தா யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா. செய்தி கடன் சொல்ல போறோம். வேற யார் சொல்ல போறீங்களா? சீக்கிரம் சில நிமிடங்கள்
6: தருகின்ற செய்தி என்னையும் உயிர்ப்பிச்சது. கத்தருக்குள்ள இன்றைக்கு தேவன் திட்டமிட்டபடி பூமி தோன்றும் முன்பதாகவே திட்டமிட்டுட்டார். ஆனபடியா நீங்க இந்த செய்திய எங்களுக்காகத்தான் இந்த சேனல்ல வந்து கொடுத்தீங்க. நான் இலங்கையில இருக்கும் போது இருந்த அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்து வந்த அந்த வேகமும் உத்வேகமும் இங்க வந்த புற எனக்கு குறைஞ்சிட்டு. கனடா தேசத்துல ஆவிக்குரிய மண்டலங்கள் அதிக போராட்டத்தை தான் நான் பார்த்தேன். ஆனா இந்த நாள்ல அந்த வாலிபர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று மறுபடியுமாக எனக்கு அந்த ஒரு ஆவில உத்வேகத்தை போட்டதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மறுபடியும் என்ன உயிர்ப்பித்த உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை அனுப்பி தேவன் என்ன மறுபடியும் உயிர்ப்பித்ததுக்காக நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம்.
0: ஆமேன். கத்தர் உங்கள்கிட்ட அநேக வாலிபர்களை கத்தர் தருவார், அநேக எஸ்தர்களை கத்தர் தரணும், அநேக மொர்தகாய்களை கத்தர் உங்களுக்கு தரணும். ஆமேன். கத்தருக்காக மறைந்திருந்து அநேகரை எழுப்பி விடுகிற ஒரு கருவியாக ஆண்டவர் உங்களை நிச்சயம் பயன்படுத்துவார். கத்தர் நல்லவர். எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, என்னுடைய ஊழியத்தின் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி, என்னுடைய சரீரத்துக்காக சுகத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கத்தர் உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உறவுக்காக, மகேந்திரன் பிரதருக்காக, லெஸ்லி பிரதருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்து நெருக்கடியான சூழ்நிலைகள் அநேகர் இதில் பேசுவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் எங்களையும் என்னையும் என் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் எனக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தையும் நீங்கள் விளங்கி புரிந்து கொண்டு எனக்கு கொடுத்த 45 நிமிடங்கள் கொடுப்பது அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது இன்னும் யூடியூபில் இந்த செய்தி கடந்து போகும் பொழுது அநேகருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் குழுவினர்களுக்கும் நான் இருந்தித்து நாள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. God bless you. Praise God.
1: ஆமென். நன்றி பாஸ். அடுத்த திங்கட்கிழமை பாபிலோன் ஆவியை பற்றி பாஸ் சொல்லுவார். வந்து கலந்து கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், சாட்சி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. Thank you பாஸ்டர். அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அன்னன் தாஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அன்னன் தாஸ் நாம்.
7: ஓ பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமென். அந்த நாள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்க. ஆமென்.
7: ஆமென். நாங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றானமை தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நாங்கள் இந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி உம்முடைய அபிஷேகத்தினால எங்களுடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பேரழிவு வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக கண்டிப்பான நன்மைகளை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண உமை நோக்கிய பயணத்துல எல்லா தமிழமாக எல்லா தமிழ் மக்களும் இந்த கண்டங்களில் இருந்தாலும் அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து அந்தந்த தேசங்களில் ஒரு எழுப்புதலை காண செய்வீராக. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை இந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்களுக்கு விடுதலை வேண்டுமாக இருந்தால் நோய்களிலே இருந்து, பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து ஒவ்வொன்றிலையும் விடுதலை தருகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஒரு சபைக்கு போய்கொள்ள வேண்டும். அந்த சபையில எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குவார். இறங்கி உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னென்ன விடுதலையோடு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த அந்த இடத்துல நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அபிஷேகம் பெற்ற உணர்வோடு அபிஷேகத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த அபிஷேகத்துல ஒருமனப்பட்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் ஆவியானவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். சில நாட்களில உங்களை நிரப்பாவிட்டால் நீங்கள் அடுத்த கிழமைக்கு போய் அபிஷேகம், நீங்கள் வீட்டிலேயே இருந்தே அபிஷேகத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டில பைபிளை வாசித்து துதித்து ஜபித்து எவ்வளவு அபிஷேகத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்களோ அந்த ஆலயத்துல அதன் அபிஷேகத்தின் அளவு அதிகரித்திருப்பதை நான் ஆரம்ப காலங்களில் உணர்ந்து கொண்டேன். அபிஷேகம் நாங்கள் வீட்டில இருந்துதான் கொண்டு போக வேண்டும். நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஜெபித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் அபிஷேகத்தோடு போகும் பொழுது அங்கு அந்த இடத்துல பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவர்களோடு இணைந்து ஒருமனப்படும் பொழுது அந்த ஒருமனப்படுகிற எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் நிறைந்திருக்கும். எங்களுடைய தேவன் ஒரு ஒன் கோட் ஆக ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் அவர் 3 பேர்சனாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல மாம்ச சரீரத்தோடு வந்து இயேசுவாக இந்த சிலுவையில மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் எங்களுக்கு வாக்கு தந்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு வரங்களையும் கனிகளையும் தருகிறவராக இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சுக்கு போகும் பொழுது, வீட்டுல ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்களோடு இணைந்து ஜபிக்கும் போது, துதிக்கும் பொழுது, பைபிள் ஸ்டடிஸ் நடத்தும் பொழுது, அந்த இடத்துல அபிஷேகத்தோடு செய்யும் பொழுது உங்களுடைய நீங்கள் படிக்கிற பைபிள் ஸ்டடிஸ் உங்களுடைய ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் தேனாக இருக்கும். ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு அபிஷேகமாக இருக்கும். பாருங்கள், ஒரு மெடிசின் நாங்கள் ஒரு வருத்தம் வந்தால் டாக்டர்ஸிட்ட போய் ஒரு மருந்து வேண்டுவோம். அதே போல தான் இந்த மருந்து தான் இந்த வேதாகம வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், ஜீசு டெம்டேஷன் பிசாசினால டெம்டேஷன் வரும் பொழுது ஜீசு வார்த்தை கூட ஜெயிக்கிறார். மனிதன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். இந்த வார்த்தைகள் தான்
8: எங்களுக்கு இந்த ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த ஆத்துமா தேற்றப்பட வேண்டும் பாருங்கள். இந்த ஆத்துமா உங்களுக்கு கவலையாக இருந்தால், துக்கமாக இருந்தால், நீங்கள் சங்கீதம் 23 படி கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதி இயேசுதான் நீதியாக இருக்கிறார். அவருடைய பாதையில எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது எங்களை அவர் நிறைத்து, அபிஷேகத்தினால நிறைத்து, எங்களுடைய நுகங்கள் எல்லாம் அபிஷேகத்தினால முறிக்கப்படும். இந்த அபிஷேகம் வரும் பொழுது உங்களுக்கு முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும், எல்லா காரியங்களும் முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகம் நாங்கள் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4:19 என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் உண்டு. அவர் இந்த பலத்தை தருவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஞானம், புத்தி, அறிவு, அதோடு பரிசுத்த ஆவியானவருடைய பலமும் அந்த காரியத்தை செய்யும் போது, நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீர்களா, ஒரு ஜபிக்கிறீர்களா, துதிக்கிறீர்களா, அவருடைய அபிஷேகத்தோடு செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதா இருக்கு. நீங்கள் மாம்சத்துல மட்டும் செய்யும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு செய்து முடிக்காத கடினமாக இருக்கும். ஆனால் அபிஷேகத்துல நிறைந்த மனிதர் ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த மனிதன் ஞானத்தோடு செயற்படுவான். ஞானம், புத்தி, அறிவின் மூலமாக அவனுக்கு ஒரு அவனுக்குரிய உபகரணங்களை அவன் உருவாக்கி கொள்வான். இலகுவாக அந்த வேலைகளை செய்வான். இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் முன்னேறி இருக்கிறதற்கு காரணம் உபகரணங்களை உருவாக்கி இந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் கண்ட்ரி சாதி காலத்தில இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லோரும் தேவனை பாடசாலைகளில வேதாகமத்தை படிப்பார்கள், தொடர்ந்து தேவனுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். பாருங்க, வேதாகமம் சொல்லுகிறது மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேடுவது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நாங்கள் வாழ போகிறோம். இந்த ராஜ்யம் ஒரு சாபம் உள்ள ராஜ்யமாக, பாவம் நிறைந்த ராஜ்யமாக, பிசாசு உள்ள ராஜ்யமாக. பாருங்கள், பிசாசு தான் இந்த உலகத்துல மாம்சத்துல செயல்படுகிற அனைத்து மக்களையும் பாவம் செய்ய வைக்கிறார். பாருங்கள், ஆவியில நீங்கள் பிறக்கும் பொழுது மறுபடியும் பிறந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கதேமுக்கு இயேசு விளங்கப்படுத்துகிறார். ஒரு தாயின் வயிற்றுல நாங்கள் பிறக்கும் பொழுது எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் எல்லோரும் பாவத்தோடு பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவரை நாங்கள் துதித்து தோத்தரித்து பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து எங்களுக்கு பரலோகத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வருகிறார், எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்தன்மை உள்ளவர், அவர் எங்களோடு பேசுகிறவர், எங்களுக்கு வார்த்தை கூடாக பேசுவார். அந்த வார்த்தைகளை நாங்கள் அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், காலத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் பற்பல காரியங்களை, உலக காரியங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்தால் அவர் அமைதியாகத்தான் இருப்பார். அதற்காகத்தான் அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். படுக்க போகும் பொழுது ஜபித்து விட்டு படுக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பும் பொழுது உங்களுக்கு அவருடைய வார்த்தையோடு எழும்ப வேண்டும். அவர் எழும்பும் பொழுது உங்களுக்கு வார்த்தையை தருவார், பாடல்களை தருவார். அவருடைய அபிஷேகத்துல நிறைந்து தூங்க வேண்டும். அபிஷேகம் ஜபித்து துதித்து அபிஷேகத்தினால் எழும்பும் பொழுதும் எழுந்து அவருடைய வார்த்தைகளை பாடல்களை பெற்று அவரை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவருக்கு மகிமையை கொடுத்து அவரோடு உறவாடும் பொழுது அவர் அந்த நேரங்களில, குறிப்பிட்ட நேரங்களில உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தருவார். அவரோடு உறவாடும் பொழுது இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பேசுகின்ற தெய்வம், உயிருள்ள தெய்வம், எங்களோடு வார்த்தை கூடாக பேசுவார். எங்களை தவறான காரியங்களை, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு உணர்வை தருவார். நீங்கள் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டுவார். அந்த தவறை செய்யக்கூடாதபடி உங்களுக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:9 இருந்து பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள், தேவன் எழுதியிருக்கிறத நாங்கள் தியானித்து படிக்க வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இன்னைக்கு பின்னும் மறுமையில்

அவருடைய ராஜ்யத்தில் கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை. இராக்காலம் இல்லாத ராஜ்யம், திருடர் இல்லாத ராஜ்யம். நீங்கள் பொக்கிஷங்களை அங்கு சேர்த்து வைக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக எங்களை ஆள போகிறார். பாருங்கள், அப்படியான இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய ராஜா எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ராஜ்யம், நீங்கள் எப்படித்தான் டேக்ஸ் கட்டினாலும் அதிகமான டேக்ஸை தான் அரசாங்கம் மனிதர்களிடத்துல கேட்டுக்கொள்ளும். இன்னும் அதிகமான டேக்ஸுகளை அவர்களுக்கு பணம் பணம் அதிகம் தேவைப்படும் போல அதிகமான டேக்ஸுகளை கூட்டுவார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய உணவு தேவைகள், உடைய உங்களுடைய உங்களுக்கு புதிதான பரலோக உடையோடு அங்கு அப்படியான இறந்த காரியங்கள் ஒன்றும் இருக்காது. பாருங்கள், பட்டு போகிற, செத்து போகிற எல்லாம் லைஃபான ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழ போறோம். உயிர் உள்ள ராஜ்யமாக நாங்கள் இயேசுவோடு வாழுகிற ராஜ்யம் இருக்க போகிறது. அந்த ராஜ்யத்தை நீங்கள் அவருடைய வசனத்தின்படி ராக்காலம் இல்லை, எவ்வளவு ஒரு சமாதானமான ராஜ்யம். 24 மணி நேரம் ஒளியுள்ள ராஜ்யம், இயேசுதான் ஒளியாக இருக்க போறார். இப்படியான ஒரு ராஜ்யம், துக்கம் இல்லை, மரணம் இல்லை, சமாதானமான வாழ்வு. பாருங்கள், ஒரு யுத்தம் கூட வராது. ஒருத்தனை ஒருத்தன் மனிதன் கொல்ல மாட்டார். இன்றைக்கு இந்த இவ்வளவு தீமைகளுக்கு காரணம் ஒவ்வொரு தேசங்களிலே பிசாசானவன் செய்கிற கிரிகைகள், நாட்டுக்கு விரோதமாக நாடுகள். இப்படியாக பிசாசின் கிரிகைகள் மனிதனில தோட்ஸாக வருகிறது. பாருங்க, நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பிசாசு எங்களுடைய தோட்ஸை, நாங்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், எங்களுக்கு ஒரு தோட்ஸை போடுவான், ஒரு பாவ காரிய தோட்ஸை போடுவான். அது உங்களுடைய மனதில வரும். அந்த மனதில வந்து அது ஒரு கற்பம் தெரிந்து ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய மனதில நின்று கற்பம் தரித்து அது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாருங்கள், இயேசுவிடத்துல வந்த பொழுது நாங்கள் பாவத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம். அது செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பாருங்கள், யோசேப்பு ஒரு பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது அவன் யோசிக்கிறான், இந்த பாவத்தை நான் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழுகிறான். அந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆரம்ப காலத்தில் அறியாமல் செய்திருக்கலாம், ஆனால் இந்த கடைசி காலத்தில தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு வாழுகிற வாழ்வு, எனக்காக நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்காக மறித்தார் என்ற உணர்வோடு அவருடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பாருங்கள், அந்த ஒவ்வொரு தழும்புகளும் எனக்கு சுகத்தை தருகிறதாக இருக்கிறது. அவருடைய இரத்தம், ஒவ்வொரு துளிகளும் என்னுடைய பாவத்தை கழுவி விடுகிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கும் பொழுது ஆவிக்குரியவைகளை, இந்த ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, உலக மனிதன், உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, எப்படி தவறான காரியங்களை செய்வது, இதுதான் உலகத்தின் ஆவியா இருக்கிறது. பிசாசிடத்தில இருந்து வருகிறது. தேவனுடையத்தில இருந்து வருகிற ஆவியானவர் எங்களுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி தேவன் அந்த தீபமாக இருக்கிறது. அந்த ஆவியோடு நாங்கள் இணைந்து இயேசு கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் படி நடக்கும் பொழுது எங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். அவரோட நாங்கள் இணையாமல் நாங்கள் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களால அந்த பலத்தை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை அவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அதிகரித்து அந்த வல்லமையை அதிகரித்து தருகிறவராக இருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிஞ்சான், அதே போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒவ்வொருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்.
நாங்களும் பாருங்க, நாங்கள்

காலத்தில் ரட்சிக்கப்பட முன்பாக உலகத்தின் ஆவியை பெற்றோம். இப்பொழுது தேவனிடத்தில் இருந்து வருகிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவி வரும் பொழுது இந்த பிசாசுடைய ஆவிகள் இந்த திருடுவது, அழிப்பது, கொல்லுவது, இப்படியான பொய் சொல்லுவது, தவறு செய்வது எல்லா ஆவிகளும் வெளியேறிவிடும். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியையே பெற்றோம். அவர்கள் இது எங்களுக்கு பரலோகத்தை இணைக்கிறது. முன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கன்னிமரியாளின் வயிற்றிலே அந்த பாலகனை இயேசுவை கொடுத்தார். பாருங்கள், பரிசுத்தமான 100% மனிதன், 100% கடவுளாக இருந்து இந்த உலகத்தில பிறந்தார். பாருங்கள், அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட தேவனுக்குரிய அத்தனை அதிகாரங்களும் இருந்தது. அந்த அதிகாரங்களை நன்மை செய்ய மட்டும் பாவித்தார். பாருங்கள், தனக்கு எதிராக வந்த மக்களோடு அவர் அதை பாவிக்கவில்லை. பாருங்கள், அவர் அவர் இந்த தன்னுடைய மரணத்தை நிப்பாட்டி இருக்கலாம். பாருங்கள், அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் 12 லேகியோனை கூப்பிடுவேனாக இருந்தால் நான் தப்பித்திருக்க முடியும். ஆனால் அவர் மடிப்பதற்காக வந்தார். அதுதான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. அந்த வாலிப வயதுல 33.5 வயசுல பரிசுத்த இரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட வேண்டும். பாவிகளுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், மனு குலத்தின் ஆதாமோபாலின் சந்ததி ஆகிய எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு ஒரு பலிக்கடா செலுத்தப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாருங்கள், எங்களை மீட்டு கொண்டார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவால் மூலமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இந்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் மோசையின் மூலமாக, நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது. இதனாலதான் கிருபையினால நாங்கள் எபேசியர் 2:7 கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் எந்த மனிதருக்கும் ஒரு இலவசமாக கொடுக்கிற காரியம். இயேசு இந்த உலகத்துல பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இப்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் இலவசமாக அவருடைய கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், தாவீது அவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் ஒரு தடவை அவன் விழுந்து போனதையும், அவன் விழுந்து போன பொழுது மீண்டுமாக தேவனிடத்துல போய் அவன் கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். பாருங்கள், அவர் தான் இயேசு கிறிஸ்து, எங்களை மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன். நீங்கள் அவரோடு ஒரு உண்மையான உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். அவர் 70 தடவைக்கு மேல மன்னிக்கிறவர். ஆனாலும் அவர் மன்னிக்கிறார் என்பதற்காக நாங்கள் பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. உணர்வுள்ள இதயத்தோடு அவரோடு நாங்கள் இடைப்பட வேண்டும். எங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்னைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ கேட்கிறவர்கள், இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்திய ஆவியை, இந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் அந்த பலத்தோடு அந்த இதுல ஊழியம் செய்கிறதுதான் எங்களுக்கு தைரியத்தை தருகிறது. ரோமர் 5 சொல்லுகிறது, அந்த சத்திய ஆவியானவர் எங்களுக்கு தைரியத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உலகத்தின் ஆவியை விட உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் தான் கிரியேட்டர். இந்த விழுந்து போன தூதர்கள் பாருங்கள், ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போன தூதர்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். அவர் பெரியவர். அவருடைய 3rd person of the Trinity தான். அவர் ஒரு ஆட்தன்மை உள்ளவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோடு வருகிறவர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். நாங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், இப்படியாக அவர் தான் எங்களுக்கு
யோவான் 16-ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாவம் பொல்லாதது, நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியானவரை நாங்கள் விட்டு விடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை பரலோகத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். அவரோடு நாங்கள் உறவாடி அவரோடு அன்பாக நாங்கள் அவருடைய கனிகளை பெற்று 9 விதமான கனிகளையும் அவர் தருகிற வரங்களையும் பெற்று, பாருங்கள், நாங்கள் சபைக்கு போடும் பொழுது இயேசு தலையாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்களாக, தேவன் தலையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை தந்திருக்கிறார். பாருங்கள், ஜெபிக்கிற ஊழியம், இப்படியாக அப்போஸ்தலர் ஊழியம், பாஸ்டர்ஸ் ஊழியம், எவேஞ்சலிஸ்ட் ஊழியம், இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்தையும், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீங்கள் அந்த அபிஷேகம் தான் இந்த நுகங்களை முறிக்கிறதாக இருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கான பலத்தை தருகிறது. பாருங்கள், இயேசு 12 சீடர்களையும் அழைத்து அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது, அவர்கள் ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது, பாருங்கள், அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்கள், எங்களுடைய நாமம் இந்த ஆவிகளை, எங்கள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளை விட பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் பிசாசை துரத்துற வல்லமையை அவர் எங்களுக்கு தருகிறார். எங்களுக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். பிசாசுகள் எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார். இந்த இயேசுவாக பரிசுத்த ஆவியானவராக மூன்று ஆள்தன்மை உள்ளவராக இருந்தாலும், பாருங்கள், எங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த பிசாசுகளில் பார்க்க பெரியவராக இருக்கிறார். எங்களுக்கு அவர்கள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். பாருங்கள், எங்களை இந்த பரிசுத்த ஆவியவர் தரும் பொழுது அவர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பல பேர் அதை உணராதிருக்கலாம். இந்த கடைசி காலத்துல நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது, பாருங்கள், இயேசுவுக்கு, எங்களுடைய தேவனுக்கு தெரியும் எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இன்னும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்துக்கு கூடாக நீங்களும் ரட்சிக்கப்பட்டுக் கொள்ள வேண்டும். இயேசுவில விசுவாசம் வைக்கிறவர்கள் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவர்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எங்களை பிரியமானவர்களுக்குள் நாம் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே அழைத்திருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ரெடியாக இருந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாங்கள் அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற வேண்டும். ஆனால் நாங்கள் ஆதாமோபாலின் பாவத்தை கூடாக நாங்கள் பாவத்தில் பிறக்கிறோம். எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அன்றில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உறவாடி உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் சில பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், இந்த பட்டணத்துல எனக்கு இத்தனை பேர் அநேகர் உண்டு என்று சில இடங்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இடத்தில் அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஊழியம் செய்யாததன் நிமித்தம், ஊழிய குறைவின் நிமித்தம் அந்த பட்டணத்துல இருக்கிற தேவனுடைய பேர் எழுதப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்கள். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது
கறுவடியோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடை ஆட்களை அனுப்பும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18:10 நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஊடாக பேசுவார், இந்த பட்டணத்தில் எனக்கு அதிக ஜனங்கள் உண்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்களாக எழும்பும் பொழுதுதான் தேவனும் அந்த மக்களை, அவர் தெரிந்து கொண்ட மக்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இதற்காகத்தான் அவருடைய வருகையும் டிலே பண்ணி கொண்டு போகிறது. இன்றைக்கு இப்பொழுதுதான் பல நாடுகள் இயேசுவை பற்றிய எழுப்புதலில் அதிக முக்கியத்துவம் செலுத்துகின்றன. ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில தேவனை பற்றி அறிவிக்கிறதுல இன்றைக்கு பல நாடுகளில ஸ்ட்ரீட்ல இறங்கி ஜபிக்கிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இந்த காலத்தில் அவர் இன்னும் அந்த அந்த ரட்சிக்கப்படும் உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொண்டவர்களை இந்த கடைசி காலத்தில் ஊழியர் செய்கிறவர்கள் செய்து முடிக்கும்படியாக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறேன் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இதற்காகத்தான் இன்னும் வராமல் இருக்கிறார். இன்னும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் மக்களை அவர் விட்டுவிட விருப்பமில்லை. பாருங்கள், நினைவே பட்டணத்தை ரட்சித்தார். பாருங்கள், பாவம் தொடர்ந்து பாவத்தில் வாழுகிற மக்களை தொடர்ந்து அவர் அவர்களுக்கு கோபாக்கினியை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். மனம் திரும்பும் பொழுது, அந்த நினைவே பட்டணம் மனம் திரும்பின பொழுது அந்த அந்த பட்டணத்துக்கு விடுதலையை கொடுத்தார். பாருங்கள், சோதோம் கொமோராவில 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்தில் அவர்கள் அந்த பட்டணத்தை அழித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களுக்கு சத்திய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவி, பாருங்கள், இயேசு பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து கொண்டு மறுரூப மலையில மறுரூபமாகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. பாருங்கள், அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்கள், இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறது இயேசுவுடைய வார்த்தைகள். இயேசுவுக்கு தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் கூடாக நாங்கள் செவி கொடுக்கிறோம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் யோவான் 16:14 அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்படியான தேவன், நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிய உங்களுக்கு அபிஷேகத்தின் அளவு அதிகரித்து தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.

நீ ஆண்டவரே நிறையத்திலே யார் யார் நோயோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக தீராதே நோய்கள் எல்லாம் தள்ளும்புகளா சுக

0: ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இடைஞ்சொன்று ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும் வர்றாங்கபடியாக ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரோடும் இடைப்படுவதற்காக நன்றி, ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. நீர் உண்மை உள்ளவர், நீர் உயிர் உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர். பாவிகளாகிய எங்களுக்காக உம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து, சுகத்தை தந்து, பெல்லத்தை தந்து, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, ராக்காலம் இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை வாழ எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி. ரட்சிக்கப்படாத ஒருவரையும் இந்த நேரத்தில் எழுத்து கொள்ளும்படியாக உம்முடைய ஊழியத்தை செய்ய, இந்த இடத்துல ஊழியம் செய்யப்படவில்லையோ அந்த இடங்களிலே எல்லாம் உம்முடைய ஊழியம் நடைபெற்று ஒரு எழுப்புதலை ஒரு தேசங்களுக்கான நிற்கின்ற செய்வீராக. உமக்கு துதி கன மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொருவரோடும் உடைப்படும் மீண்டுமாக ஒருவரை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஒருவரை ஒருவரை அபிஷேகத்தினால நிறைத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், நீங்கள் கொடுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவியின் பொறுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே சாதிக்க முடியாது என்றபடியால் நீங்கள் அந்த வார்த்தையின் மூலமாகவே இப்போ கொடுத்த வார்த்தையை கூட கர்த்தர் அந்த வார்த்தையை எடுத்து அவர்களுடைய இருதயங்களை அந்த அறிக்கை இட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தரிடம் வருவதற்கே பரிசுத்த ஆவிதான் அதை இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்களோட வார்த்தையின்படி. என்றபடியா கத்தர் அதை உபயோகிக்கிறார், உங்களையும் உபயோகிக்கிறார் அதன் வழி. என்றபடியா கத்தரே, கத்தருக்கே எல்லா நாமமும் அவருடைய மகிமையும் அவரை நாங்கள் உமர்த்துகிறோம், அவருடைய நாமத்தை உமர்த்துகிறோம். God bless you. Thank you, Pastor.
0: God bless you, Sister Ranjini. God bless you. Amen.
2: Sister Ranjini.
1: சொல்லுங்க.
2: கவிகவிந்தாக்கு 8 நிமிடமும் சாந்தி 8 நிமிடமும் கொடுங்க. ஆராதிக்க துதிக்க.
1: அத்துடன் ரெண்டு பேரும் எங்களுடன் முடிந்தால் புதன்கிழமை இந்த கண்களை ஏறெடுக்கும் பகுதியில வந்து நின்று எங்களுடன் ஜெபிக்க முடிந்தால் நன்றாக இருக்கும். நான் அதை உங்களுடன் அறிவித்துக் கொள்கிறேன். முடிந்தால் நீங்கள் அந்த டைமை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நேரம் என்று சொல்லி பிரதர் மகேந்திரன் எங்களுடைய வந்து சேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் முடிந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லாவிட்டால் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து சேரலாம். தேங்க்யூ. இப்பொழுது சிஸ்டர் கவி கவிந்தா, நீங்கள் முதல் ஒரு 8 நிமிடம் எடுங்கள், அதற்கு பிறகு நாங்கள் சிஸ்டர் சாந்தியும் இன்னொரு 8 நிமிடங்கள் எடுப்பார் அவர்.
3: ஜெபம் பண்ணுறதா? மாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து மாவியானவரே அப்பா, உம்முடைய தைரியமான வார்த்தைகளூடாக ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் பரிசுத்தாவியானவரே உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காய் சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளதா எங்கள் இருதயங்களினால்
4: இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123.
3: தொடர்ந்து நீங்கள் ஆளிகை செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. சூத்திரம், சூத்திரம் ஜீவ தண்ணீராக இந்த ஒளிபரப்பை பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க ஆவியானவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வெளிச்சமாக ஆண்டவரே அமைய கர்த்தருடைய ஆவியானவரே நீங்கள் ஒரு அக்கினி மயமா இந்த இணைப்பை ஆண்டவரே நீங்கள் தொடர்ந்தும் ஆசீர்வாதமாய் வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய மகிமை ஆண்டவரே தொடர்ந்தும் அநேகர் வாழ்வில் ஒரு விடுதலையை கொடுக்க வேணும், அற்புதங்களை செய்ய வேணும், அதிசயங்களை செய்ய வேணும். கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய ரத்த கூட்டைக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகூவாதுவனை துதித்திட வந்தோம்.
4: மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள்
3: ஓம் தொழுதே சுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம்.

சுஸ்திரம் சுஸ்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சுஸ்திரம் சுஸ்திரமே, உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற.

0: ஆசீர்வாதிங்க ஆசீர்வாதிங்க வந்து ஒவ்வொருத்தரின் வாழ்விலும் ஆண்டவரே மறுரூபமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம மொழிபெயர்ப்பை நடத்துகிற ஆண்டவரே மகேந்திரன் பிரதரை உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம். புதிய அபிஷேகத்தை வல்லமை வரங்களை கொடுத்து ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் பிரகாசிக்க பண்ணுங்க. இயேசுவின் ரத்த கூட்டைகள் இந்த நித்திய வெளிச்சம் சங்கம மொழிபெயர்ப்பை ஒப்பு கொடுத்து செபங்கிட்டு நிற்கிறோம் பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. நன்றாக பாடினீர்கள், ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வளைப்புதலையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் சாந்தி மலைக்கு போகிறோம், அவரும் வந்து தியானிப்பார். சிஸ்டர் சாந்தி பாருங்கள்.
2: சோத்ரம் அவரங்களை இதுல அவ்வளவு பேரையும் சங்கம வானில இணைத்ததுக்காக நான் இன்று அதிகாலையில நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்க மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உங்களை உயர்த்துகிறோம் ராஜா. நான் ஒரு சின்ன சாட்சி ஒன்று சொல்ல இருக்கிறேன். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நான் ஓஸ்லோ சிட்டிக்கு போயிருந்தேன், தலைநகரத்துக்கு ஊர் வேலை. அப்போ ஒரு சிநேகிதி ஒரு ஆள் இருக்கிறா, அவக்கு இந்த வீட்டுல பல வருடங்களாக 15-20 வருடங்களாக சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் கணவனும் மனைவியும் ஒற்றுமை இல்லாத நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது கவனித்து கொண்டு வந்தேன். அந்த சோதரி எடுத்து எனக்கு அழுவா ஏன்னு சொன்னால், அந்த சோதரி எங்களுக்கு இருந்த பிரச்சனையில நாங்க உயர்த்தப்பட்ட ஆண்டவரங்களை உயர்த்தி வச்சுக்கிறத நாங்க இருந்த நிலைமையும் பார்த்தா நாங்க அழுத கண்ணீரையும் அந்த சோதரி கண்டிருக்கிறா. அதே நேரத்துல நாங்க உயர்ந்து நிக்கிற எங்களை ஆண்டவரங்களை பாதுகாத்து வைத்துக்கிறதையும் எங்களை உயர்த்தி வைத்துக்கிறதையும் அந்த சோதரி கண்ணால கண்டு அவக்கு சாட்சியா நாங்க இருக்க வச்ச தேவனுக்கு நான் சோத்திரம் சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் ஐயா. அதே வேளையில அப்ப அவன்ட குடும்பத்துல இப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது நான் ஒரு போன வருடங்கள் ஆண்டவர்கிட்ட வார்த்தையர் இயேசுன் ரத்தம் ஜெயமன்ற வார்த்தையை நான் அவங்களுடைய சாமி படத்துக்கு பின்னால வைத்து விட்டு வந்தேன். எல்லாத்தையும் துப்புராக்கி விட்டு சில சாமங்களை விக்கிரகங்கள் நிறைய வச்சிருந்தாங்கள அந்த அறையில, நான் அந்த அறையை நான் துப்புரவு செய்து விட்டு ஆண்டவர்கிட்ட வார்த்தையை நான் வச்சு விட்டு வந்தேன். நான் ஜெபிக்கிறேன் அந்த இடத்துல, நான் ஜெபிச்சேன் அந்த அறையில இருந்து நான் முழங்காலிட்டு ஜெபித்தேன். ஆனாலும் கிரியை செய்தவர் அவர்களுக்கு நன்மையை செய்தவர் தேவனாயிருக்கிறார், அந்த தேவனுக்கு சோத்திரம். அப்பொழுது நான் வச்சு போட்டு வந்தேன், ஆனாலும் அங்க மாற்றம் இருக்கவில்லை. எனக்கு கவலையா இருந்தது, ஆண்டவர்கிட்ட வார்த்தை அங்க கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த முறை போய் பார்க்கும்போது அந்த வார்த்தையை காணவில்லை. அந்த வீட்டுல நான் தேடி பார்த்தேன், அந்த வார்த்தையை காணவில்லை. எனக்கு இன்னும் சரியான வேதனையா இருந்தது, அந்த வார்த்தையை தொடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவர்கள் என்று சொல்லி அந்த பிசாசின் காரியங்கள் அங்க இருக்கிறத நான் கவனித்து கொண்டு வந்தேன். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சேன். இன்னும் ஒரு பாஸ்டரையும் கொண்டு வச்சு நான் ஜெபிச்சேன். அந்த வீடுகளுக்கு சுட்டியான பிரச்சனை, இனி இல்லைன்ற பிரச்சனை. அந்த கணவன் ஒரு சத்ரு மாதிரியே அந்த குடும்பத்துக்கு செய்து கொண்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். சரியான கவலையா அழுதழுது சொல்லி கரண்ட் எல்லாம் பிடுங்கி விட்டார் அந்த கணவன். ஒரு குளிர் -23 குளிருக்குள்ள இருந்து எனக்கு எடுத்து அழுதாங்க. நான் ஜெபிச்சு விட்டு ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார், இதுக்கு மிஞ்சி எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் ஜெபிக்கிறன் என்று சொல்லி ஜெபிக்க அவர் நீங்க ஜெபிங்க எங்களுக்காக என்று சொல்லி கேப்பா ஒரு நாள் மதிகாலையில கேப்பா என்ன ஜெபிங்க சாந்தி எனக்காக ஜெபிங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்ட்டு நான் ஜெபிச்சு விட்டேன். மிச்ச காரியங்களை ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்து விட்டேன். இந்த முறை போய் போன வருடம் தான் இது நடந்தது. இந்த வருடம் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டேன். என் தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் ஒற்றுமையா இருப்பதை நான் கண்டு அதிசயத்தை காட்டின தேவனுக்கு சோத்திரம். அந்த வீட்டுல பிரச்சனைய நீக்கிவிட்ட தேவனுக்கு நான் சோத்திரம், அவரை உயர்த்திறன். அமேன். உண்மையிலேயே எனக்கு சரியான அதிசயம், என்னால நம்ப இல்லாம நான் சொன்னேன் இந்த வீட்டுல இவ்வளவு அதிசயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்க இன்னுமாய் ஆண்டவரை விசுவாசிக்க வேணும், ஆனா அவர்கள் வாசிக்கிற இல்ல, வேதம் ஒன்றும் வாசிக்கிற இல்ல. ஆனால் அந்த வீட்டை போய் நான் ஜெபிக்கும் போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, டிவியை ஓப் பண்ணி போட்டு கேட்டுக்கொண்டு இருப்பா. என்னையே அந்த என்னன்னு சொல்றது, ஆண்டவர் ஊழியர்களை இப்படி ஆண்டவர் அறியாதவர்கள் எங்களை ஆண்டவர் வந்தது போல நினைக்கிறார்கள், எங்களை அப்படி மரியாதை தாராங்கள். நான் அதை யோசிச்சேன், நான் ஒரு சின்ன ஆள், எனக்கு இப்படி ஒரு மரியாதையா இந்த பிள்ளை தருகிறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பிள்ளைய நான் ஜெபிக்கும் போது, உங்களோட வானொலியில நான் இடைக்கல கலந்து கொள்ளும் போதும் அவர் ரேடியோ நிப்பாட்டிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தா. அது ஆண்டவருக்கு சூத்திரம், வார்த்தைகள் அந்த வீட்டுல கிரிய செய்யணும், இன்னுமா இன்னுமா கிரிய செய்து அந்த பிள்ளை ஆண்டவருக்குள்ள வரணும் என்ற என்ற வாஞ்சியை நான் இதுல இதை தெரிவிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி சகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதிகாலை வேலையிலே ஆண்டவரே அதிகாலையில தட்டி எழுப்பி விட்ட ராஜா உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். இந்த பாக்கியம் கிடைக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திங்க, இந்த ஜெபிக்கவும் துதிக்கவும் வார்த்தைகள் இன்றைக்கு பாஸ்டர் செய்மோனும் பாஸ்டர் அண்டன் பிரதரும் தந்த வார்த்தைகள் எங்களோட சும்மா கேட்டோமா அப்படியே விட்டுட்டு போனோமா அண்டு இல்லாதபடி அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரிய செய்து இன்னுமா பல பேர்களுக்கு ஆண்டவர் அறியாதவர்களுக்கும் பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கும் நாங்க ஒரு வெளிச்சமா ஆண்டவர் எங்களை வைத்திருக்க வேண்டும். நாங்க இன்னுமா எங்களுக்கு ஜெபிக்கிறதை விட மற்றவர்களுக்கு நாங்க ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவர் கட்டுத்தர வேண்டும். இன்னுமா எங்களை நடத்தி வைக்க வேண்டும் ஆண்டவர். எங்களை கொண்டு காரியங்களை செய்ய இருக்கிற வல்லவருக்கு நன்றி சொல்லுகிறேன்.

ஆமாத்தா, பிள்ளைங்களை நடத்தி வந்த உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களுக்கு வெற்றியின் ராஜா, நீங்க வெற்றி நாயகனாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா, நன்றி நன்மை.

அடைகின்றே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றே, உமையே பற்றி கண்டு புதிய மனுஷியானேனே, உமையே பற்றி கண்டு புதிய மனுஷனானேனே, கர்த்த கரம் என்னோடு இருப்பதை நீருணர வைத்தே, கர்த்த கரம் என்னோடு இருப்பதை நீருணர வைத்தே. அனை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் த லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கமழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடிச் சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மன மாறுதலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடல்களை கேளுங்கள், கற்றுக்கொண்டு பாடுங்கள், இயேசுவுக்குள் ஆவியில் களி கூறுங்கள். என்னோடு ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்கள் பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் சமூகம் வருகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, தனது ஜெப வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடந்து செல்கிற வேளைகளிலும் உற்சாகமான தருணங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போதும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த இந்த பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பாடல்களை தயாரித்து வெளியிட்டுள்ள சகோதரனை அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும், உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

மகிழ்ச்சியோடு பாடுவது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவதிலே எத்தனை ஆனந்தம். இப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம்.

0: அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் என்னுடைய தகப்பனாரும் மிராக்கிள் பிரேயர் டவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் திருவள்ளூர் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமாய் இருக்கிற ரெவரன் ஜே செல்லதுரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
1: தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிறவரும் உயிர்த்தெழுந்தவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவிற்காக ஜெபிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஆராதிக்கிற வீடுகளில், ஆராதிக்கிற சபைகளில், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கத்தரை தேட ஒருமுகப்பட்டு ரெண்டு நாளாகமும் 20:22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது, துதி செய்ய தொடங்கின போது ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக, ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரி எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.

சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில், கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும், நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ, எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி, கலன்று போகும்படி, திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவர்களே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு நீங்களும் இணைந்து தேவனை பாடி துதித்து ஜெபித்து அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும், சூனிய கட்டுகளும், மந்திர கட்டுகளும், ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இப்பொழுது இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தரும், யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்கள் சமூகத்தில் இந்த ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி, ஆளுகை செய்யும்படி, ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும் ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த சபைகளில் தொனிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தி நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நாலாம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவானாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடுராத்திரியிலே ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிலையிருப்புகளும்

இந்த பாடல் தொனிக்கும் போது உடைக்கப்படும்படி அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்ல வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்படும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளி நாடா மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கணமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். எங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று அருளப்பர், நான்கு பன்னிரண்டில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
1: அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கங்கள் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 5148198494. நோர்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. யூடியூப் மூலமாகவும் இந்த சங்கமம் வானொலியை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெப்சைட் www.sangamam.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று அங்கே இருக்கும் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது இந்த வானொலியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும், விசேஷமாக தேவ ஊழியர்கள் வந்து வழங்கும் செய்திகளை நீங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழலாம் என்பதையும் சங்கமம் வானொலி உங்களுக்கு அன்போடு கூறி நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் வானொலி.

இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தி இருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.

மகிமையான கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதனே.

அவர்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! செற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். செற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவிலே அவரை பாடும் பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!

0: அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்து விதமாய் ஆசீர்வதித்து நன்மையினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம் மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இந்து மதத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டி எழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் எம்டி மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் ஆகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும், பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் பெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேபன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம், திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவி நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காண போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு எஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு எஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, அவன் அவளை பார்த்து, நான் எஸ்ரயேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாய் இரும். எஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினான். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் யேசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளை இட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து, பிற்பாடு யேசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து எஸ்ரயேலனாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்துப்போனான் என்றாள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது, அவன் எஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனின் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில்.
1: எரேமியா 48 அதிகாரம். மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது, கீரியா தாயிம் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று, மிஸ்காப் வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று, எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த பெத்தரீக்கம் இனி இராது, அது ஒரு ஜாதியா இராதபடிக்கு அதை நிர்மூலமாக்குவேன், வாருங்கள் என்று அதற்கு விரோதமாக பொல்லாப்பை நினைத்திருக்கிறார்கள், மத்மேனே நீயும் சங்காரமாவாய், பட்டயம் உன்னை தொடரும், பால் கடுப்பினாலும் பெரிய நொறுக்குதலினாலும் உண்டாகிற கூப்பிடுதலின் சத்தம் ஓரோனாயுமிலிருந்து கேட்கப்படும், மோவாப் நொறுங்குண்டது, அதிலுள்ள சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது, லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையின் மேல் அழுகை எழும்பும், ஓரோனாயுமுக்கு இறங்கி போகிற வழியிலே நொறுக்குதல் செய்கிறதினால் உண்டாகிய கூக்குரலை சத்துருக்கள் கேட்கிறார்கள், உங்கள் பிராணன் தப்ப ஓடி போங்கள், வனாந்தரத்தில் உள்ள கரளையாய் போன செடியை போலிருப்பீர்கள், நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஸ் சிறையாக்கப்பட்டு போம், அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள், பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பிப்போவதில்லை, பள்ளத்தாக்குகளும் கெட்டுப்போகும், சமமான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல் பாழாய் போகும், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது, அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறுபாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது, அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு அனுப்புவேன், அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான வெக்கேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோசாலே வெட்கப்படும், நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் நாங்கள் யுத்த சன்னத்தர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது என்ன? மோவாப் அழிந்தது, அதன் பட்டணங்கள் எரிந்து போயின, அதன் திறமையுள்ள வாலிபர் கொலைக்களத்துக்கு இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். மோவாபின் ஆபத்து வர சமீபமாயிருக்கிறது, அதன் தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது, அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பெயரை அறிந்தவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்கலாய்த்துக் கொள்ளுங்கள், பலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படி உடைந்ததென்று சொல்லுங்கள், தீபோன் பட்டணவாசியான குமாரத்தியே, நீ உன் மகிமையை விட்டிறங்கி தாகத்தோட உட்கார்ந்திரு, மோவாபை பாழாக்குகிறவன் உனக்கு விரோதமாய் வந்து உன் அரண்களை அழித்து போடுவான், ஆரோ வேரில் குடியிருக்கிறவளே, நீ வழியிலே நின்று பார்த்து கொண்டிரு, நடந்தது என்னவென்று ஓடி வருகிறவனையும் தப்பி வருகிறவனையும் கேள், மோவாப் முறியடிக்கப்பட்ட படியினால் கலங்கி போயிற்று. அலறி கூப்பிடுங்கள், மோவாப் பாழாக்கப்பட்டதென்று அர்னோனில் அறிவியுங்கள். சமமான பூமியாகிய ஓலோனின் மேலும் யாக்சாவின் மேலும் மேப்காத்தின் மேலும் தீபோனின் மேலும் நேபோவின் மேலும் பெத்தி பிளாத்தாயிமின் மேலும் கீரியா தாயிமின் மேலும் பேத் கமூலின் மேலும் பெத் மெயோனின் மேலும் கீரியோத்தின் மேலும் போஸ்ராவின் மேலும் மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். அவனை வெறிகொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரழுவான், அவன் பரியாசத்துக்கு இடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் வெக்கரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் நான் அலறி மோவாப் தேசம் அனைத்து நிமித்தமும் கூக்குரலிடுவேன். கீரா ரேஸ் மனுஷரின் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். சிப்மாவூரின் திராட்சை செடியே, யாசோருக்காக நான் அழுந்தது போல உனக்காகவும் அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசோர் கடல் மட்டும் போய் எட்டின. பாழாக்குகிறவன் உன் வசந்த காலத்து பழங்களின் மேலும் உன் திராட்சை பழ அறுப்பின் மேலும் விழுந்தான். பயிர் வெளியிலும் மோவாப் தேசத்திலும் இருந்து சந்தோஷமும் களிப்பும் நீங்கி போயிற்று. திராட்சரசம் ஆலைகளிலிருந்து பொழிகிறதை ஓய பண்ணினேன். ஆலையை மிதிக்கிறவர்களின் பாடல் இல்லை, அது ஆரவாரமே அல்லாமல் ஆலை மிதிக்கும் பாடல் இல்லை. எஸ்போன் துவக்கி ஏலையாலே மட்டும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் பூக்குரலின் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியை போல் சோவார் துவக்கி ஒரே நாயும் மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்ரீமின் ஜலங்களும் வற்றி போகும். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். கீராரேஸ் மனுஷரின் நிமித்தமும் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி துணிக்கும். தலைகள் எல்லாம் மொட்டையிடப்படும், தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டும் இருக்கும். கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் ரெட்டுடுப்பும் உண்டு. மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்றென்று அலறுகிறார்கள், அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும். இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அழிக்கப்படும். மோவாப் தேசத்தின் குடியானவனே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகிலுக்கு விலக ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல், அதாவது மோவாபின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வல்லடிக்கு தப்ப ஓடி போகிறவர்கள் எஸ்போனின் நிழலில் தரித்து நின்றார்கள். ஆனாலும் நெருப்பு எஸ்போனிலும் அக்னி ஜுவாலை சீகோன் நடுவிலும் இருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்தின் எல்லைகளையும் கலகம் செய்கிறவர்களின் உச்சன் தலையையும் பட்சிக்கும். மோவாபே உனக்கு ஐயோ,

தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆயிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிறாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரதத்தாராயிருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ணக்கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். என்னத்தினாலெனில், அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது
மனுஷனுக்கு நலமாயிரு

இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும், உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரரின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனுமாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே

ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரம். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல்

0: ஆமீன் ஆமீன். இன்று 25ஆம் தேதி 8ஆம் மாதம், 25ஆம் தேதி ஆவணி மாதம், 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரே. அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கசோ ரேடியோ .com ஊடாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம் எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கத்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன். வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான பரிசுத்த வேதாகம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 20, எரேமியா 47, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 குருந்தியர் 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு காலையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவே திருச்சபைந்து பாசன ஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் அப்படிக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். காலை வேளையிலே விசேடமாக நாங்கள் இவற்றிலே இணைகின்ற பொழுதும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். ஆமேன். வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா, நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவரும் ஆண்டவரே, தேவனே, நீர் எங்களை மன்னிக்கிறவரும் கிருபை உள்ள தேவனுமாயிருக்கிறபடினால் உம்மை நாங்கள் சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதப்பா, எங்களை வழி நடத்துகிறதப்பா ராஜா. தகப்பனே, அப்பா, உம்முடைய இரக்கம் உள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் நீதி செய்கிற தேவனப்பா ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு அருளும்படி கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கம் உள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், சத்தங்களை கேட்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகியால் புகுச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அவ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகியால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பாருங்கள், நம்முடைய தேசங்களிலே, இந்த தேசத்திலே அப்படி நான் காணவில்லை, இருக்கலாம் இந்த தேசங்களிலே கூட. ஒரு தேசத்தின் அதிபதி வருகிறார்னு சொல்லி சொன்னால் அந்த ரோட்டு முழுவதையும் என்ன செய்வார்கள்னு சொல்லி சொன்னால் மற்ற வாகனங்கள் அந்த ரோட்டின் வழியாக செல்லாதபடி எல்லாவற்றையும் அங்கே பிளாக் பண்ணி அது மட்டுமல்ல அது அங்கே எத்தனையோ காரியங்கள் செய்வார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது கர்த்தர் ராஜிகம் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று. ஹலேலூயா. அதாவது அவர் இப்பொழுதும் அவர் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவருடைய குடிமக்கள். அது மட்டுமல்ல அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய அப்பா. ஹலேலூயா. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு கஷ்டம் வருகின்ற வேளையிலே வாயை திறந்து சொல்லுங்கள், என் ஆண்டவர், என் அப்பா உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் என்னை காண்கிறார், என்னை பார்க்கிறார். ஹலேலூயா. என் சூழ்நிலைகளை அவர் முறியடித்து என்னை திரும்பவும் அவர் நிலைப்படுத்துவார். ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை. ஹலேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறது போல எங்கள் அப்பா எங்களை தூக்கி சுமக்கிறார். ஹலேலூயா. சோத்ரமையா. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. பட்டு போனாலும் பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே. ஹலேலூயா. யோபினுடைய புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் கூட அது தண்ணீரினுடைய அந்த வாசனையினால் திரும்ப துளிர்க்கும் என்று. ஹலேலூயா. ஆண்டவர் இயற்கை நெறிகளுக்கு கூட சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹலேலூயா. பட்டு போன மரம் கூட துளிர்க்கும். அதே போல மனுஷருடைய வாழ்க்கையிலே கூட பட்டு போன காரியங்கள் திரும்ப துளிர்க்கும். மனுஷன்தான் சொல்லுவான், நீ பட்டு போய்விட்டா இனி துளிர்க்க மாட்டாய் என்று. அநேகம் பாருங்கள், திருமணமான விதவைகள் அங்கே விதவைகள் ஆகிவிட்டால் மனுஷர்கள் சமூகங்கள் என்ன செய்யும், நீ பட்டு போனது பட்டு போனதுதான் சொல்லி அதற்கு விலக்கு வைப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியானவர் அல்ல. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த புத்தகத்தை எழுதி வைத்து அங்கே விதவைகள் திருமணம் செய்வதற்கு கூட தேவன் வழிகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. உத்தமமான விதவைகள் திரும்ப திருமணம் செய்யட்டும் என்று. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீதி உள்ள தேவன். அவர் நியாயம் செய்கிற தேவன். அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவன். ஹலேலூயா. ஆனபடி நாள் இந்த நாட்களிலே கூட உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் ஆயிருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே ராஜரிகம் பண்ணுகிறார். ஹலேலூயா. அவர் தான் அரசாங்கத்திலே இருக்கிறார். ஹலேலூயா. இன்றைக்கு உலகத்தின் குடிகள் பதவியில இருந்தாலும் அவர்கள் வெறும் மனுஷர்கள் தான். ஆனா நம்முடைய ஆண்டவர், அவர் ராஜரிகம் பண்ணுகிறவர், சிங்காசனத்திலே விற்றிருக்கிற ஆண்டவர், அவர் வல்லமுள்ள தேவன். ஹலேலூயா. அதே சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அவர் வல்லமுள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். ஹலேலூயா. சகலத்தையும் அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அவர் உருவாக்குற தேவன். யாக்கோபு என்கிற நபரை அழைத்து அவர் இஸ்ரவேலாய் உருவாக்கி கொடுத்த தேவன். ஹலேலூயா. தேவனுக்கு உருவாக்குற சக்தி உண்டு. பட்டு போற காரியங்களை திரும்ப துளிர்க்க அவரால் முடியும். ஹலேலூயா. கனமும் மகிமையும் வல்லமையும் அவரிடத்திலே உண்டு. ஹலேலூயா. சூத்திரமையா ராஜா. சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. பட்டு போனாலும் பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே. பட்டு போனாலும் பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு இருக்கிறார். இருதயத்தின் மன விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். இருதயத்தின் விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். அவர்தான் நம்முடைய இருதயத்திலே வாஞ்சைகளையும் அங்கே செய்கைகளையும் விருப்பங்களையும் அவர் உண்டாக்குற தேவன். ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் வைக்காவிட்டால் நாங்கள் எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அவர்தான் ஏற்கனவே நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக வாஞ்சை, உங்களுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்குமாக இருந்தால், ஒரு விருப்பம் இருக்குமாக இருந்தால், அதை நீங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தேவனங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். பிள்ளைகள் நன்றாக இருக்க வேணும், குடும்பங்கள் நன்றாக இருக்க வேணும், திருச்சபை நன்றாக இருக்க வேணும், திருச்சபை பெருக்கமாக வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரங்கள் நன்றாக இருக்க வேணும், தேசம் நன்றாக இருக்க வேணும். இப்படிப்பட்ட வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தேவனங்கள் வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த விருப்பங்கள் வாஞ்சைகள் ஒன்றையும் நாங்கள் தள்ளி போடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. இருதயத்தின் மன விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். கலங்கிட வேண்டாம், நீ திகைத்திட வேண்டாம், சோர்ந்திட வேண்டாம், மனம் தளர்ந்திட வேண்டாம். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். என் சமூகம் முன் செல்லுமே, தடைகள் யாவும் அது தகர்த்திடுமே. என் சமூகம் முன் செல்லுமே, தடைகள் யாவும் அது தகர்த்திடுமே. என் சமூகம் முன் செல்லுமே, தடைகள் யாவும் அது தகர்த்திடுமே. என் சமூகம் முன் செல்லுமே, தடைகள் யாவும் அது தகர்த்திடுமே. மேகஸ்தம்பமாய் அக்னி தம்பமாய் வழிகளிலெல்லாம் நம்மை நடத்தி செல்வாரே. மேகத்தம்பமாய் அக்கினி தம்பமாய் வழிகளிலெல்லாம் நம்மை நடத்தி செல்வாரே. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவனானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்னார் ஆண்டவராகிய தேவன், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் இன்றைக்கு எங்களோடும் இருக்கிறார். மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், ஆபிரகாம் இசாக்கு யாக்கோபு மோசே எல்லாரோடும் இருந்த தேவன் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா ராஜா, சோத்தரிக்கிறோம் ஐயா தகப்பெனியும், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஒரு முறை சொல்லி பாருங்கள், சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, அப்பா சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. அங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறபடியால் சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா, தகப்பெனியும் அப்பா ஆண்டவரே, உடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் அடைகிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபை பெறுகிறதப்பா, குடும்ப வாழ்க்கையில திருச்சபையில பெருக்கம் உண்டாகிறதப்பா, கிருபை உண்டாகிறதப்பா, அன்பு உண்டாகிறதப்பா, விருத்தி உண்டாகிறதப்பா, வெளிச்சம் உண்டாகிறதப்பா ஆண்டவரே. அப்பா பிதாவே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஐயா, அவைகள் காலதோறும் புதியவைகளாயிருக்கிறதப்பா. புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவ சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன், இது சத்திய உண்மையுமுள்ள வார்த்தைகள், இது எழுதுன்னு சொன்னீரையா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறேன் ஐயா, என் ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஆண்டவரே, தகப்பனே, காலதோறும் உடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையில கிருபை உண்டாவதாக அப்பா, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கிருபை உண்டாவதாக அப்பா, எங்கள் திருச்சபையில கிருபை உண்டாவதாக அப்பா, என் தகப்பனே, ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் எல்லாவற்றிலும் உடைய கிருபை உண்டாவதாக, உடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம் ராஜா. மரியாளுக்கு சொன்னீரேயா கிருபை பெற்றவளே என்று, ஹாலேலூயா. என் தகப்பனே, எங்களுக்கும் சொல்லுமப்பா, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே என்று உம்முடைய வாயினால் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே என்று ஆண்டவரே தேவனே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா ராஜா. ஆண்டவரே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. என் தகப்பனே, மக்கு சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே, மக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. தகப்பனே, ம துதிக்கிறோம், உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஆண்டவரே தேவனே, உங்களுடைய அன்பு எங்களை சந்திக்கட்டும் அப்பா, உங்களுடைய கிருபை எங்களை சந்திக்கட்டும் ஐயா ராஜா. ஆண்டவராகி தேவனே, மரியாதை போல உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே, உங்களுடைய அன்புக்கு ஆண்டவரே தேவனே நாங்கள் எதற்கு ஈடாய் செலுத்துவோம் ராஜா. ஆண்டவரே, உண்மை அறியாதிருந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தெரியாதிருந்த வேளையிலும் ஐயா, உம்முடைய சத்தியம் அறியாதிருந்த வேளையிலும் ஐயா, எங்களை தேடி வந்திரியப்பா ராஜா. உம்முடைய அன்புக்கு எது ஈடு ஆண்டவரே, சொத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. என் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கிருப உண்டாவதாக, கிருப உண்டாவதாக, கிருப உண்டாவதாக, கிருப உண்டாவதா. ஹாலேலூயா. அன்பில்லா உலகத்திலே அன்புக்காய் ஏங்கினேனே, ஆறுத சொல்ல கூடாளில்ல தியத்தேனே, அன்புக்கென்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா, அன்புக்கென்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஹாலேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்முடைய அன்புக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா ராஜா. ஆண்டவரே, காலதோறும் உம்முடைய கிருபைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஊற்றுகிற தேவனப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் மதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, மரித்தேன் தோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா ஐயா. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களை தேற்றுகிற தேவன், உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களை வழி நடத்துகிற தேவன், உம்முடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே தேவனே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா. பட்டம் பதவியோ புகழோ எனக்கில்லை, பாவமான உலகிலே பாதை காட்டையா இல்லை, பட்டம் பதவியோ புகழோ எனக்கில்லை, பாவமான உலகினிலே பாதை காட்ட யாரும் இல்லை, அன்புக்கு என்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா, அன்புக்கு என்றும் குறைவு இல்லப்பா, உங்க இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஒன்றுமில்லை என்னாலே ஒன்றுமில்லை, எல்லாமே உன் கிருபை, நிற்பது நடப்பதும் ராஜா உங்க கிருபையே. என்னாலே ஒன்றுமில்லை, எல்லாமே உன் கிருபை, நிற்பது நடப்பதெல்லாம் ராஜா உங்க கிருபையே. அன்புக்கென்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு என்றும் குறைவு இல்லப்பாம், இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பாம், உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்பு போதும் ஏசப்பா ஓயாமல் பாடுவேனப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு சூத்திரம். நல்லவரே, அன்பு தருகிறவரே, ஆண்டவரே அன்பினால் எங்களை மீட்டெடுத்த தேவனே, ராஜாமுக்கு சூத்திரம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில நிறவாக்குகிறவரே, எங்களை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருக வைக்கிறவரே, ஆண்டவரே உடைய அன்புக்கு சூத்திரம். ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எங்களை குணமாக்குறவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. தகப்பனையும துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சத்துருவின் வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே, சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தேவனுடைய ஒத்தாசை, தேவ ஞானம், தேவனுடைய உதவி, தேவனுடைய ஆலோசனைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே, வெளிப்படும்படி கட்ட அவிழ்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உமை துதிக்கிறோம் ஐயா ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த நுயிரை பார்க்கிலும், நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த நுயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவளென்று சொல்லி அழைத்தீரே செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, வளர்த்தீரு வளவாய் உம் நாம மகிமைக்காக, வளர்த்தீரு வளவாய் உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த நுயிரை பார்க்கிலும், நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த நுயிரை பார்க்கிலும்.

0: உண்மை மனதுடம் இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியாம் மகிமையை பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்தீரையா, நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்தீரையா. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளை நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இரக்கத்தின் தேவனே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தேச மக்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தேசத்திலே சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்கிறேன். அப்பா, அன்ற அரசாங்கத்துக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆண்டவரே, தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே, நல்ல தைரியத்தையும் ஆண்டவரே, தேவனே, நல்ல மன இரக்கத்தையும் ஜனங்களை ஆண்டவரே சமமாய் நடத்த கிருபையையும் ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, அப்பா, தேசத்தில் இருக்கிற எல்லா அசங்கியங்களை எல்லாவற்றையும் காண்கிற தேவனப்பா ராஜா, எல்லா ஆண்டவரே தேவனே அநியாயத்தையும் தேசத்தை விட்டு விலக்கி தேசத்தை ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய கிருபையினால் ஆள ஆண்டவரே தேவனே ஆளுகின்ற, இன்னும் ஆண்டவரே ஆளுகின்ற ஜனங்களை, நல்ல ஜனங்களை, நல்ல அதிபதிகளை ஏற்படுத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை நிரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். எங்கள் தேசத்து மக்களை ரட்சித்துக் கொள்வீராக. எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வீராக ஆண்டவரே. அதே போல இந்த தேசத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த தேசத்தை முற்று முழுக்க பொறுப்படும் இந்த தேசத்தின் அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுமையா ஆண்டவரே. இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுமா ஆண்டவரே. அப்பா, கனடியன் பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுமா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தேவனே, இன்னும் அமெரிக்காவுக்கும் ஆண்டவரே, இந்த கனடாவுக்கும் இருக்கின்ற அந்த ஆண்டவரே, இந்த எக்கனாமிக் வார்ல இருந்து அப்பா தேசங்களை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் அதிபதிக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. ட்ரம்ப்புக்கு ஞானத்தை கொடும் ஐயா ராஜாமுக்கு சூத்திரம் ஐயா. அப்பா பிதாவே, இந்த எக்கனாமிக் வார்ல இருந்து ஆண்டவரே தேசங்களை விடுதலையாக்கும்படி செவிக்கிறீங்க தாவே. இந்த கனடா தேசத்தை செழிப்பாக்கும் ஐயா ஆண்டவரே. பொருளாதார காரியங்களிலே செழிப்புண்டாவதாக, இன்ட்ரஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பண்ணப்படுவதாக. என் தகப்பனாகிய தேவனே, நம்முடைய கரம் இந்த தேசத்திலே இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. தடைகள் முழுவதும் எடுத்து போடப்படவும் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆளுவீராக. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அவர்கள் உம்ம கூலியம் செய்ய, எங்கள் சந்ததி சந்ததியாய் உம்ம கூலியம் செய்ய ஐயா, உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கும்படி செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாரையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலும் இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து இந்த நாளையும் ஆசீர்வதித்து வாஞ்சைகளை நிறைவேற்றி தருவாராக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்து வரான்னு வாழ்த்தி கொண்டு கத்தர் கீர்த்தமான நாளையோ காலை வேளையில் இதே வேளையில் இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சி பயிர்ந்து இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தர் எல்லாவற்றையும் ஒப்புவித்தார். அதே வழியிலே நாங்களும் இணைந்து ஒப்புவித்தோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம் கத்தர். தாமே இந்த ஜெபங்களையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து அவற்றை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம், ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்று 25ஆம் தேதி 8ஆம் மாதம், 25ஆம் தேதி ஆவடி மாதம், 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30. கத்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய நாளுக்காக தருகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரோடு வழி நடத்தப்படுவோம். எபிரேயர் 13:6 கூறுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன், ஆமேன். கத்தர் எமது சகாயர். ஆமேன். வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 ராஜாக்கள் 20, எரேமியா 47, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் நற்சிந்தனை, ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்துவம், இவற்றை நாங்கள் அனுப்பி தந்தோம். நீங்கள் அவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அவற்றுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக ஆயத்தமாவோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார்கள். அவர் வேலைக்கு சென்று விட்டார். அவருக்கு காலை 6:32 அவர் அதிகால வேளையிலே ஆயத்தமாகி பிள்ளைகளுக்கு பாடசாலையிலே வேலை செய்கிறார். அதிகால வேளையிலே ஆயத்தமாகிறார். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி சுயாத்தா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாமும் மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் எல்லோருக்காக நாடுகளுக்காகவும் மக்களுக்காகவும் ஜெபிக்க கத்தர் சொந்த அன்பை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துருக்கிறார். அதே போல் சௌரி ஐரீன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு கொடுத்த தாளந்து அவர் பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஜெப ஊழியங்களை. அதே வேளையிலே தினமொரு தேசம் ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டை தெரிந்து அதுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாளைக்கு ஜபிக்க வேண்டிய நாடு பங்களாதேஷ், அவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அவற்றுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேலையும் சௌரி ஐரீனை வரவேற்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களுக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு தொகுத்து வழங்க கத்தர் தந்த அந்த தாளந்துக்காக நின்று செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்,
3: ஆமென். நன்றி ஜோத. கத்தர் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிரைஸ் தலோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூடி ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துவோம். கத்தர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன், அன்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனால் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட நிழல் போல கூட வருகிறதுக்காய் நாங்கள் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். கத்தருக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள். தேவன் இந்த நேரத்திலும் எங்களை ஜெபிக்கத்தக்கதாய் கூட்டி சேர்த்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, மக்கோட கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை கர்த்தாவே கருவிலேயே தெரிந்து கொண்டு கர்த்தாவே அப்பா உம்முடைய ஊழியங்களை செய்யத்தக்கதாய் எங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்காய் தேசங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் தேவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த ஜெப வேலையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க வர இருக்கிற பிள்ளைகள் தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே தேவன் அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஐயா ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியா என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். பாஸ்டர் ஐயாவை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர். உலக தேசங்களை ஒப்பு கொடுங்க. அதே போல எங்களுடைய இஸ்ரேல் தேசம் ஈரான் தேசம் அமெரிக்கா தேசங்களிடையே நல்ல ஒரு நட்புறவு நிலவனும் அமைதி சமாதானம் அந்த தேசங்களிலே நிலவனும் மீண்டும் அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கப்படாத படிக்கு தேவன் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிப்படையணும். அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிப்படையணும். அவங்களுக்கு வேண்டிய சுவிசேஷங்கள் சென்றடையத்தக்கதான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். இப்படியா எல்லா தேசங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பாஸ்டர். ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதி.
2: ஆமீன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இன்னொருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவையானவரே இந்த ஒவ்வொரு தீவு குறிப்பிடப்பட்ட தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசம் உம்மது தேசமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த மக்கள் உம்முடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் புதிய பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இன்னமும் பழமையில வாழ்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு டேவிட் கூடாக இயேசு நீர் பிறந்து இந்த மனுக்குலத்துக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுத்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் நீர் ஒருவர் தான் ராஜா. பரலோகத்துக்கான பாதை இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள இயேசுதான் பரலோகத்துக்கான பாதை என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மனதை இருதயத்தை மாற்றப்படியாக உம்முடைய நலமான இருதயத்தை கொடுத்து நவமான ஆவியை கொடுத்து உம்முடைய சதையான இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மக்கள் உம்முடைய இயேசுவை அறியாதபடி தடை செய்கிற அந்த காரியங்கள் பழைய அந்த பாஸ்டர்ஸுகள் அன்றைக்கு இயேசு இருந்த காலத்தில இருந்த சதுசேயர் பரிசேயருடைய கொள்கைகள் இயேசு நாமத்தில் அகன்று இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிற மக்களாக அந்த மக்களை மாற்றப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அங்கு இயேசுவை ஊழியம் செய்யும் பொழுது சிறு பிள்ளைகள் கூட கல்லறுகிறார்களே ஆண்டவரே. அப்படியான ஒரு துவேசத்தை ஒரு அன்பில்லாத தன்மையை அந்த தேசத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை அறிவிக்கிற தேசமாக அந்த மக்கள் அந்த தலைவர்கள் தெரியா பிரசிடென்ட்டுக்காக அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அமெரிக்க தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருந்தும் இஸ்ரவேல் தேசம் இயேசு வேண்டாம் என்று வாழுகிற ஒரு தேசமாக இருக்கிறது. அந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே வருகுலத்தின் எல்லா ஐந்து கண்டங்களுக்கும் மக்களுடைய பாவங்களுக்கு நீர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தீர் என்பதை ஒவ்வொரு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்பதை ஈரான் தேசம் இஸ்ரேல் தேசம் அமெரிக்க தேசம் அந்தவரே இன்னும் அறிந்து கொள்ள உம்மை கிட்டிச்சேர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஈரான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த எஸ்தர் வாழ்ந்த தேசம், தானியேல் வாழ்ந்த தேசம், அந்த தேசம் ஒரு விடுதலை காண கிறிஸ்துவை தொடர்ந்து தொடர்ச்சியாக பின்பற்ற அந்த தேசத்தை நீர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அந்த ஈரான் தேசத்திலே அந்த மக்கள் ஒரு விடுதலையோடு இயேசுவை துதிக்க, இயேசுவை ஆராதிக்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அந்த தேசத்துல இயேசு செய்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்தை உம்முடைய தேசமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியாக இந்த உலகங்களில் நடக்கிற யுத்த நாடுகளுக்காக, ரஷ்யாவுக்காக, உக்ரைனுக்காக, இப்படியாக ஒவ்வொரு நாடுகளும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, உங்களுடைய சமாதானம் இதோ எல்லா நாடுகளுக்கும் இயேசுவின் நாமத்துல வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பல்லோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில எல்லா தேசங்களிலும் மக்களும் ஒரு எழுப்புதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த எழுப்புதலிலே எல்லா தேசங்களும் பங்கு பெற்று பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு தேசங்களுக்கும் அனுப்பி ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேட உம்மை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக உம்முடைய அன்பின் கட்டளையை கை கொண்டு வாழ ஒவ்வொரு தேசங்களுக்கும் கட்டளையிடுவீராக. நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவங்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய சமூகம் அந்த ரேடியோவுக்கூடாக போக, உம்முடைய வார்த்தைகள் அந்த ரேடியோவுக்கூடாக போகிற வார்த்தைகள் மக்களிடத்துல ஒரு விடுதலையை கொடுக்க, பாவ மன்னிப்பை கொடுக்க, இந்த வார்த்தைகள் கிரியை செய்யறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைப்பில் எடுத்திருக்கிற ஐரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், கூட பிரதருக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆனந்தரா, இப்படியாக ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய வேலைகளில தொழில்களில நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஒவ்வொருவரோடும் கூடையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களிடத்திலேயும் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற உணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராயும் மக்கை செலுத்தி ஆண்டவரின் நட்சிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களிலே சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமானவரே, உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், நன்றி பாஸ்டர். நன்றி. தொடர்ந்து நாங்கள் நிர்மலா மரியா சிஸ்டர் இருக்கிறீங்களா? பிரதர் இருக்கிறாரா?
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க ஜெபிச்சுக்கொள்ளுங்க. வீடியோல எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு பையன் வந்து போன் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி அந்த தகப்பன், அந்த தாய், மூன்று பேரும் அந்த குடும்பமே மறித்து போற ஒரு நிலைமையை நாங்க எல்லாரும் பார்த்திருப்போம், நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியான இந்த தற்கொலை நாவிகளை தேசங்களிலிருந்து தேவன் எடுத்து போடணும். இந்த வாலிப பிள்ளைகள் இந்த இப்படியான போனுக்கு அடிமையாகிற தனங்கள், இன்னும் கீழ்படியாத தனங்கள், இப்ப அந்த பொறுமை இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, இப்படியான அநேக பொல்லாத காரியங்கள் நிமித்தம் இந்த வாலிப பிள்ளைகள் விழுந்து போகிறாங்க. சாத்தான் வந்து இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளை தான் அதிகமாக தொடுகிறான். அதிலிருந்து அந்த பிள்ளைகள் விடுபடணும். இந்த தற்கொலை நாவிகள், விபத்து நாவிகள் எல்லாவற்றையும் தேவன் தேசங்களிலே எடுத்து போட்டு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக பிரதர் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதி.
5: ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம். துதியின் மதியில் வாசமா இருக்கிறங்க நல்ல தகப்பனே, அருமையான ஆண்டவர், ஜப வேலைக்காய் மற்ற நாண்டைகள் எடுக்கிறங்க தாவை. கர்த்தர் நல்லவர், வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து வழி நடத்துகிற தயவுக்கு மக்கள் கோடான கொடி ஸ்தோத்ரா அப்பா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உனக்கு தயவு இல்லை என்றால் ஆண்டவரே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உன் தயவும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவரே அப்பா அநேக காரியங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆண்டவரே தீர்க்கப்பட்டு வருகிறது. அப்படி ஆய் கொடுக்க தாவை இந்த வேளையிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளும் சமூகத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் என்னுடைய எதிர்காலத்திலே ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே அப்பா நுழைந்து எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எழும்ப கூடாதபடிக்கு தடைகளையும் அந்த பிள்ளைகள் மந்தமாகும்படியான ஒரு சூழ்நிலையும் இப்படியாய் ஆண்டவரே உலகத்தில அநேக வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உறவுகளை ஆண்டவரை உதாசனம் செய்கிறவர்களாகவும் பெரியவர்களுக்கு ஆண்டவரை மதிப்பு கொடுக்காதவர்களுக்காகவும் தந்த தாயை ஆண்டவரை நேசிக்க கூடி நேசிப்பாதிரி இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த சத்ருவானவன் கொண்டு வருகிறதான சதி ஆலோசனைகள் பெருகி கொண்டு வருகிறது கத்தாவே. அதற்காக உமக்கு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறினப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை விட்டுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரே அதன்படியா நடக்க கர்த்தர் உதவி செய்யும். யாருக்கு ஜெபிக்கிறோம் அப்பா, இதோ ஆண்டவரே இந்த நாட்களிலேயே ஆண்டவரே இந்த ஆண்டவரே மொபைல் போன் என்பது ஆண்டவரே அப்பா ஒரு மனிதனை ஆண்டவரே நல்ல வழிக்கும் ஆண்டவரை தீமை அழிக்கும் ஆண்டவரை அதை ஆண்டவரை வழிநடத்துகிறபடியால் மொபைல் போன் இல்லை என்ற ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய சாத்தானுடைய ஆண்டவரை சதி ஆலோசனைகள் ஆண்டவரை பெருகி இருக்கிறது கர்த்தாவே. இதற்கு ஆண்டவரை இந்த போன்களுக்கெல்லாம் ஆண்டவரை இந்த கைபேசிகளுக்கெல்லாம் ஆண்டவரை இந்த வாலிப பிள்ளைகள் அடிமையாய் போய் ஆண்டவரை இரவும் பகலும் அதிலேயே ஆண்டவரை நிலைத்திருக்கிற மக்களாக கூட ஆண்டவரை மாறி இருக்கிறார்கள் கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை அது கிடைக்காத சூழ்நிலையில ஒரு பைத்தியம் பிடித்தவர்களை போல, ஒரு பிரமை பிடித்தவர்கள் போல, ஒரு பிராந்தம் பிடித்தவர்கள் போல அந்த அலைகிறதையும் பிரிகிறதையும் பார்க்கிறோம். ஒரு வேளை ஆண்டவரே இந்த படிக்கிற பிள்ளைகள் காலத்திலே அந்த காலத்திலே ஆண்டவரே தன் தகப்பன் தாய் ஆண்டவரே அதை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை கொலை செய்யவும் அவர்களை ஆண்டவரை சாகடிக்கவும் ஆண்டவரை இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலேக்கும் வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. தேவனாக கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு நல்ல புத்தியை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறணும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் தயவை ஆண்டவரை எண்ணிக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாய் இவர்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுத்தலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது வசனம். அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரை இவர்கள் எண்ணி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். போனுக்காக ஆண்டவரே சொந்த நண்பனையே ஆண்டவரே கொலை செய்கிற பாதகத்தை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். போனை ஆண்டவரே கொஞ்சம் ஏமாந்தால் போதும் அதை ஆண்டவரே எடுத்து சென்று விடுகிறார்கள் கர்த்தாவை, திருடி சென்று விடுகிறார்கள். இப்படியாய் அந்த போனிலே ஆண்டவரே அப்பா இந்த உலகம் ஆண்டவரே மதிமயங்கி இருக்கிறபடியால் சாத்தான் இந்த ஆண்டவரே இந்த விஞ்ஞானம் பெருக பெருக பெருக உலகிலே அழிவுகளும் ஆண்டவரே அழிவின் ஆண்டவரே உச்சத்திற்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு புகமும் ஆண்டவரே இந்த விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புகம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சாத்தானின் வழியை நோக்கி ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே இந்த கைபேசி மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் கெட்டு போகாதபடிக்கு அப்பா அவர்கள் நித்திய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வழியை ஆண்டவரை மறந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட நீ இருந்து வழி நடத்துங்கப்பா. தன் தாயை தகப்பனையும் நேசிக்கிற பிள்ளைகளையாக மாற்றுங்கப்பா. அப்பா இதோ ஆண்டவரை தாயின் தகப்பனும் கனப்பனுகிறவன் ஆண்டவரே அவனுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறே கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளின் மூலமாக கொடுக்க தாவே இவளோடு கூட ஆண்டவரை பேசுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும், அதன் மூலமாய் குடும்பத்திலே ஒரு சமாதானம் சந்தோஷத்தை ஆண்டவரை ஏற்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். சமுதாயங்களில் என் ஒரு நல்ல பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா இதோ ஆண்டவரே குடும்பத்தினுடைய வறுமையினால் ஆண்டவர சில தாய் தகப்பன் மூலம் ஆண்டவர அந்த கைபேசியை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படியான இடத்திலும் கூட இந்த பிள்ளைகள் எல்லாம் வீம்புக்காக ஆண்டவரை அவர்களை வற்புறுத்தி அதை கஷ்டப்படுத்தி ஆண்டவர அவர்களை நோகடுத்தி அவர்களை சாகடித்து அவர்கள் மனதை ஆண்டவர அப்பா இவர்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டு வாழாமல் ஆண்டவர ஒரு கொலை பாதுகாரம் கொள்ளை பாதுகாரம் திருடர்களாகவும் ஆண்டவர ஒரு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் வளர்கிற அந்த வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாட்களிலே பெருகி இருக்கிறபடியால் ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இப்படியாக இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளை சந்திக்கப்பா. உன்னுடைய ஜீவன் உள்ள வசனங்கள் இவர்களை மாற்றிட்டு அப்பா அநேக இடங்களிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அலைகிறதை திரிகிறதை நிறுத்தி ஆண்டவரே தேவன் வழி என்ன என்பதை அறிந்து கொண்டு வாழும்படி அழைச்சி வைக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படியாய் அவர்களும் பரிசுத்தராய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த பரிசுத்தம் என்ன என்பதை ஆண்டவரே எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும் இவர்கள் மூலமா. ஏன் என்றால் ஆண்டவரே இந்த இன்று இருக்கிற வாலிப பிள்ளைகள் தான் வருங்காலத்திலே ஆண்டவரே இந்த ஆண்டவரே நாடுகளையும் ஆண்டவர் தேசங்களையும் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு நல்ல ஆண்டவரே மனதும் நல்ல பக்குவமும் நல்ல ஞானமும் நல்ல விவேகமும் ஆண்டவரை கொண்டு வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் வலுகிறதான சூழ்நிலையிலே திருடராகவும் கெட்ட பழக்க வழக்கங்களும் தீமையான காரியங்களை ஆண்டவரை கற்றுக்கொண்டு வளர்வதன் மூலமாக சமுதாயம் சீர்கடும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடம் சீர்கடும். அவர்கள் வளர்கிறதான ஆண்டவரே அந்த நாடு ஆண்டவரே அநேக ஆண்டவரே இப்படியான தீமையான காரியங்களை ஆண்டவரே எடுத்துரைத்து அநேக மக்களை மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள்.

0: இந்த ஆண்டவரே ஒரு ஊழியத்தை நீ எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்ற வழி நடத்த முடியா இச்சபிக்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த பிள்ளைகளாய் பரிசுத்த சந்ததியாய் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் அந்த அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆய்கூட இந்த ஜெப வேலையை ஆண்டவர் தொகுதி ஆண்டவரே நடத்தி வருகிறதான அருமையான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்கப்பா. அந்த மகனுக்கு நல்ல பலத்தையும் ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்து. கையிட்டு செய்யற வேலையை ஆண்டவரே விருத்தி கடைய செய்யுங்க. அவரோடு கூட அவர் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சில பந்துகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தான் இந்த வேலையில ஆண்டவரே இந்த ஜப வேலையை துவத்துவதுதான் அருமையான ஆண்டவரே பாயிரன் மகளை கொடுக்கத்தாவும் சமத்துல கொண்டு வருகிறோம். மகளை ஆசிர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க. இன்னும் ஆண்டு வரை அந்த பிள்ளைகளை எடுத்து ஊழியத்துக்கென்று பயன்படுத்துங்க. கத்தராக தேவன் அப்படி நீ செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடிக்கிறோம். துக்கியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சதத்துக்களும் உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர். கத்தர் உங்களை நிறைவ ஆசிர்வதிப்பார். உங்களை பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் வாலிப பிள்ளைகளை நேர்த்தியாய் வழி நடத்த போறதுக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் என்னென்ன எதிர்பார்ப்புகளோட இருக்கிறீங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிரதர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். போதர்மார்களுடைய மனைவிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். இந்த நாட்கள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா போதர்மார்களை விட ஊழியத்திலே அதிக பங்கு இருக்கிறது வந்து மனைவிமார்கள் தான். ஏன்னா அவங்க வீட்டையும் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், சபையும் பார்க்கணும், சபையில வர பெண்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அந்த காரியங்களை பார்க்கணும். எல்லா காரியங்களிலும் இருக்கிறவங்க வந்து போதகர்மார்களுடைய மனைவிமார்கள். அவங்களுக்காக நாங்க கட்டாயமா ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிற ஒவ்வொரு போதகர் மனைவிக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். அவங்களை தேவன் எடுத்து பயன்படுத்தணும், அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கிற சகோதரிகளா இருக்க தேவன் கிருபை செய்யணும். அநேக குடும்பங்களிலே இந்த நாட்களிலே பிரிவினைகள் பிரச்சனைகள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு தேவன் அந்த சகோதரிகள் மூலமாய் அந்த குடும்பம் முழுவதுமாய் பிள்ளைகள் கணவர் என்று ஒற்றுமையாய் ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிங்க. விசேஷமாய் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு போதகருடைய மனைவிமாரும் வளரத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் நிறைவாய்
2: ஆசீர்வதிப்பார். சோத்திரம் சோத்திரம் பா, சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் ஐஸ்வர்யம், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு சோத்திரம் கர்த்தர். இந்த நாளை இப்படியாக ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துங்க. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிற பிரகாரமாக உமது கரத்திலே இந்த நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு வருகிற நாட்களிலே தேவன் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசிர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள்ல கூட அநேக தேசங்களுக்காக, இஸ்ரேவேலுக்காக, இலங்கைக்காக நாங்கள் ஒரு மனதோடு கூடி ஜபிக்கின்ற வேலையிலே தேவனாகி கர்த்தர் நீர் ஜபங்களை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உமது பாதத்தை பற்றி நிற்கிற எங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே நல்ல விடைகளை தந்து நீர் ஆசிர்வதிக்கிற உமது கிருபை அன்பு தயவு எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே சகோதரி கொடுத்ததான அந்த ஜப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா, இந்த நாளிலே போதகர்கள் மனைவிகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். போதகர்மார்களின் மனைவிகளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா, அவர்களுக்கு ஊழியத்திலே அதிகமான பங்கு இருக்கிறபடினாலே கர்த்தர் அவர்களை இப்பா உமது ஞானத்தினாலே நீர் நிரப்பும்படியார். நீரே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வீட்டை பார்க்கணும், சபையை பார்க்கணும், சபைக்கு வர பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், குடும்பங்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு ஒரு தெய்வீக சமாதான

0: சமாதானத்திற்கு நேரே அவர்களை வழி நடத்தணும். இப்படியாப்பட்ட அதிகமான காரியங்கள் போதகர்களின் மனைவிகளுக்கு இருக்கிறபடினாலே கர்த்தர் போதகர்களின் மனைவிகளை, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே தேவ அன்பு ஞானம் பெருகணப்பா. உமது ஆலோசனையினாலே அவர்களை நிரப்புங்க தகப்பனே. அவர்களை அண்டிக் கொண்டு வருகிற குடும்பத்தாருக்கு அவர்கள் ஒரு உதவி செய்கிற பிள்ளைகளா மனைவிகளாக இருக்கவும், அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்கின்ற சகோதரிகளா இருக்கவும், அவர்களுக்கு வேண்டிய எல்லா பரத்திலிருந்து ஞானத்தை நீர் அனுப்பி தரும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. சபைகளிலே காணப்படுகிறதான குடும்பங்களிலே காணப்படுகிறதான பிரச்சனைகளுக்கு கர்த்தாவே அந்த சகோதரிகள் மூலியமா நல்ல ஒரு ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்படியே கூட ஏசப்பா அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவரே இருக்கிறதான எல்லா போராட்டங்களை நீங்க எடுத்து போடுங்க, பலவீனங்களை எடுத்து போடுங்க, கவலைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமது பிரசன்னத்தினாலே உமது அன்பினாலே நிரப்பி அவர்களை வழி நடத்துங்கப்பா. திடகாத்திரமான விசுவாசத்தோடு எழும்பி ஆண்டவரே உமக்காய் சேனைகளாய் அவர்கள் எல்லோரையுமாய் கட்டுமடியாய் சபைக்கு வருகிறதான எல்லா வாலிப ஆண் பெண்களையும் அவர்கள் ஒரு சேனைகளாய் எழுப்பும்படியான ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு தந்து நல்ல ஞானத்தினாலே நிரப்பி அவர்கள் அவர்கள் சபைகளுக்கு வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல விசுவாசம் சகோதரிகளாய் அவர்கள் எழும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும், இந்த ஏழைய சபைகளுக்கு வருகிறதான ஏழை எளிய மக்களின் காரியங்களை அப்பா அறிந்து அவர்களுக்கு உதவி செய்து எந்த ஒரு விதத்திலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் நீர் அவர்களுக்கு வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. சபையை ஒற்றுமையாய் இருக்க அந்த கணவன் மனைவி அவர்கள் போதகர்களும் மனைவிமார்களும் ஆண்டவரே ஒற்றுமையாயிருந்து, பிள்ளைகளும் ஒற்றுமையாயிருந்து ஆவிக்குரிய ஜீவேத்திலே அவர்கள் உமக்காய் இன்னும் அதிகதிகமாக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அப்பா அந்த போதகர்களின் கணவன் போதகர்களின் மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்காய் சேவை செய்ய எழும்ப எழுப்புதலின் திட்டத்திலே எல்லா பிள்ளைகளையும் பங்கு பெற செய்கிறதான ஒரு நல்ல விசுவாசத்தை இவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்கப்பா. தேசங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே அவர்கள் ஒரு மாதிரியாய் இருந்த ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு காண்கின்ற மக்கள் உம்மை காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் வானமண்டல பொல்லாத சத்ருவின் சேனைகள் எல்லாம் செயலிழந்து போகும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். அப்படியாக அவர்களின் சரீர சுகத்திற்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு திடகாத்திரமான சரீரத்தையும் நல்ல பலனையும் கட்டளையிடுங்கப்பா. அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஊழியம் செய்ய கர்த்தர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அப்படியே கர்த்தாவே சபைகளிலே காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளையும் நல்ல ஒரு ஞானத்தோடு உமது சமூகத்திலே அமர்ந்து அவர்கள் இடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை எல்லோரையும் சபைக்கு வர பிள்ளைகளையும் அவர்களை அண்டி வருகிற யாவருக்கும் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாக கிருபையை நீர் தந்து ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே அப்பா. அவர்களும் உமக்காய் எழும்பி இன்னும் அதிகதிகமாக பிரகாசிக்க கர்த்தராகிய தேவரே நீர் உதவி செய்யுங்க. அப்படியே தேவன் போதகர்களின் மனைவிகளுக்கு நல்ல ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தப்பா. அன்பினாலே இடைக்கட்டி அப்பா நீரே நல்ல ஆலோசனை கர்த்தராயிருந்து அவர்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து நீர் வழி நடத்துற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைகளிலே அப்பா அவர்கள் மூலியமாய் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவர். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து அவர்களுடைய வீட்டை கூட தேவன் ஆகிய கர்த்தர் நீர் கட்டி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக எந்த சத்துருவும் செயல்படாதபடிக்கு குடும்பங்களிலே எந்த வேண்டாத அந்தகார வல்லமைகளின் வேண்டாத தீய கிரியைகள் எதுவுமே என்ற ஆவாதபடிக்கு ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் தேவன் நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் போதகர்களின் மனைவி மார்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பரத்திலிருந்து நீ அறுப்பி தந்து ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லியஸ் ஐயாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் ஆசிர்வதிங்கப்பா. இவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான போதகர்களின் மனைவிகளை தேவன் எடுத்து நீர் இன்னும் ஆசிர்வதித்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ ஊழியர்களின் மனைவிமார்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான சகோதரி அப்பா ஐரின் மகளை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகள் கூட எழும்பி உமக்காய் பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அவர்கள் உங்க சேருதான ஊழிய மொத்தமா ஆசிர்வதிங்கப்பா, ஆசிர்வதித்து பெருக செய்யுங்க. நன்றி செலுத்திக்கணும்ப்பா. இன்னுமாய் ஜெபித்த யாவருக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். இன்னும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிறதானே ஏமி சகோதரியும் ஆசிர்வதிங்கப்பா. ஊழிய பாதையில அந்த சகோதரி ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்து பெருக செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறவன் கிருபைக்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு போதகர்களின் மனைவி மூலமாய் திருச்சபைகளிலே ஒரு எழுப்புதலை தேவன் காண செய்ய போறதுக்காய் தேவனை நன்றியோடுக்குள்ள ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சிஸ்டர். உங்களுடைய குடும்பங்கள் தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே
0: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். தொடர்ந்து நாங்கள் சுஜாதா சிஸ்டர் இருக்கீங்களா?
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். வயோதிபர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். வயோதிபர் பெற்றோர்களுக்காக விசேஷமா ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஹோம்களிலே இருக்கிறவங்க அவங்க அநேக பாடுகள் மத்தியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் கிடைக்கிறது இல்ல. பிள்ளைகள் வந்து பாக்குறது இல்ல. பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹோம் ஒண்ணு இருக்கு சிஸ்டர். அதுல அவங்க அங்க இருந்து பேசுவாங்க. எங்களோட பெல்கனில இருந்து நான் பேசுவேன் அவங்களோட. பேசும்போது அவங்க கேட்டாங்க இந்த மூத்த மகளுக்கு பிள்ளைகள் இருக்கான்னு. நான் சொன்னேன் 6 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இல்லை அப்படின்னு. அவங்க கை சாடையிலேயே சொல்றாங்க பிள்ளைகள் வேணாம் வேணாம் அந்த பிள்ளைகள் வேணாம் அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த தாய் வந்து அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எவ்வளவு ஒரு வேதனை பட்டிருப்பாங்களா இருக்கும் அந்த பிள்ளைகள்னால அவங்க அவ்வளவு தூரம் சொல்றதுக்கு. ஏன்னா எந்த ஒரு பெற்றோருமே பிள்ளைகளுக்கு பிள்ளை வேணான்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படியான ஒரு பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில இருக்க பெற்றோர்களை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்கம்மா. அவங்களுக்கு வேண்டிய மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை தேவன் கொடுக்கணும். அவங்க எவ்வளவு ஒரு வேதனையோட இருக்காங்க. அந்த பிள்ளைகள் வந்து மனம் திரும்பி அவங்கள வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னாட்டி வந்து அடிக்கடி பார்க்கணும் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க.
3: நன்றி அம்மா. நன்றி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி கொடான கோடி நன்றி அப்பா. இந்த நேரத்துல சுவாமி எங்களுக்கு ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. நன்றி சுவாமி. எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து உண்மை நோக்கி பார்க்க இந்த நேரத்தை தந்ததற்கு உங்களுக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. நன்றி கேட்டாவே நன்றி. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை பொழுது மதிய பொழுது மாலை வேளையாக இந்த இடத்திலே ஒருமித்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைய நாளிலும் சுவாமி நாங்கள் உங்கள் பாதத்திலே வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் செவிசாய்த்து எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறே தகப்பனே. தந்தையே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொன்னீங்க தகப்பனே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த இடத்தில் மாலை வேளையிலும் சுவாமி எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட எங்கள் முதியோர்களை உங்கள் பாதப்படியிலே கொண்டு வருகிறேன் தகப்பனே. தன் பிள்ளைகளை எவ்வளவு இந்த பூமியிலே நீர் கொடுத்த இந்த பிள்ளைகளை எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் அவர்களை ஆரோக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாக வளர்த்து ஆளாக்கி ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகுக்கு ஒரு நல்ல ஒளியான பிள்ளைகளாக வளர்த்தெடுத்த ஒவ்வொரு தாய் தந்தையர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி அவர்கள் தங்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் சுவாமி எங்களுக்கு அன்பு கிடைக்காதா, எங்களுக்கு சமாதானம் கிடைக்காதா என்று சுவாமி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு முதியோர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உலகெங்கும் ஆண்டவரே கைவிடப்பட்ட பெற்றோர்களால முதியோர்கள் இல்லமென்று சுவாமி ஒரு பெயரை சூட்டி அவர்களை பராமரிக்கும் வேளையிலும் அந்த இடத்தில் ஆண்டவரே அன்புக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே கண்களை ஆண்டவரே கண்ணோக்கி பாரும், அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களோ முகத்தை பார்க்கின்றோம், ஆனாலும் நீர் உள்ளான இருதயத்தில் இருக்கின்ற எல்லா வடுக்களையும் ஆராய்கிற அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே மனமிறங்குங்கப்பா, பிள்ளைகள் மத்தியிலே தயவை காண்பீங்கப்பா. தங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் எங்களை வளர்த்து இன்று நாங்கள் ஒரு இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது பெற்றோர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆண்டவரே நீங்க பேசி அருளுங்க, தயவை கொடுங்க தகப்பனே. எங்கெங்கெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீங்க தயவை காண்பீங்க, அவங்களுக்கு ஆறுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அவர்கள் எங்கெங்கிருந்தாலும் சுவாமி உம்முடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேணும் தகப்பனே. பிதாவே, முதிர் வயதிலும் ஆண்டவரே நீர் யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன் சுவாமி. எங்கள் நரமயிர் மட்டும் நீர் எங்களை காத்து வருகிற தேவன் சுவாமி. நீங்க எங்களுக்கு அன்பு செலுத்துகிற தகப்பன் சுவாமி. இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்மை விட பெரியவர் யார் தகப்பனே? ஆண்டவரே உம்மை விட பெரிய தந்தை இந்த உலகத்தில் காண முடியாத தகப்பனே. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் நீங்க ஆண்டவரே கூடவாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தங்கள் தாயின் மீது அன்பை காண்பீங்க பிதாவே. இந்த முதிர் வயசிலும் அவர்களுடைய உடல்கள் பலவீனப்பட்டிருக்கும், உடல் நிலைகள் சுகவீனம் அடைந்திருக்கும். எங்களுக்கு உதவி புரிய யாரும் இல்லையே என்று யார் யார் ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ தகப்பனே, நீங்க ஆண்டவரே அந்த இடத்திலே வாசம் செய்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. அவருடைய உடல் சுகம் பலம் யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீங்க நிறைவாக ஆசீர்வதிங்க. என்னென்ன உடல் சுகவீனங்களோடு என்னென்ன உடல் பாரத்தோடு இருந்தாலும் அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன். அவர்கள் உள்ளத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, அவர்கள் உள்ளத்துக்கு தயவை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அவர்கள் எப்பொழுதும் யார் கைவிட்டாலும் என் இறைவன் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தை நீர் அவர்கள் உள்ளத்தில் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இந்த நேரத்திலும் சுவாமி எங்கெங்கு முதியோர்கள் இல்லங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை எப்பொழுதும் அவர்களோடு கூடவாக இருந்து வழி நடத்தட்டும் இயேசப்பா. இந்த நேரத்திலும் சங்கம வானொலியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த சங்கம வானொலி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜீவ வார்த்தையை எங்கெங்கெல்லாம் பிரஸ்தாவிக்கின்றார்களோ எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கின்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை கூடவாக இருக்க வேண்டுமென்று கெஞ்சி கேட்கின்றேன் தகப்பனே. ஆண்டவரே, இவர்களின் இல்லங்களோடும் நீங்க கூடவாக இருங்க. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொன்னது போல இவர்களுடைய எங்கெங்கெல்லாம் வாதை கூடாரங்கள் இருக்கின்றோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை கூடவாக இருந்து வழி நடத்தட்டும். இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அநேக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த நேரம் அறியாமல் இந்த நேரம் கிடையாமல் இருக்கும் வேளைகளிலும் எங்களுக்கு இந்த இடத்திலே ஒருமித்து ஆண்டவரே ஒன்று கூட செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே எங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய எல்லா தாளந்துகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசப்பா, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். நன்றிமா, நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் வயோதிபர்களுக்கு வேண்டிய மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை கொடுப்பதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சிஸ்டர். தொடர்ந்து
2: நன்றி.
1: நன்றி சிஸ்டர். குணா பிரதர் இருக்கீங்களா? குணா பிரதர், பிரைஸ் தி லார்ட். நீங்க தேசத்திலே உள்ள இயற்கை அனர்த்தங்கள்ல இருந்து தேவன் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி ஜெமினி சிஸ்டர், நல்ல காலநிலைகளை தேவன் தேசத்துக்கு கொடுக்கணும். வெள்ளம், காற்று, சுனாமி, இப்படியான மண் சரிவுகள், காட்டு, இப்படியான சீற்றங்களிலிருந்து தேவன் தேசங்களையும் ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. அதோடு கூட அந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு வீடு வாசல்கள் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு வாசல்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். அரசாங்கங்கள் அதுக்கான நல்ல தீர்மானங்கள், நடவடிக்கைகளை எடுக்க அவர்களுடைய இருதயத்திலையும் தேவன் பேசணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறோம் உங்களை கத்தராசி.
4: ஆமா ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, கத்தாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கத்தாவே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஜீவனை காத்து மட்டுமாக அப்பா இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை தந்து நடத்துற கிருபைக்காக உம்முடைய தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, கத்தாவே, அப்பா உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன ஆண்டவரே. கத்தாவே, ஆவியானவரே, எங்கே இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, கத்தாவே, இந்த சங்கம வானொலி நூடாக தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி ஜபிக்க ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் கூக்குரல் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, கத்தாவே, எங்கள் மத்தியில நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே, கத்தாவே, அப்பா, மற்றவர்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்க ஓடோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கத்தாவே, எங்கள் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கத்தாவே, இந்த நாட்களிலும் என் தேவனே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ எத்தனையோ அபாயங்களின் மத்தியிலும் என் தகப்பன் ஆவியானவரே எங்களை உம்மை நோக்கி கூப்பிட அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்க. உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே எங்களுக்கு அப்பா உம்முடைய அன்பை தந்திருக்கிறீங்களையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, சத்ருவானவன் அப்பா எங்களை அப்பா இந்த காலகட்டங்களில் எத்தனையோ பிள்ளைகளை வகை தேடிக்கொண்டு எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே தகப்பனே. அப்பா, நாங்கள் அறிகிறோம் ஒவ்வொன்றையும் ஆண்டவர். ஆனாலும் தகப்பனே, எங்களை அந்த இடத்திலே தெரிந்தெடுத்து ஆண்டவரே அப்பா எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா, மற்ற ஜனங்களுக்காக அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க அப்பா எங்களையும் நீங்கள் மீட்டு கொண்டிருக்கிறீங்களே, எங்களையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த சங்கமமான நீ நூடாக தகப்பனே, யார் யார் இந்த ஜபங்களை ஏறெடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவர். நீங்கள் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறீங்கள் அப்பா கத்தாவே. அப்பா அந்த இடத்திலே ஆண்டவரை உண்மை அறியாத மக்கள் அறியும்படியாக தகப்பனே அவர்கள் ரட்சிக்கும் பொருட்டு ஆண்டவரே அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே நல்ல எண்ணங்கள் நல்ல ஞானங்களை கொட்டுங்க ஆண்டவரே. அன்பின் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகள் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த உலகத்தில் அப்பா இவ்வளவு காலம் அப்பா நாங்கள் வாழுவோம் என்று யாரும் அறியோம் ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரம் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் வரை ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட அப்பா நீங்கள் தந்த ஊழியங்களை நாங்கள் சரியாக நேர்த்தியாக செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாள் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே இந்த வேளையிலும் இந்த சகோதரி தந்த ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே இயற்கையினால் பாதிக்கப்பட்டு இயற்கையினால் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இயற்கை வளங்களினால் தகப்பனே கத்தாவே பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஜனங்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இயற்கையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அப்பா தகப்பனே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. தகப்பனே கத்தாவே ஆவியானவரே அந்த இடங்களில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு வீடுகள் இல்லாமல் அப்பா கத்தாவே எத்தனையோ பிள்ளைகள் பசியினாலும் பட்டினியாலும் தகப்பனே கத்தாவே உன்னை உடை இல்லாமல் உடுக்க உன்னை உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பா ஆவியானவரை நாங்களும் அறிந்திருக்கிறோம் கத்தாவே. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி தகப்பனே அந்த இடங்களில் அப்பா உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் குற்றம் குறைகளை நீங்கள் மன்னிக்கிற தகப்பனாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவர் பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே அப்பா அந்த இடங்களில் இருக்கிற சாபங்களை நீக்கி போட்டு தகப்பனே. இப்படியாக ஆவியானவரே அப்பா இயற்கையினாலே வருகிற இப்படியான அபாயங்கள் அந்த இடங்களில் வராதபடியின் தகப்பனே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயற்கையும் கூட உமக்காக கட்டுப்பட்டு இருக்கிறதே தகப்பனே. தாவே ஆவியானவரே நீங்கள் சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் கட்டடையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இப்படியான காரியங்கள் இப்படியான அப்பா தகப்பனே ஆபத்துக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வராதபடி தகப்பனே ஒவ்வொரு இடங்களை நீங்கள் அக்கினி மதுளால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அந்த இடத்திலே அப்பா தகப்பனே கத்தாவே பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் தருகிற ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே அவர்களின் அழுகுரல் சத்தம் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்கள் அறியாமல் செய்த சகல பாவங்கள் சகல மீறுதல்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே. கத்தாவே அந்த சத்துராதியின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படியாக தகப்பனே அவர்கள் பாதிக்கப்பட்டு நிலை குலைந்து நிற்காதபடி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இயற்கையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் அணைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே சிறு சிறு குழந்தைகள் ஆண்டவரே உன்னை உணவில்லாமல் உடை இல்லாமல் தகப்பனே குளிரினால் பாதிக்கப்பட்டு தகப்பனே நோயினால் வருந்தி கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான இந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சிறு குழந்தைகளை அப்பா என்னிடம் வர விடுங்கள் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியாக உம்முடைய அப்ப இப்படியாக நடக்கிற தகப்பனே இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சிறு குழந்தைகளை உம்மிடம் வரவிடுகிறோம் ஆண்டவரே. கத்தாவே அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து அப்பா இந்த பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்து நீங்கள் பலப்படுத்தி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளை அப்பா மூடி மறைத்து காக்கட்டும் ஆண்டவரே. சத்ருபாதவன் பிடியில் அகப்பட்டு தவித்து சிக்குண்டு போகாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே இந்த வேளையிலும் ஆவியானவரே இந்த சங்கமமானலியை தந்ததுக்காக உண்டமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமமானிலை கொண்டு நடத்துகிற இந்த சகோதரர் இந்த குடும்பத்தையும் தகப்பனே இங்கே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய திருப்பாதத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, மற்றவர்களுக்காக மனமிறங்கி ஜெபிக்கிற அப்பா இந்த இருதயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே எத்தனையோ வேலைகளின் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நேரங்களை கொடுத்து அப்பா மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஓடோடி வந்திருக்கிற இந்த இருதயங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ராஜா. தகப்பனே அப்பா இந்த குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன தேவைகள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ தகப்பனே நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் நடத்துகிற சர்வ வல்லவராய் இருக்கிறபடியினால் கத்தாவே நீங்கள் இந்த குடும்பங்களை நீங்கள் பார்த்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அப்பா சுகங்கள் அப்பா நோய்கள் எல்லாம் குணமாகட்டும் ஆண்டவரே, சுகமாகட்டும் ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் இன்னும் இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி கூப்பிட சத்ருவானவன் பிடியில் அப்பா அகப்படாதபடி தகப்பனே அக்கினி மதிலால இந்த வீடுகளை வெளியடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த குடும்பங்கள் ஒப்பந்தை தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ராஜா. கத்தாவே அப்பா இந்த குடும்பங்களில் இருக்கிறோம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதப்படியில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசைக்க நோக்கி பார்த்து ஆண்டவரே. கத்தாவே இந்த காலங்களில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் அப்பா வாழுவது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே தகப்பனே. எத்தனை பாடுகள் எத்தனை சோதனைகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. கத்தாவே இந்த பிள்ளைகளை உம்முடைய கிருமையினால் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடி நீங்கள் இந்த பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் அப்பா வேலை செய்யும் இடங்களிலும் பாடசாலைகளிலும் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய கரம் மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே எங்கே எங்கே என்று வகை தேடி கொண்டிருக்கிற இந்த சத்துருவாமன் வெக்கப்பட்டு போகும்படியாக தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிட தெரு தெருவாக ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை சொல்லுகிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனை ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தருகிறேன் ராஜா. நீங்கள் ஒவ்வொன்றை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிற படியால் உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகுமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களுக்கு நல்ல கால நிலையிலே கொடுக்க போறதுக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் நன்றி சிஸ்டர்.
4: ஆமேன்.
1: தொடர்ந்து நாங்கள் மேகலா வாஸ் சகோதரியை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் மா. நீங்க சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். சிறு பிள்ளைகள் இந்த நாட்களிலே அதிகமாக கடத்தப்படுறாங்க. அந்த கடத்தப்படுற பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அது இல்லாம அவங்களுடைய உறுப்புகளை திருடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. பாலியல் பாலியல் காரியங்களுக்காக அவங்களை துன்புறுத்துறாங்க. அப்படியான காரியங்கள் எல்லாம் இருந்து தேவன் அந்த சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளணும். பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புனா வீடு வரும் மட்டும் பெற்றோருக்கு ஒரு நிம்மதி இல்லாமது ஒரு பயத்தின் பயத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவன் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாட்களிலே அநேக சிறு பிள்ளைகளுக்கு வைரஸ் காய்ச்சல்கள் டெங்கு காய்ச்சல்கள்னால அநேக சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல இருந்தெல்லாம் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும், நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதி.
6: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பெரியவர் தகப்பனே, நீங்க எல்லாவற்றையும் அறிந்தவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி இந்த வேளையில நாங்கள் உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் இப்பொழுது மகிமைப்படுவதாக. இந்த விண்ணப்பத்துக்காக நான் வருகிறேன் தகப்பனே. நீர் அற்புதம் செய்வீராக. இந்த சிறு குழந்தைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கங்கள் இந்த சிறு குழந்தைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் ஆண்டவரே அநேகமாயிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரே பிசாசு அவனை தனக்கு கொஞ்சம் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை அழிக்கும்படியான அநேக காரியங்களை இந்த நாட்கள்ல செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவரே விபச்சாரம் தேசித்தனத்துக்கு ஆண்டவரே குழந்தைகளை, ஒரு மாச குழந்தைகளை கூட ஆண்டவரை பயன்படுத்துகிறது இங்கே காண்கிறீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த பிள்ளைகளை நீ பாதுகாக்க உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. இது மனிதரால் கூடாது, உம்மால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறபடி நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறேன் சிறு குழந்தைகளுக்கு பிள்ளையான காரியங்களை செய்கிறவனே எந்திரக்கல்லில் கட்டி ஆண்டவரே கடலின் அடியில போடப்படுவான் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்கள்ல நடக்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன். யார் யார் குழந்தைகளுக்கு விரோதமாய், சிறுவர்களுக்கு விரோதமாய், வாலிபர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிர்மூலமாக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்கள்ல தாய் தகப்பன் மாறால கூட ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பத்துக்குள்ளாக போகிறார்கள், விபச்சாரத்துக்கு ஆண்டவரே விற்கப்படுகிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கூட நீங்க சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே எத்தனை குழந்தைகள் கடத்தப்பட்டு ஆண்டவரே சகோதரி சொன்னது போல எத்தனை எத்தனை காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே அங்கங்கள்ல குறைவுகளை ஏற்படுத்தி பிச்சைகளை எடுக்க விடுகிறதை கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தைகளை சூழ பாலிய மிருகங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரெண்டு கண்களும் ஆண்டவரே ஒழுங்காய் பிறந்தும் குருடர்களாக்கப்பட்டு ஆண்டவரே வீதியில பிச்சை எடுக்கிறார்கள் கத்தாவே. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வாங்க ஆண்டவரே. அவர்கள் சிறு உள்ளம் இவ்வளவாய் அழும் ஆண்டவரே. அந்த அழுகையின் சத்தத்தை நீர் மாத்திரம் கேட்க வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அவர்களை சூழ பாலிய மிருகம் பாதுகாத்துக் கொள்ளும், எந்த அசுத்தங்களும் நிகழாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சிறுவர்களும் வாலிபர்களும் இனி வருகிற ஜெனரேஷன் அவர்கள் தான் எதிர்கால சந்ததியாய் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் தான் எழும்பி இந்த ராஜ்யத்தை கட்டப்போகிறவர்கள், ஆளப்போகிறவர்கள் ஆண்டவரே. ஒரு பாஸ்டர்ஸா வரப்போகிறவர்கள், மினிஸ்ட்ரியில் ஆண்டவரை ஈடுபட போகிறவர் அவர்கள் என்று அறிந்து பிசாசானவன் ஆண்டவரை அவர்களை கொண்டு எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை நடப்பிக்கிறான் தகப்பனே. பெற்றோருக்கு விரோதமாய் அவர்களை ஆண்டவரை தூண்டி விடுகிறான். அதே நேரத்துல ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸால ஆண்டவரை ஒடுக்கப்படுகிறதை கூட காண்கிறீங்க தகப்பனே. ஸ்கூலுக்கு போனாலும் ஆண்டவரை வீட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவரை வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எத்தனை உபத்திரவம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட உபத்திரத்துல இருந்து அவர்களை தப்பு விப்பீராக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறது இங்க காண்கிறீங்க. அவர்களை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீர் கனப்படுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். வீதிகள்ல சென்று உம்முடைய ராஜ்யத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறதையும் சொல்லுகிறதையும் நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளிடுவதுமாய் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே காடுகள் மலைகள் என்று சொல்லி எதையும் பாராதபடி அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீங்க கனப்படுத்துகிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்வீராக. இந்த வாலிபர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் யாவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிசாசின் கண்களுக்கு மறைத்துக் கொள்ளுங்க, இச்சை வேச்சார வேசித்தனத்துக்கு மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சரியான இடத்துல பெற்றோரிடம் போய் சேரத்தக்கதாக ஆண்டவரே கட்டுக்களை எல்லாம் அறுத்து விடுங்க ஆண்டவரே. பெற்றோர்கிட்ட போய் சேரட்டும் ஆண்டவரே. பிடிக்கப்பட்ட கடத்தப்பட்ட பிள்ளைகள் இந்த நாட்கள்ல பெற்றோரின் கையில கிடைக்கும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே சொல்லி இருக்கிறீரே பிள்ளைகளை குறித்து என்னுடைய கரத்துல கட்டளையிடு என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரிடம் சேரத்தக்கதாக வழிகள் திறக்கப்படுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சிறுவர்கள் வாலிபர் குழந்தைகளை குறித்து உம்முடைய பாதத்துல நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த வேளையில தகப்பனே இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கு, ஆண்டவரே மாலை காலை இரவு வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ பேசுகிற சத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கேட்கத்தக்கதாக, அவர்கள் உள்ளத்தில இருக்கிற எல்லா வியாபுலங்களையும் நீங்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. அதே நேரத்தில் ஆண்டவரே சுகம் இல்லாமல் வெளன் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த நாள்ல ஆண்டவரே இந்த வானொலியில வருகிற சத்தத்தை கேட்கிற வேளையில ஒரு புது வெளனும் ஆரோக்கியமும் வரத்தக்கதாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வேளையில ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபிக்க போற ஒவ்வொரு சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வானொலி கூடாக எத்தனையோ காரியங்கள் பாடுகளுக்கூடாக போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்லரும் தகப்பன் ஆமென்.
1: நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ள போறதுக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சிஸ்டர். தொடர்ந்து நாங்கள் அருந்ததி சிஸ்டர் பிரைஸ் தி
7: லார்ட். பிரைஸ் தி
1: லார்ட். பிரைஸ் தி லார்ட்மா. நீங்க வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இந்த நாட்களிலே கைவிடப்பட்ட நிலையிலே அநேக வியாதியஸ்தர்கள் இருக்காங்க, ஐசியில இருப்பாங்க, இந்த ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறவங்க, இப்படியான பேர் தெரியாத வியாதிகளோடு அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தேவன் அவருடைய தலம்புகளினாலே சுகம் கிடைக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக வியாதியஸ்தர்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. ஜெபிக்கிறவங்களை கத்தராசிகள்
7: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையில கத்தாவே இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து துதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பெரிதான ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறேன். அந்த உரிமையோடு கூட நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்திலையும் தெரியப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாயிருக்கிறபடியால் துதிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவனே ஆண்டவரே நீர் சொன்னீரே வார்த்தையின்படி நான் எய்தியருக்கு வரப்பண்ணின இந்த வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாய கத்தர் என்று யாத்ராமத்திலே 15:26 சொல்லப்பட்டபடி கத்தாவே இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொரு வியாசித்தரை உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து துதிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய தளம்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தி அவர்களை அழிவிக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த ஆண்டவரை வியாதிஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி. ஆரோக்கியமும் சுகமும் உம்முடத்தில் உண்டையா. உம்முடைய வசனத்தை தேடி வாசிக்கும் பொழுது அதற்கூடாக எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. உம்முடைய சமூகத்திலே துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பலனை உண்டு பண்ணுகிற தேவன், உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு கழுகுகளை போல் பலனை கொடுக்கிற தேவன் அப்பா. உம்முடைய ஆவியானவர் எப்படி உண்மை மீட்பித்தாரோ இந்த வேளையில் அந்த வியாதிஸ்தர்கள் ஒவ்வொருவரே உம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் அப்பா. உம்முடைய வல்லமை ஜீவ ரத்தம் பாய்ந்து ஆண்டவரே உன் கணுக்கள் எல்லாவற்றிலும் பாய்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாய் படுக்கையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களை எழுப்பும்படியாய் ஜபிக்கிறேன் அப்பா. அன்று நீர் பார்த்து சொன்னீரே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இன்று நேற்று மன்றும் மன்றும் மாறாத தேவனே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உரைக்கிறோம் அப்பா. அவர்கள் எழும்பி நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்த குழுவிலே இருக்கிற அவருடைய இனத்தவர்கள் யார் யார் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் கத்தராகிய இயேசுவே. நீரே பெரியாரியாய கத்தர் அப்பா. உங்களை சுகப்படுத்துகிற தேவன் என்று அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பழுதடைந்த பகுதிகள் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. செல் கிருமிகள் அகன்று போகட்டும் அப்பா. செல்ஸ் எல்லாம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் அடையாளங்களை செய்கிற தேவன் அன்று உம்மிடத்தில் வந்த வியாதிஸ்தர்கள் யாவரையும் குணப்படுத்தி நீரே, கண்களை தொட்டு சுகப்படுத்திய தேவன், உடவர்கள் நடக்க பண்ணினவர் ஆண்டவரே, குஷ்டரோகியை கூசாம தொட்ட தேவனே, வருத்த லாசருவை உயிரோடு எழுப்பி எங்கள் அன்பு தகப்பனே, தரித்தாகூமி என்று சொன்ன போது ஸ்ரீவன் எழுந்தால் அப்பா, பாடையை தொட்ட போது வாலிபன் எழுந்தானே, விதமான வல்லமையான வரங்களினாலும் அற்புத அடையாளங்களினாலும் நீர் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் என்று உலகம் மறையும்படி செய்த எங்கள் அன்பு தகப்பனே, நேற்று மன்றும் என்று மாறாத உம்முடைய வல்லமைக்காய் துதிக்கிறோம். அற்புத வல்லமை புறப்பட்டு ஆண்டவரை ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறவர்கள், ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிற ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வெள்ளக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உடைய வல்லமை பாயட்டும் ஆண்டவரே, இப்படி ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களை சுகப்படுத்துகிற தேவன், நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, நீர் மனதுருகி தொட்ட போது ஆண்டவரே வியாசித்தர்கள் குணப்பட்டார்கள் அப்பா, எல்லோரையும் ஆண்டவரே சுகப்படுத்திய தேவன் அல்லவோ. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிட்னி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே புதிதாய் உருவாக்குங்க சுவாமி. இறுதிய நோவுள்ளவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. மூளை பகுதியிலே ஆண்டவரே வியாதி உள்ளவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே குடும்பத்திலே வேதனையை கொடுக்கிற அந்த பிள்ளைகளிலே ஆண்டவரே ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். நீங்க பிரசன்னமாகுங்க சுவாமி. உடைய சமூகம் ஆண்டவரே அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, நீங்க இறங்கி கிரிய செய்கிற தேவன், உம்முடைய ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன், இந்த நாட்களிலே அவருடைய வீடுகளிலும் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கரத்தை நீட்டுங்கப்பா. நீரே எங்கள் வைத்தியர் என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் சபையிலும் ஆண்டவரே தேசத்திலும் சாட்சியாய் அவர்களை எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு ஊழியத்தை இழந்து ஆண்டவரே இன்னுமாய் கஷ்டத்துக்குடாக போகிற ஒவ்வொருவரையும் எழுப்பி விடும்படி ஜெபிக்கிறேன். அதே போலபடி ஆரோக்கியம் சுகமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிட்டு நாங்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் சுவாமி. அதே போல ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறோம். பிள்ளைகளுக்காய் நான் துதிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்தும் இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவரே தேசமங்கம் சென்று ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே சிறையிருப்பிலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கட்டவிழ்த்து ஆண்டவரே விடுதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் பிரதிகளாய் அவர்களை மாற்றும்படியாக ஆண்டவரே செய்கிற ஊழியங்களுக்கு கூடாக அற்புத அடையாளங்கள் நடக்கவும் வார்த்தையின் வெளிச்சத்திலே ஜனங்கள் ரட்சிப்பை காணவும் மனம் திரும்புதல் உண்டாகவுமாக கட்டளையிட்டு ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பமும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவும் உடைய ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் எங்களுக்காய் மேலத்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பெற போகிற இயேசு கிறிஸ்துவின் வரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் வியாதியஸ்தர்களுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க போவதற்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் தேவோரா சகோதரியே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அம்மா. தேவோரா இருக்கீங்களா?
8: பிரைஸ் தி லார்ட்.
1: தேசத்தின் பொருளாதார காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேசங்களிலே வறுமை நீங்கணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். தேசத்திலே பொருளாதார காரியங்கள் மேம்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களே கர்த்தர் ஆசீர்வதி.
8: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் தந்தையே, சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. தந்தையே, மூன்று நாள் அப்பா இதுல இணைந்து ஜெபிக்க முடியலையப்பா. அப்பா நம்பளியில ஊழியங்களுக்கு போனபடியினால் தந்தையே இன்றைக்கு தானப்பா எனது வீட்டுக்கு நீங்க அழைத்து வந்ததற்காக நன்றி அப்பா. எல்லா தடைகளை நீக்கி போட்டதற்காக நன்றி. இதாவே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களை திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்குறேன்னப்பா. ஆண்டவரே அப்பா, தேசங்களிலே அப்பா பொருளாதார எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் நீக்கி போற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. தந்தையப்பா நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா எல்லாவற்றையும் கட்டி எடுப்பதற்காக. தந்தையப்பா வழி நடத்துகின்ற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் புறப்படுங்கப்பா. பிதாவே ஞானமாக அப்பா எல்லாவற்றையும் அப்பா செய்து முடிக்க வல்லவரப்பா நீங்கள். ஒவ்வொருத்தர் இருதயத்திலே நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. நன்றி தகப்பனேப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பிதாவே செழிப்பான தேசங்களாய் மாற்றுங்கப்பா. தந்தையப்பா எல்லா பொருளாதார தடைகளை நீக்கி போட்டு பிதாவே அப்பா எல்லா எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் தேசத்தை பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க நடத்துங்க அப்பா. தந்தையின் திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்ந்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றிமா கத்திரங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பவராக ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களிலே பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்க போறதுக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தொடர்ந்து நாங்க குணா பிரதர் ஜெபித்துக் கொள்ளுங்க. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் ஊழியங்களையும் விசுவாச பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேசங்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாகணும். இந்த நாட்களிலே பாத்தீங்கன்னா தேசங்களிலே இருக்கிறதான திருச்சபைகள் அனைத்துமே இந்த நாட்களிலே வியாபார ஸ்தலமாக மாறி இருக்கிறது. இதை தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். இந்த மாதிரியான காரியங்கள் திருச்சபைகளில் நடக்காதபடிக்கு தேவன் ஒவ்வொரு திருச்சபைகளையும் அவருடைய வார்த்தையின்படி வழி நடத்தணும்னு சொல்லி நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா திருச்சபைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஜெபிக்கிறவங்களே கர்த்தராசிவர்.
9: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியோ உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. இருக்கிறவராய் இருக்கிறவன் என்று சொல்லுகிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிறவரே, உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து ஆண்டவரே தகப்பனே இழுத்து கொண்ட ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக உமை நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்று ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி உமக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தின உம்முடைய தயவுள்ள கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்தை தாவிக்கிறவர்களாக இந்த பூமியில நீர் தெரிந்து கொண்டவர்கள் ஆண்டவரே. இதோ அந்த திருச்சபைகளுக்காக நான் செவிக்கிறேன் ஐயா. திருச்சபைகளில் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின ஊழியக்காரர்களுக்காக உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்க ஆண்டவரே வாஞ்சிய கொடுத்தீங்க, தாகத்தை கொடுத்தீங்க, ஊழியக்காரர்களா தெரிந்து கொண்டீங்க, அவர்களுக்கு ஆண்டவரே பொறுப்புகளை கொடுத்தீங்க, உக்ரானத்துவத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என்று கொடுத்தீங்க ஆண்டவரே. அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக உமை சோதரிக்கிறோம். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, சுய இச்சைகளின்படி, சுய லாபத்துக்காக ஆண்டவரே பெருமை சேர்ப்பதற்காக தவறாக வசனங்களை வியாக்கியானம் பண்ணி ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த கட்டுக்களை அவிழ்க்க வேண்டுமென்று நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்கள் கர்த்தாவே உடைய வசனத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. சத்தியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற அநியாயத்துக்கு விரோதமாக தேவனுடைய கோபாய்க்கினை வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தாவே சபை கர்த்தருடையது, சபை வருகைக்கு ஆயத்தம் உள்ளதா இருக்க வேணும், சபை கர்த்தரை ஆராதிக்க வேணும், சபை கர்த்தருடைய விருப்பத்தை செய்ய வேணும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேணும். இதோ கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தாவே மனவாட்டியாய் ஆயத்தம் உள்ளவர்களாக எழுந்து நிற்கத்தக்கதாக மறுபடுத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பையும் சிந்தனையும் ஒவ்வொரு போதகர்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு போதகர்மார்களுடைய கண்களையும் நீர் திறக்க வேண்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அவர்கள் கர்த்தாவே தகப்பனை படுகிற பாடுகள் அநேகங்கள், ஆனாலும் கர்த்தாவே இவைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை காணப்படுகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே உண்மை நம்பியிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் ஒவ்வொன்றையும் கொடுக்க போதுமானவர் என்பதை விசுவாசித்து கர்த்தாவே சத்தியத்தினாலே ஜனங்களை ஒழுங்குபடுத்தி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வருகை காயத்தம் உள்ளவர்களாய் மாத்துகிற பொழுது அவர்கள் தாங்களும் ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தாங்களும் கொடுக்க வேண்டியதில்லை கொடுத்து வாழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே கேட்டு வாங்குற காரியங்களை விட்டு ஆண்டவரே தகப்பனை உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அது கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே தங்களுடைய மனசார தங்களால விரும்பக்கூடியதை கொடுத்து ஆண்டவரே உதவி செய்கிற நல்ல குணங்களும் மக்களுக்குள்ளே காணப்படுத்தும் என்று நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு தகப்பனே அன்னைக்கு ஆபேனும் காயினும் காணிக்கை கொண்டு வந்த பொழுது ஆண்டவரே ஆபேனுடைய காணிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டீர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளினம் அந்த விருப்பங்களை எல்லாம் ஜனங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே நான் கொஞ்சம் கொடுத்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே பயபக்தியோடு வாழ்ந்து நான் கொடுக்கக்கூடியதை கொடுத்து சபையை நடத்துவதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாத நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனை அழைத்தவர் நீர் ஆண்டவரே. இதோ உங்கள் ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக அவர்கள் வேண்டாத காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே தங்களுக்கு பெருமை சேர்க்காதபடிக்கு கர்த்தர் கொடுத்த அளவிலே நின்று தங்களுடைய ஊழியங்களை நடத்த தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு நடக்க உதவி செய்வீராக. ஒரு சிலரால் மற்றவர்களுடைய நாம ஆண்டவரே பெயர்களும் தூசிக்கப்படாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தூசிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்கள் அன்புள்ளவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக தங்களுடைய தேவனுடைய வசனத்தை விட்டு விலகாதபடி தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கருத்துல ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒப்புக் கொடுக்கிறோம், சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சபைகளை ஒழுங்குபடுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. பயணிக்கிறவர்கள் சேர்ந்து பயணிக்க உதவி செய்யுங்க, குழப்பங்கள் வராதபடிக்கு எல்லாரும் அன்றுபிறே தகப்பனே இந்த சபையை கலங்கம் பண்ணாதபடிக்கு சபைக்குள்ள கர்த்தாவை புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. ஒரே ஞானஸ்நானம் எடுத்த ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரே ஆவியினாலே மீட்கப்பட்டோம், ஒரே தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு பச்சபாதம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நோக்கத்தோடு கூட அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்ற அந்த வாஞ்சியோடு கூட எல்லாரையும் ஆண்டவரே சரிசமமாய் பார்த்து கனம் பண்ணி ஒருவரை ஒருவர் முந்தி கனம் பண்ணி ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தின நடக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபைகளை கத்த ஆசிர்வதிப்பீராக, எழுப்புதல்கள் காணப்படட்டும், ஒழுக்கங்கள் காணப்படட்டும், ஆண்டவரே உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்கள் சபைகளுக்குள்ளே நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம், இந்த ஊடகத்தினுடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகம் பிரபோஷித்து அநேக வீடுகளை தட்டி எழுப்பி ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாக நிறுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த சங்கமம் ஊடகத்தினால ஆண்டவரே இந்த உலகத்தின் அழிவுகள் குறைக்கப்படுகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ அழிவுகளை தப்புவிக்கிற உடைய கிருபைகள் அவர் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல தகப்பனே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புகளில் இணைந்து இதுவரைக்கும் ஜெபித்தவர்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம், ஜெபிக்க போகிறவர்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம், தொடர்ந்து ஊழியங்களை நடத்த போகிறவர்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தி ஆண்டவரே தகப்பனை சுகபல ஆரோக்கியங்களோடு காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து உண்மை கூடி உண்மை துதித்து பாடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பு விரக்க கிருபையும் தயவும் பாதுகாப்பும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் திருச்சபைகளிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறதுக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
9: நன்றி.
1: ஆமேன் ஆமேன். அதாவது ஜபிச்சு முடிச்சிருவ
10: ஜபித்து முடித்து விடுங்க சிஸ்டர்.
1: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, பாவம் கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி ராஜாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் மட்டுமா எங்களை நடத்தினே எபினேசரே, கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கத்தாவே அப்பா, ஆரம்பம் முதல் இம்மட்டுமாய் நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் கத்தாவே தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சங்கம ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. லெஸ்லியனா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், மனைவி பிள்ளைகள் பேர குழந்தைகள் கத்தாவை மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் இந்த ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யுங்க. உங்களுடைய அபிஷேகத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஜன சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகளுடைய எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிச்சபடியாய் நன்றி செலுத்துகிறேன். பயணத்தை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுத்திருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்க குடும்பமாய் தேவன் பயன்படுத்தும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே.

0: ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் அழைத்து பங்கட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜபக்குறிப்புகளை கொடுத்து வழி நடத்தினீர்கள். அப்படியாக ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் இணைந்து இந்த கால வேளையிலே, இந்த மாலை வேளை, இரவு எந்த வேளையா இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து பரிந்து பேசின ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மீண்டுமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். மிகுதியான வேலை ஒவ்வொன்றிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you sister Irene, God bless you sister Michael, God bless you all. ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மொழித்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 9:53. நாங்கள் தொடர்ந்து ஒரு இரு பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே மிகுதியான நேரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. God bless you. Amen.

0: அமையின் அருமையான பாடலை கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேலையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேலையில் தேவ ஊழியரை காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: துதிக்கிறோம் இந்த காலை வேலைக்கா ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம். எங்களை தரை மாட்டேன் துரு சுவாமி நாங்கள் மாத்திரம் எங்களை அப்பா நீங்க நடத்திவிட கிருபை கிருபை கிருபை நாங்க தகுதியற்றவர்களா இருந்தா எங்களுக்கு உங்களோட கிருபையப்பா தாங்குகிறதப்பா வழி நடத்துகிறதப்பா ஐயா நன்றி சொல்லுகிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி அப்பா அந்த எவ வேலையில எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு தந்த பலத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களோட கிருபை தானப்பா எல்லாம் எங்களால் ஆறாதலப்பா எங்களால் ஆகாது சுவாமி உங்களோட கிருபை தானப்பா உங்களோட கிருபை தானப்பா உங்களோட கிருபப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களோட பாதவழியில் இருந்து நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களோட சமூகத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி ஜெபிக்கிறோம் காலங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது சுவாமி ஒன்றும் மறைவாக இல்லை சுவாமி பூமியும் கடையாந்திரங்கள் எல்லாம் நீங்க பார்க்கிற தேவன் சுவாமி தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே நடக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கொடுமைகள் தகப்பனே கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே அந்த காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி வந்திருக்கிறோம் எங்கும் அமைதி இல்லையப்பா கொடுமைகளும் இரக்கமற்ற செயல்களும் பாவங்களும் அக்கிரங்களும் தாண்டமாடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையா இருக்கிறோம் சுவாமி இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி மனம் திரும்ப வேணும் கூட வருகைக்கு முன்பாக ஒரு மனம் திரும்புதல் தகப்பனே இவர்கள் அழிந்து பாதாளத்தில் போய் அழிந்து விடாதபடி தகப்பனே ஒரு இரக்கம் வேணும் சுவாமி ஒரு இரக்கம் வேணும் சுவாமி ஐயா காண்கிற மக்கள் காணாத மக்கள் கோடி சுவாமி தகப்பனே மக்களுக்காக வேண்டி கொள்கிறோம் ஜபிக்கிறோம் சுவாமி மன்னிப்புகளுக்காம் இரக்கங்களுக்காக பாதத்தில் இருந்து வேண்டுகிறோம் சுவாமி இரக்கங்களும் மன்னிப்புகளும் கூடத்தில் உண்டு சுவாமி உண்டு சுவாமி உண்டு சுவாமி தகப்பனே நீங்க நீதியின் தேவன் சுவாமி சிங்காசனமும் கூட நீதியாக இருக்கிற சுவாமி தகப்பனே நீங்க உண்மை உள்ளவர் சுவாமி உண்மைக்கு நீதி உள்ளவர்களா இருக்கிறீங்க சுவாமி ஆண்டவரே எங்களோட வார்த்தை என்படி ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் நடத்தி விடுவோம் நன்றி சுவாமி நன்றி சுவாமி நான் ஆனாலும் தகப்பனே உங்களுடைய இரக்கத்துக்காக இந்த உங்களுடைய இரக்கத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம் சுவாமி வேண்டிக் கொள்ள இரக்கம் செய்யுமாப்பா இரக்கம் செய்யுங்கப்பா அந்த யானங்கள் மத்தியில் இருக்கிற எல்லாவித போராட்டங்களும் துன்பங்கள் கண்ணீர்களும் ஆண்டவரே யானங்கள் விடுதலையாகி ஆண்டவரே யானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா போதாதப்பா போதாதப்பா போதாதப்பா ஐயா இறக்கத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா கிருபையப்பா கிருபையப்பா கிருபை கிருபைதானப்பா எல்லாவற்றை நிவர்த்தி செய்கிறது உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் எப்போ நிர்மூலமாக அழிந்திருப்போம் சுவாமி ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உங்களோட தாங்குற கிருபை இவர்களை சூழ்ந்திருக்கட்டும் சுவாமி அப்பா யுத்தங்கள் அப்பா யுத்தத்தில் ஆண்டவரை ஜனங்களுடைய கண்ணீர் அல்லர்கள் துன்பங்கள் வேதனைகள் போல ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை அலங்கலாய்த்துக் கொண்டு எங்களை தெரியா வைக்கிற மக்கள் ஆண்டவர் நீங்க தானப்பா வழி நீங்க தானப்பா வழி ஜனங்களும் கூட வழியை கண்டு கொள்ளட்டும் தகப்பனே எங்களோட வழிகளை கண்டு கொள்ளட்டும். ஞானங்கள் எங்கிருக்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே எங்களை இரக்கம் உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக. அவருடைய கண்ணீர்கள் கதறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரையே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிகளட்டும் சுவாமி. இவருடைய ஆத்மா மிகவும் வெளியேறப்பட்டு சுவாமி ஆண்டவரே வாழ்வாதாரங்களை பெறவும், இவர்களோடு சாக்கை சமாதானத்தை பெறவும். நீங்க தான் அப்பா, நீங்க தான் அப்பா. ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும், சத்தியத்தை கண்டுகொள்ளட்டும், கேட்டு கீழ்படியட்டும் சுவாமி. அப்பா சுத்தத்தில் சொல்லப்படுகிற ஜனங்களுடைய தேவைகள் உண்டு சுவாமி. எல்லா தேவைகளுக்கும் நீங்களாகவே அவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக்கிறோம். யுத்தங்கள் எல்லாம் பண்ணுற தேவனே நீங்க சுவாமி, நீங்க தான் சுவாமி. தகப்பனே யுத்தத்தில் ஏழைப்படுகிறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். உங்களை கிருபை தான் அப்பா. தகப்பனே வியாதிகள் அப்பா, வியாதியின் கொடுமை கண்ணீர் அப்பா, வியாதி பெருக்கம் பாவங்களும் சாபங்களும் வியாதிக்கு காரணமா இருக்கு எல்லா அக்கிரமங்களும் அநியாயங்கள் தகப்பனே இவர்களை விட்டு நீங்கி சுகம் பெறுவார்களா, சுகம் பெறுவார்களா, ஆசீர்வாதத்தை பெறுவார்களா? நீங்க தானப்பா பரிகாரியாக கத்தர், நீங்க தானப்பா எல்லாவற்றையும் சிறுவர் சுமந்த தீர்த்த கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை தாழ்த்துவார்களா, கீழ்படிவார்களா, உங்களை முகத்தை தேடுவார்களா, சுகத்தை பெறுவார்களா? தகப்பனே இந்த வியாதிகளுக்காக வண்டி குழு மரண தருவாய் இருப்பார்களாய், கைவிடப்பட்டவர்களாய் இருப்பார்களாய். எந்த தகப்பனே இவர்கள் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறவர்களாய், இவர்கள் தங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே முதியோர்கள் ஆண்டவர் அனாதரவாய், ஆண்டவர் ஆதரவற்றவளாய் இருக்கிற முதியோர்கள், வியாதி படுக்கைகள் வைத்திய சாலைகள் நிரம்பி கொள்கிற முதியோர் தகப்பனே, இவர்களுக்கெல்லாம் ஆறுதல் செய்கிற தேவன் நீங்க தான் சுவாமி. ஆண்டவரே சுகப்படுத்துகிற தேவனன் நீங்க தான் சுவாமி. உதவி ஒத்தாசுகளை கட்டளிடுற தேவனன் நீங்க தான் சுவாமி. ஒரு மனுஷனால முடியாது சுவாமி, ஒரு மனுஷனாக கொடுக்க முடியாது சுவாமி. என் தகப்பனே அந்த முதியோர்களுக்காக இறங்கும்படியாய் வந்தி கொள்ளுறோம், இறங்கும்படியாய் வந்தி கொள்ளும், இறங்கும்படியாய் வந்தி கொள்ளுறோம். அப்பா இந்த வயதிலும் தகப்பனே உணர்வுள்ளவர்களாய் தங்கள் ஆத்மாவை அந்த ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கிருமையப்பா உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும், வேறொன்றும் இல்லையாட்டவர், உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும். ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவர், நன்றி சொல்றோம். அப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும், பரிசுத்த சபைகளே இருக்கிற குழப்பங்கள், சபைகளே இருக்கிற பாவங்கள், அசுசிகள் சபைகள் எல்லாம் நீங்க ஆண்டு சபை பரிசுத்தப்படாது. ஐயா உங்கள் ரத்தத்தையும் கிரியத்தினா கொல்லப்பட்ட சபைகள் ஆண்டவரே கொடுத்த விலை அதிகமா ஆண்டவரே சகப்பனே இந்த சபைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுவாரு. இங்க சுவாமி கரைகிற சபைகளாக பல மனவாட்டிகளாக உங்களுடைய சமூகத்தில் ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படுற சபைகளாக மாறட்டும் சுவாமி. ஒவ்வொரு சபையும் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே ஆவியோடு உன்னையோடு ஆராதிக்கிறவளாய் சபைகள் எல்லாம் வளரட்டும் சுவாமி, வளரட்டும் சுவாமி, வளரட்டும். குடும்பம் குடும்பமாய் சபைகளில் நிற்கட்டும் சுவாமி, குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து சபைகளில் ஆராதிக்கட்டும் சுவாமி. வெளியில் நிற்கிற மக்களும் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் விடுவிக்கிறேன் சுவாமி. அவர்களும் ஆண்டவரே சபையிலே வந்து ஆண்டவரே சாத்தியத்திற்கு படிந்து ஐயா அவர்கள் உங்களுடைய வருகையிலேயே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் விடுவிக்கிறேன். சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம், வேண்டிக் கொள்ளணும். தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா அப்பனே. தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் போராட்டங்கள் தகப்பனே என்று ஆண்டவரே எங்கும் ஆண்டவரே உண்மை இல்லை ஆண்டவரே. இப்படியாக தலைவர்கள் மத்தியில் இருக்கிற போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே தகப்பனே ஒரு உண்மை உண்டாகட்டும் சுவாமி. ஒரு ஜனங்களை ஆளுகிற ஒரு பயம் உண்டாகட்டும் சுவாமி. தேசத்தை ஆளுகிற ஒரு ஞானம் உண்டாகட்டும் சுவாமி. இந்த தலைவர்களை காண்கிறது அவனே வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்கள் நீதியும் இல்லாமல் ஆண்டவரை அலைந்து அங்கும் இங்கு அங்கே வைக்கிற மக்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் ஆண்டவரே, ஒரு தலைவர்கள் மத்தியில ஒரு நீதி நியாயம் உண்டாகட்டும் சுவாமி. ஜனங்களை ஆளுகிற நீதி நியாயம் உண்டாகட்டும் சுவாமி. ஐயா அந்த தலைவர்களுக்காக குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள். இவர்களுடைய ஆட்சியிலே ஆண்டவர் வேதம் ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலே ஆண்டவரே அப்பா எல்லாம் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆண்டவரே தேசங்களால தக்க ஞானவர்களுக்கு உண்டாமடியாக வேண்டிக் கொள்ளணும். அவர் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. தலைவர்கள் மத்தியில் இருக்கிற இன்றைய நாட்களில் இருக்கிற எல்லா வித குழப்பங்களும் நீங்கி ஆண்டவரே ஒரு சமாதான நிலைக்கு ஆண்டவரே அவர்களை கொண்டு வரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டிய தேசத்தில் இருக்கிற அதிகாரங்களும் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அதிகாரங்களெல்லாம் நன்மைக்கு இதுவாக நீங்க கொடுத்த தேவன் சுவாமி. ஆண்டவரே ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது வந்த தேசங்களை பகுத்து ஜனங்களை குடியமர்த்தி ஆளுகைக்கு ஆண்டவரே தலைவர்களையெல்லாம் நீங்க வைத்தது உங்களுடைய அதிகாரம் எல்லாம் ஒரு அதிகாரம் இல்லை சுவாமி. தகப்பனே அதிகாரத்தில் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் அப்பா மனந்திரும்பட்டு ரசிக்கப்படட்டும். அப்பா தேவனுடைய வார்த்தைகளுக்கு சவிசாய் கட்டு கீழ்படியட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. தேசத்தை காத்து கொண்டுகிற ஆணு வீரர்களுக்காக வேண்டிக்கிறவருடைய உத்தியோகம் ஆண்டவரே உண்மையுள்ளதாக தேசத்தை காக்கிறவர்களாக எந்த நிலையில் நின்றாலும் தகப்பனே இவர் உண்மையோடு நிற்கத்தக்கதா இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுடைய ஆத்மா இப்பொழுதும் ஆயத்தமுள்ளதா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தகப்பனே எங்களுடைய பலத்தகாரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளப்படியாக தேசங்களுக்காக தேசங்களுக்கு தலைவர்களுக்காக அதிகாரங்களுக்காகலாம் வேண்டிக் கொள்ளுறோம். ஐயா அந்த தேசங்களில் பஞ்சம் ஐயா வேலையில் ஐயா குக்குரலப்பா போராட்டங்களப்பா தகப்பனே ஜனங்கள் மாற்றிட்டு இருக்கிற கூக்குரல் எல்லாம் மாறட்டும். உங்களை நோக்கி கூப்பிடுவர்களாய் மாறட்டும். அப்பா அவர்கள் தங்களுடைய சத்தத்தை வைத்தாமல் ஆண்டவரே தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இந்த சத்தத்தை ஏற்றட்டும் சுவாமி. அப்பனே இவர்கள் உங்களுடைய முகத்தை தேடினா சமத்தை கொடுப்பேன்னு சொன்னதான் இந்த வார்த்தை இவர்களுடைய ஆளுகை செய்யட்டும். இவர்களுடைய மத்தியில் அந்த வார்த்தை கிரிய செய்யட்டும் சுவாமி. தகப்பனே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்காக கூக்குரல் எல்லாம் ஆண்டவரை மாறுவதாக மாறுவதாக கீழ்ப்படிவார்களாக கீழ்ப்படிவார்கள். அந்த நாட்களில் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே சத்தியத்தில் கீழ்ப்படிதலே இவர்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்படியான காரியங்களை இவர்கள் செய்யட்டும் சுவாமியே. கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படியட்டும் தகப்பனே. எங்கும் சத்தியம் உண்டு சுவாமி. கரங்களில் உண்டு, வீடுகளில் உண்டு, தெருக்களில் உண்டு, சபைகளில் உண்டு. ஐயா கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று தங்களுடைய ஆண்டவரே பஞ்சத்தையும் ஆண்டவர் வறட்சியையும் போக்குறதேவன் நீங்க என்று சொல்லி உங்களையே ஆராதிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. ஒரு நேரான இல்லாம தவிக்கிற மக்கள் பசியின் கொடுமை ஆண்டவர் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பசியின் தாகம் அப்பா இங்க மனுஷனாக எல்லா உணர்வுகளும் உண்டாகும். இந்த பூமியிலே வாழ்ந்த போதும் வாழ்ந்த தேவன் சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர் நீங்க மாறுவதில்லையப்பா. நீங்க இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறவராயே இருக்கிறீங்க சுவாமி. அதே தேவன் என்றும் இருக்கிறீங்க சுவாமி. வனாந்திரத்திலே ஆண்டவரே பசியினால ஜனங்களை பார்த்த தேவன் நீ சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறவராய் இந்த ஜனங்களை பார்க்கிறவராய் இருங்க சுவாமி, இருங்க சுவாமி, இருங்க ஆண்டவரே. இவர்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் வறட்சி எல்லாம் நீங்க தக வாழ்வாதாரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று ஜனங்கள் பசியை போக்குற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேணும் நிரூபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களுடைய வழியில வார்த்தை உங்களுடைய தேவனுடைய வசனம் இவர்களை ஆண்டவரை புடமிட்டு ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அந்த வேலையில ஆண்டவரே தகப்பனே ஊழியர்களுக்காக வேண்டி ஐயா கடைசி நாட்கள் போராட்டமான காலம் அஞ்சனையான காலங்களா அப்பா, உத்தரவத்தின் காலம் அப்பா. அப்பா இந்த நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர் ஆண்டவரே தகப்பன், ஐயா எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஊழியத்தில் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் எல்லா போராட்டங்களிலும் இருந்து ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே விடுதலை பெற்றவர்களாய் நிலை நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே போராட்டங்களை சகிக்கிறவர்களாய் ஊழியத்தை செய்கிறவர்களாய் அங்கெல்லாம் நிற்கிறார்கள் அவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே. அப்பா தாங்குங்கப்பா, தாங்க அவருடைய மனுஷ பலன் அல்லன் சுவாமி, உங்களுடைய பலன் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தயவு ஆண்டவர்களை தாங்கும்பையா வேண்டிக் கொள்கிறோம். பிசாசின் போராட்டங்களை வஞ்சனையான ஊழியங்களின் வார்த்தைகளையும் ஆண்டவரே ஜனங்களுடைய எதிர்ப்புகளையும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்கள் நன்று ஆண்டவரை ஜெயிக்கத்தக்க பலனை கொடுங்க சுவாமி, பலனை கொடுங்கப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் அந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும் சுவாமி, ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும் சுவாமி. அந்த ஊழியர்களெங்கெல்லாம் நிற்கிறார்களும் சகப்பனே, அவர்கள் குடும்பங்களும் சாட்சி உள்ள குடும்பங்களாக நிலைநிற்கட்டும் சுவாமி, நிலைநிற்கட்டும் சுவாமி. அந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே, ஐயா அவங்களோட வருகையின் காலத்தில் நிற்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா, ஜனங்களை நடத்துகிறவளாய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவளாய் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாத கிருபைகளை நீங்கள் பானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அப்பா பழிந்தள்ளபடியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி, வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிய பலன் சுகம் எல்லாவற்றையும் கொடுங்க சாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டி பகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரை ஒளிந்து போன ஊழியர் விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தகப்பனே கறிக்கொண்டே போறார். தகப்பனே பெற்ற ரட்சிப்பையும் பெற்ற ஊழியத்தையும் ஐயா துச்சமனமாதித்து ஆண்டவர் போய்கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே விசுவாசின் வஞ்சனையினால் போய்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, இவர்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. மகிமையான ஊழியம், மகிமையான ரட்சிப்பு என்பதை ஆண்டவரே அவர்கள் கண்டுகொள்ள திரும்பமா இவர்களுக்கு உணர்வு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளும் எழும்பெட்டும் சுவாமி. உங்களிடத்து மண்ணை போல இறப்பும் இறக்கங்கள் உண்டு சுவாமி, திரும்பமா எங்களிடத்தில் வரட்டும் சுவாமி. மீண்டும் மீண்டுமாய் கடினப்பட்டு போய்விடாதபடி தகப்பனே, இவர்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், குடும்பங்களுக்காக வேண்டி தகப்பனே. அழிந்து போகாதபடி ஆண்டவர் அவர் திரும்பவும் கட்டப்பட வேண்டும் அடிவிக்கு, கட்டப்பட வேண்டும் அடிவிக்கு. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம்க்காக வேண்டி ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலை ஆடிகளுக்கு அறிவிக்க அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னால் எவ்வளவு அன்புள்ளது வேணப்பா. ஒருவர் தானும் கட்டு போதும் கூட சித்தம் அல்ல அந்தவரே தேவந்தமரேவரான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கட்டு போகாமல் தீவனை அடையும். இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்ட தேவன் நீங்க ஆண்டவரே, அன்பு கொண்ட தேவன் அந்த நாட்களிலும் இந்த கடைசி நாட்களிலும் வரையின் காலத்திலும் உங்களுடைய ஊழியம் ஆண்டு உபலவகமாய் செல்ல வேணுமோ, சுவிசேஷம் உபலவகமாய் செல்ல வேணும். அவ்வளவு காரியங்களையும் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து உபலவகமாய் மீடியாக்கள் ரேடியோக்கள் டெலிவிஷன்கள் போன்கள் என்று சொல்லி வார்த்தை சென்று கொண்டிருக்கிறபடினான் அன்று எவ்வளவு நல்ல தேவனாப்பா, நீங்க எவ்வளவு இருக்கமுள்ள தேவனாப்பா. யாரும் தானும் கட்டு போகக்கூடாது ஐயா, அந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி, தந்திருக்கிறீங்க. நடத்துகிறவர்கள் ஆண்டவரே உண்மையோடும் உத்தரவாதத்தோடும் இந்த ஊழியங்களை நடத்தவும். தங்களுக்கு என்று அல்ல சுவாமி, தங்களுக்கு என்ற தேவனே உங்களோட ஊழியம், உங்களோட வருகைக்கான ஊழியம் என்று சொல்லி ஆண்டவரே செய்யத்தக்க பலத்தை கொடுங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க, அவருடைய குடும்பங்களை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே ஆசீர்வாதமான குடும்பங்களாக, பின்மாதிரியான குடும்பங்களாக, பரிசுத்தமுள்ள குடும்பங்களாக ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லாம் நீங்க செய்யறதேவன் சுவாமி, தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தாங்கள் தாங்கள் வேலை செய்கிற இடங்களில் படிக்கிற பாடசாலைகளில் எல்லாம் தேவனேங்கள அன்பை சொல்லக்கூடியவர்களாய், உங்களோட சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாய், ஒவ்வொருவரும் மாறட்டும். அவர்களுடைய பயங்கள் எல்லாம் நீங்கி, அவர்களுடைய தாழ்வு மனப்பெல்லாம் நீங்கி, உங்களோட வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி. நல்லவர் இயேசு நல்லவர் என்ற வார்த்தை எந்தாவது ஒருவருக்காவது சொல்லட்டும் சுவாமி. இப்படியான மக்கள் உழம்பட்டும், இப்படியான ஊழியர்கள் உழம்பட்டும் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். கிருபை அப்பா கிருபை, என்னமாய் அடைக்கப்பட்டப்பட்டு நாங்கள் இரண்டு தேசம் அநேகம் உண்டு சுவாமி. போதாதப்பா போதாதப்பா போதாதப்பா, நம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு ஜனங்கள் இளம்பட்டும் சுவாமி, இளம்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி. தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த உங்களை நிற்கிற ஊழியக்கார மிஷனரிகளை காண்கிறதவனே தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. வல்லவ போராட்டம் கண்ணீரப்பா, வியாதிகளப்பா, அடிக்கப்படுகிறாரப்பா, தேவைகளப்பா. தகப்பனே, இவர குடும்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறதவ நீங்க, அந்த இடத்து மக்களையும் ஆண்டவரே ஐயா நீங்க நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொடு, தேவைகளோடு நிற்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுக்க, எத்தனை ஊழியக்காரோ நிற்கிறார்கள் சுவாமி, தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, அருமையில் இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே தகப்பனே, அவர்களுக்கு உதவக்கூடிய ஜனங்களை எழுப்பி கொடுங்க, தாரத்துவம் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க. தகப்பனே, கொடுக்கிற மக்களை எழுப்பி, உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நாமமாக எங்களுடைய ஊழியத்துக்காக அந்த ஜனங்கள் எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி. அவருடைய இருதயங்களையும் தொடுங்கு சுவாமி, தொடுங்கு சுவாமி. கத்தாவே நன்றி சொல்லுவோம். அந்த இடத்து மக்களும் ரசிக்கப்பட்டார்கள், பிள்ளைகளும் ஆண்டவரே, குடும்பங்களும் ஆண்டவரே மனம் திரும்பி ராஜ்யத்தை சேர்த்து கொள்படுவாங்க. அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஜெபிக்கத்தானப்பா மொழி, பாதபடியில் இருந்து ஜெபிக்கத்தானப்பா மொழி, ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஜெபங்களை எல்லாம் கூட சமத்து நீங்க வைத்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம் அப்பனே. இந்த வேலையிலும் சுவாமி வாழ்ற மக்களுக்காக, கடைசி நாட்கள் வாழ்ற ஜனங்களுக்காக அன்பு தணிந்து போன காலமாயிருக்கிற சுவாமி, கேட்கிற செய்திகள் ஆண்டவரே கண்ணீரப்பா, கேட்கிற துக்கமான காரியங்கள் வேதனையப்பா, எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அன்பில்லையாப்பா, அன்பில்லையாப்பாப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து, உறவுகள் எல்லாம் பிரிந்து, போராட்டங்களும் சண்டைகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் ஆண்டவரே வாழ்கிற மக்களாக இருக்கிறவ அன்பில்லை, அன்பில்லை, அன்பு அன்பு ஆண்டவரே. அன்பில்லாமையினால் இந்த மக்களுடைய போராட்டங்களில் இருந்து இவர்களுக்கு அன்பு வேணும் சுவாமி. இவர்கள் தாங்கிக் கொள்ள நடத்தி கொள்ள ஆண்டவரே அன்பு வேணும் ஆண்டவரே. அன்பில்லாத வந்து அறியான் அறியான் அன்பில்லாத வழியினால்தானப்பா இவ்வளவு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசை உங்களோட வருகைக்கு முன்பாக, உங்களோட ரக்கத்தினால், உங்களோட கருவையினால் அப்பா, ஒரு விசை ஒரு விசை ஒரு விசை மன்னித்து மன்னித்து உங்களுக்கு உங்களை அன்பை ஊட்டும்படி கொண்டு கொள்ள வருகைக்கு முன்பாக ஆண்டவரே அன்பினால் நிரப்பப்பட்டு குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, பகைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே தேசத்துல ஜனங்கள் ஒரு மனமாய் உங்களை ஆராதிக்கிறவளா, அன்புள்ளவர்களா, நேசமுள்ளவர்களா ஆண்டவரே. வருகை முன்னால் ஒரு விசை இறக்கம் செய்யும், உங்களை அன்பினால் நிரப்பும், பின்னாரியாவியாக உங்களை அன்பினாவிய ஊற்றுங்க சுவாமி. ஜனங்கள் மத்தியில ஊற்றுங்க சுவாமி. சேஷமாக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிய பிள்ளைகளுக்கு வேணும் சுவாமி. வாலிய பிள்ளைகளுக்கு அன்பு என்றால் என்னென்று தெரியாதபடி இந்த வாலிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறோம் சுவாமி. தகப்பனே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்பு அன்பு நிரப்பினால் இந்த வாலிய பிள்ளைய வாழ்க்கை வளமாகும் சுவாமி, வளமாகும் சுவாமி. சத்துருவானவன் கொள்ளை கொண்டு போகாதபடி இந்த கடைசி நாட்களை ஆண்டு வாலிய பிள்ளைகளை மாற்றிக் கொள்ளுங்க சுவாமி, மாற்றிக்கொள்ளும். தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகள் தேவை, எங்களுடைய ராஜ்யத்துக்கு தேவை, இவருடைய வேலன் ஆண்டவர், உங்களோட ராஜ்யத்தின் ஊதியத்தை கட்ட தேவையாண்டவர், தேவையாளர்கள் திரு விண்ணப்பிக் கொண்டுவோம். சிவரசுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. அன்பினால் இறப்பும் அப்பா, அப்பா சத்துருவன் பிடியிலிருந்து இவர்களை விடுதலை ஆக்கி உங்களோட சமூகத்துல கொண்டு வாங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் தகப்பனே. தேசங்கள் இரண்டு தேசங்களெல்லாம் வெளிச்சத்தை காணட்டும், வெளிச்சத்தை காணட்டும். அதன் அதன் காலத்து நேர்த்தியா செய்து வாரீங்க சுவாமி. அனாதிகாலந்து ஆண்டவரே, உங்களோட ஆதீனத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களை நீங்க நீதியாகவும் நியாயமாகவும் அதன் காலத்து செய்து வாரீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. அகப்பனே அப்பா, அந்த காலம் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. இப்படியாவ தேசங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு காலங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஐயா அந்த வேலையிலும் சுவாமி, எங்களுடைய கனடா தேசத்துக்காக வேண்டிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்துல நாங்க பெற்ற நன்மைகள், எங்களை உறவுகள் பெற்ற நன்மைகள் அதிகம் சுவாமி, அதிகம் சுவாமி. நன்றி சொல்லுறோம். தேசம் அழிந்து போகக்கூடாது சுவாமி, பிசாசுக்கு அடிமையாய் போகக்கூடாது சுவாமி. ஆதியில இருந்தது போல ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தினா அந்த தேசம் இருந்தது போல், ஊழியர்களும் மிசனர்களும் இந்த தேசத்துல செவித்தது போல, கண்ணீர் விட்டது போல இந்த தேசத்தை ஆண்டவரே நீங்க காத்து கொள்ளுங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா. உங்களால் தான் முடியும் ஆண்டவரை, இறக்கம் செய்யுங்கப்பா. ஜெபிக்கிறோம் சுவாமி, இந்த தேசம் ஆண்டவரே பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படும். தேசத்தின் தலைவர்கள் மத்தியில ஒரு தேவ பயம், ஒரு தேவ நீதி ஆண்டவரே மாறட்டும்மா. எங்களுடைய உறவுகள் இங்கே வந்து ஆண்டவரே தங்களுடைய வழிகளை, தங்களுடைய சம்பிரதாயங்களை இந்த தேசத்துல இருந்து நீக்கி, விக்கிரக ஆராதனைகளை நீக்கி ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தமான வழியில கொண்டு செல்லத்தக்கதா. தேவனே, எங்களை ஆராதிக்கிறவர்களாய், ரட்சிக்கப்படுகிறவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய் மாறட்டும். எங்கெல்லாம் சிதறப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய உறவு, மனம் திரும்பட்டும் சுவாமி. மன கண்சரிப்பான குருடராய் இருக்கக்கூடாது. இந்த காலம் அப்படியான காலம் சுவாமி, அறியாத காலங்கள்லாம் முடிந்து விட்டது சுவாமி. அகப்பனே, இந்த காலங்களில் அவர்கள் இப்படி இருக்கக்கூடாது சுவாமி. அறிந்தவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்தவர்களாய் மாற வேண்டும் என்று வைக்கிறது சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளறோம், வேண்டிக் கொள்றோம். ஆசிரியர் எங்களை இலங்கை தேசம், எங்களை இலங்கை தேசம், எங்களை இலங்கை தேசம், எங்களை இலங்கை தேசத்து இருள் இருள் இருள் ஆண்டவரை நீங்க போக முடியாது வேண்டிக்க. நீங்க தானப்பா தேசத்தின் வெளிச்சம், நீங்க தான் அந்த தேசத்தில் உள்ள எல்லா சூசிகளும், எல்லா விக்கிரக ஆராதனைகளும், எல்லா பாவங்களும் தேசத்தை விட்டு நீங்க மரியாய வேண்டிக்க. ஆகும் அப்பா, ஒரு சொல், ஒரு வார்த்தை சொல்ல ஆகுமோ. நான் உங்கள் கீழ்ப்படியட்டும் சுவாமி, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் சுவாமி, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் சுவாமி. ஆண்டவரே, நன்மையை பெற்றுக் கொள்வார்களா, நன்மையை பெற்றுக் கொள்வாங்களை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. என் ஆரோக்கியக்காரோடு இருக்கிற மாதிரி சபைக்காக வேண்டிக் கொள்ளுவோம், பாதுகாத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இரண்டு தேசமா இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி மக்கள் ஆட தேசம் ஆண்டவர், குருட்டாட்டத்துக்குள்ளும் ஆண்டவர், அந்தகாரத்துக்குள்ளும் இருக்கிற தேசம் ஆண்டவர். தகப்பனே, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட, அறிவு கண்கள் திறக்கப்பட்ட. அறியாத காலங்களே இல்லை, அறிவுள்ள காலங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அறிவுள்ளவர்களாய் மாறட்டும், இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறட்டும். கலையும் மனையும் பேயும் பிசாசையும் ஆராதிக்காதபடி தகப்பனே, பேசுகிற தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வம் நீங்க என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளுற காலமாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்கு அப்படியா தேசங்கள் ஒவ்வொன்றும், தேசங்கள் ஒவ்வொன்றும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. கடையாந்திரங்கள்லாம் பார்க்கிற தெய்வம் சுவாமி. எல்லா மக்களுக்காகவும், எல்லா இனங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன். உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும், உங்களுடைய கிருபை தானப்பா வேணும், உங்களுடைய கிருபை தான். இன்னும் கிருபையின் காலத்தை நீங்க கூட்டிக் கொண்டு வாரீங்க சுவாமி, கூட்டிக் கொண்டே வாரீங்க சுவாமி. அக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் கிருபை அப்பா. ஐயா அந்த வேலையில ஒவ்வொரு ஜபங்களையும் எங்களை சமூகத்தில் அப்பு கொடுக்குறோம் சுவாமி. தேசங்களிலும் அப்பு கொடுக்குறோம் அப்பா, ஜனங்களிலும் அப்பு கொடுக்குறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். ஜபிக்கிறோம் சுவாமி, சமரடியோக்காக வேண்டிக் கொள்வோம், நடத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், தாங்குகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், இன்னமா இணைந்து ஊழியர் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். உங்களோட கிருபையும் தயவும் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும் சாமி. இன்னுமா வேலைப்படுத்துங்கப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா, ஆவியானவருக்கு வேண்டிய காரியங்களை வகுத்து கொடுங்கப்பா. மனுஷ சித்தம் அல்லாண்டவர், உங்களோட சித்தத்தின்படி ஒவ்வொன்றையும் நடத்த கிருபை செய்யுங்கப்பா. குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எங்கு நின்றாலும் ஆண்டு எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களோட கிருபையும் ஆண்டவர் எங்களுடைய தயவும் உங்களோட சட்டையும் நிழலும் அவர்கள் தாங்கி கொள்ளுறபடி நான் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி. ஆயிரம் கோடி நாளா போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. நன்றி சார், உங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சாமி, எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம். நகரங்களையும் ஜகங்களும் உங்களை சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறோம் சாமி, கொண்டு வந்திருக்கிறோம் சாமி, கொண்டு வந்திருக்கிறோம் சாமி. தகப்பனே, என் தகப்பனே, இறக்கம் செய்யற தேவனாலே தானப்பா எல்லாம் ஆகும், ஆகும், ஆகும், ஆகும், ஆகும். அப்பனே நன்றிகளோ கணம் துதி மகிமை எல்லாம் நீங்க தானப்பாசவின் நாமத்தை ஜபிக்கிறவங்க நல்ல பிதா. ஆமே, ஆமே, ஆமே,
0: ஆமீன், ஆமீன். தாகத்தோடும் வாஞ்சியோடும் இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியமாக ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமே. எங்களையும் கத்திரவா ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்திர தாமே அவருடைய உள்ளங்களை உள்ளிந்திரிகளை ஆராய்ந்து அறைகிறவர். இந்த ஜபங்களை கேட்டீங்கள், பதில் சந்தீங்கள் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. எங்களுடன் சகோதரன் பாலன் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யுகேயிலிருந்து. ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்திரை கருத்திலே ஒப்புவிப்போம் அவரையும் அவர் குடும்பத்தாரையும். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம்.
2: Recording in progress.
0: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் சாமி வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.
3: கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள திணாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே நமது அன்பான சகோதரன் குடும்பம் சங்கமம் மாடி நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியர் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமம் பாடியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா உறவுகளுக்கும் மடித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி அவருடைய நாமத்தை ஜெபிக்கப்பட எடுத்துக்கொண்டு தகப்பனே பிரசவங்களை காத்திருக்க சகோதரிகளுக்கு தகப்பனே சுக பிரசவங்களை கட்டளையோட முடி ஜபிக்கிறேன் தகப்பனே. தாயையும் சேயும் தகப்பனே இந்த உலகத்துக்கு மறுபடியும் சுகபலத்தோடு கொண்ட முடி ஜபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க, வேலைப்படுத்துங்க. அதுக்காக நான் சொந்தாப்பனே, சோத்திரன் தகப்பனே, மற்றும் ராஜா உலகளால் ரீதியில் தகப்பனே நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வரணும்னு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகளுக்கு தகப்பனே போர் முகங்கள் நடக்குது ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் அந்த நாடுகளின் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க தகப்பன், நீங்கள் பேசு ராஜா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். உலகங்களும் தகப்பனே நாமம் ஒன்றே மாயமப்படும் ராஜா, மாயமப்படட்டும் ராஜா. யாவர் மேலும் உங்களை ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ராஜா, மாம்சமான யாவர் மேலும் ஊத்துங்க தாப்பினி, ஊட்டி எல்லோரையும் லட்சிப்புகளை உணர்ந்து வாழி எடுத்துங்க ராஜா. எங்களை தெரிஞ்சு கொண்டது கூட தகப்பனி, எல்லாரையும் தெரிஞ்சு கொள்ளுங்க ராஜா, தெரிஞ்சு கொள்ளுங்க ராஜா. நீங்க நல்லவர், வல்லவர், என்றென்றும் போதுமானவர் ராஜா. நீங்க இரக்கம் உள்ள தெய்வம், கிருபை உள்ளவர் ராஜா. நேற்று முன்றும் என்றென்றும் மாறாத தெய்வம் ராஜா, நீங்கள் மாறாத தெய்வம். நீங்கள் ஒருவரே சோத்திரன் தகப்பனி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

கொடிய முள்ளால் மகிழ வேண்டும், கொடுமை தாங்கி போகின்றார். கொடிய முள்ளால் மகிழமேட்டும்

0: ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய சிலுவை பாடுகள் செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தையும் உங்களுடன் உடைஞ்சியர் எல்லா குடும்பங்கள் எல்லோரைக்கும் மற்றும் அது எல்லா குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்தானங்கள் வரை கிடைக்கவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்துக்கொண்டு. God bless you all.
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சோரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தரனுக்காக ஜபங்களை எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன் ஆமீன். நன்றிகளை
2: வாழ்த்து
1: விடைபெறுவோம். வேலையில் நாங்கள் தேவனிடம் ஒரு நிமிடம். ஆமீன். கேட்போமா? தேவனிடம் ஒரு நிமிடம்.
2: Recording in progress.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 25th of August 2026, and the topic for today is The Holy Spirit Guides You. The opening scripture is taken from John 16, verse 13. However, when He, the Spirit of truth, has come, He will guide you into all truth. God has given us a wonderful helper called the Holy Spirit. The Bible calls Him the Spirit of truth because He helps us understand God's word. When you listen to Him, He guides you to do what is right and helps you avoid wrong choices. The Holy Spirit reminds you of what God has said in the Bible and helps you live by it. Hallelujah. You are never alone because the Holy Spirit is always with you. As you listen to Him and follow His guidance, you will continue to walk in the truth every day. Glory to God. Let's look into another scripture, John 15, verse 26. But when the Comforter is come, whom I will send unto you from the Father, even the Spirit of truth, which proceedeth from the Father, He shall testify of me. Hallelujah. Let's say this. Please repeat after me. The Holy Spirit lives in me and guides me into truth. I listen to His voice and walk in God's word every day. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 25, 2026. இன்றைக்குரிய தலைப்பு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார். ஆரம்ப வசனமாக யோவான் 16:13 பார்ப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னும் அற்புதமான துணையாளரை தந்திருக்கிறார். வேதாகமம் அவரை சத்திய ஆவியானவர் என்று அழைக்கிறது. ஏனெனில் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அவர் நமக்கு உதவுகிறார். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது சரியானதை செய்ய அவர் நம்மை வழி நடத்துகிறார். தவறான தீர்மானங்களை தவிர்க்கவும் உதவுகிறார். வேதாகமத்தில் தேவன் கூறியவற்றை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டி அதன்படி வாழ நமக்கு உதவுகிறார். நாம் ஒருபோதும் தனியாக இல்லை, ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். நாம் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழிநடத்தலை பின்பற்றும் போது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சத்தியத்தில் நடப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாழ்கிறார். அவர் என்னை சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறார். நான் அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் நடக்கிறேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
2: Recording stopped.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சூழ்நிலைகளை கண்டு சோர்வுற்று இருக்கிற உங்களுக்கு தைரியத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக சோர்வுக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள், இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும், நீண்ட நாட்களாய் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய் புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களும் உண்டு. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே பதில் செய்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தள்ளாதவர் என்று. கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாக புகுந்து நகரத்தை அக்னியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சகல சதித்திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டரித்தும் விட்டானே என்று கலங்கிக் கொண்டு அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள், அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகின்றார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் ஆசீர்வதிக்கின்றார். மேலும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் சமாதானத்தை சுகத்தை அளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இனிமேல் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று அவர் சொன்னார். அதற்கு ஆவியானவரும், ஆம், அவர்கள் தங்கள் பிரயாசங்களிலிருந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 14:13. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. நாம் பூமியில் யாத்திரியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். நம்முடைய உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. கர்த்தர் அழைக்கும் நாளை விசுவாசிகளுக்கு பயப்பட வேண்டிய நாளாக அல்ல, பாக்கியமான நாளாகவே வேதாகமம் கூறுகிறது. கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்களுக்கு மரணம் முடிவு அல்ல, அது நித்திய மகிமைக்குள் நுழையும் வாசல். இயேசு நமக்காக இடம் ஆயத்தம் செய்ய சென்றார். அவர் மீண்டும் வந்து தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் பரிசுத்தமாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தின் எமக்குண்டான செல்வம், புகழ், பதவி எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் கர்த்தரோடு இருக்கும் வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய அழைப்புக்கு ஆயத்தமாய் இருப்பவர்களே உண்மையிலேயே பாக்கியவான்கள் என்று எம்மை நாமே ஆராய்வோம். கர்த்தர் என்று என்னை அழைத்தால் நான் ஆயத்தமாய் இருக்கின்றேனா என்று நம்மை விசாரிப்போம். கர்த்தரோடு நடந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து பரலோகத்தை நோக்கிய ஓட்டத்தில் உறுதியாக ஓடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளின் 25 தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. எபிரேயர் நிருபம் 13:6 வசனத்தை வாசிப்போம். அறிந்தால் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, த லோர்ட் இஸ் மை ஹெல்பர் அண்ட் ஐ வில் நாட் ஃபியர், வாட் மேன் ஷேல் டூ அண்ட் டு மீ என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்று

இந்த நாட்களில் இருப்பாரா இருந்தால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் ஆங்கில வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. மட்டுமல்ல, மனிதனால் இந்த நாட்களிலே எந்த காரியத்தையும் இந்த நாட்களிலே அங்கே மாற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பட்சத்திலே ஒன்றுமே செய்ய முடியாது என்பதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த எபிரேயர் ஆக்கத்தை நீங்கள் எடுத்து இந்த நாட்களை வாசிப்பீர்களா இருந்தால் அங்கே தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களும், அது மட்டுமல்ல தேவனுடைய மனுஷர்கள் எப்படியாக தேவனோடு நடந்தார்கள், அவர்களுடைய விசுவாச உறுதியை பற்றியும் இந்த நாட்களில் இந்த அதிகாரத்திலே கூறப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனிடத்தில் இருந்து ஒரு சகாயம் நாட்களே நமக்கு வராது. கர்த்தரிடத்தில், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தான் ஒரு சகாயம் இந்த நாட்களில், ஒரு நன்மை இந்த நாட்களில் வரும் என்று சொல்லி, இந்த நாட்களில் ஒத்தாசை வரும் என்பதை குறித்து தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த வான்கள் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே அந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனுஷனிடத்தில் இருந்து எந்த விதமான ஒத்தாசையும் வராது, ஆனால் கர்த்தர் ஒருவர் நினைத்தால்தான் இந்த நாட்களிலே என்ன செய்ய முடியும். அந்த மனுஷன் மூலமாக இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஒத்தாசையை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை அனுப்பி வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற வேளையிலே இந்த மனுஷன் எனக்கு அந்த காரியத்தை செய்வான், இந்த காரியத்தை செய்வான் என்று பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள்ள அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார். அதனாலே நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும், அதே வேளையில் இந்த நாட்களிலே இந்த மனுஷர்கள் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய சகாயர், அவர்தான் நம்மை காக்கிறவர், அவர்தான் நமக்கு பலந்தருவர், அவர்தான் நமக்கு திடந்தருகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமா இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் அதன்படி இந்த நாட்களை நாங்கள் செயல்படுகிறவர்களா இந்த நாட்களே இருப்போம். இந்த வாக்கு தத்துவம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் கர்த்தரை நீங்கள் சகாயராய் இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளுகிற வேளை, அருமை பிள்ளைகளே, மனுஷனை அல்ல, இந்த ராஜாதி ராஜனும் கர்த்தாதி தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்த தேவனை இந்த நாட்களை நீங்கள் சகாயராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மனுஷனால் வருகிற எந்த விதமான பொல்லாப்போலும், எந்த விதமான நிந்தைகளும், எந்த விதமான உபத்திரவங்களும், எந்த விதமான நெருக்கங்களும் இந்த நாட்களிலே அங்கே உங்களை ஒன்றும் செய்யாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளவன். அதனாலே அருமை பிள்ளைகளே, தேவன்தான் நமக்கு உதவி செய்வார், சகாயம் செய்வார் என்பதை நாங்கள் திடமாக அறிந்து கொள்வோம். இருந்தால் ஆண்டவரோடு இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்க நாங்கள் கற்றுக்கொள்வோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் தேவனை சார்ந்து நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.

பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெண்புறா 2வது வால்யூம் ஒளித்தட்டை வெளியிடுகிற அருமையான உங்க மகள் எஸ்தர் கருணா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு இப்படி ஒரு கிருபை கொடுத்து அருமையான பாடல்களை எழுதி அமைத்து

0: for noise unto the Lord.
1: Praise the Lord, Amma. Praise the Lord, Amma. Praise the Lord, Amma.
2: Praise the Lord, brother.
1: அப்படியே நில்லுங்க அம்மா.
3: Recording in progress.
1: அருமையானோரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் துவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாமா டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்து துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வழி நடத்துவார். அந்த வகையிலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிறது ஊழியரை வரவேற்போம். வான்புறாவின் நேரத்தில் வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ப்ரேஸ் தி லார்ட்மா, வழி நடத்துங்கள்.
2: ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசு தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

ஆம்பான் பிரபாவம் பரிசுத்தாவியானவரே, நான் நாளைக்கு போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்கிறதேவன். உங்களுக்கு என்னுடைய பலவீனம் எல்லாம் அறிந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. நீங்க தந்த பாட்டு உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட. இந்த நாளும் ஆண்டவரே அபிஷேகங்க ஆண்டவரே, ஒரு அளவில்லாத அபிஷேகம் என் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. என்ன கேட்கிறவர்களுக்கும் ஒரு உற்சாகம், ஒரு புது பலன் வரத்தக்கதாக நீங்க இந்த நாள்ல செய்ய போறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். உம்முடைய பாதாரம் இந்த முத்தம் செய்யறேன் ஆண்டவரே. ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. எல்லா தடையலும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போட்டும் ஆண்டவரே. ஐ டேக் அத்தாரிட்டி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு தான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அதிக மாதங்களாக ஒரு புதிய பாடல் இல்லையே என்று நான் என் உள்ளம் ஏங்கிய வேளையிலே 12 May 2005 அன்று கத்தர் கொடுத்த பாடலை தான் இந்த நாமத்திலே இந்த நாளில் உங்களோடு ஷேர் பண்றேன். அவர் நாமம் எல்ஷடாய்.

அல்லேலூயா என்றால் பிரைஸ் ஈ த லார்ட், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்ல, இந்த பதம் அல்லேலூயா பரலோகத்திலே பேசப்படுகிறது. வெளிப்படுத்தலின் விசேஷம் 19 அதிகாரத்தின் 1-ம் வசனம், 3-ம் வசனம், 4-ம் வசனம், 6-ம் வசனம், இந்த வசனங்களிலே இந்த வார்த்தை அல்லேலூயா காணப்படுகிறது. ஜோவான் தன்னுடைய தரிசனத்திலே அவர் சொல்லுகிறார், திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன், அவர்கள் அல்லேலூயா என்று தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் 3-5 வசனங்களிலே 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி வணங்குகிறார்கள். இது பரலோகத்திலே இப்போ நாங்களும் பரலோகத்திலே இது நடக்கிறது. ஆனால் இப்போ நாங்களும் அல்லேலூயா என்று சொல்லி பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பதம் எல்லா பாஷக்காரரும் இந்த வார்த்தையை பாவித்து தேவனை துதிக்கிறார்கள். இங்கே நான் பாடுகிறேன், இயேசு எனக்கு போதுமானவரே. ஏப்ரல் 27 தேதி 2010 ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார்.

இயேசுவின் அன்பு போதுமே. இயேசு இருந்தால் அது ஒரு ஒரு பொக்கிஷ சாலை மாதிரி, அவர் இருந்தால் எல்லாம் எங்களுக்கு அவருக்குள்ளே இருக்கிறது. வி டோன்ட் லேக் எனிதிங். ஜீசஸ் இஸ் ஆல் சஃபிஷியன்ட். அவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அன்பை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அதிகமான காரியங்கள் அதுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம். அந்த அன்புதான் இயேசுவை சிலுவை மரணத்திற்கு கொண்டு சென்றது. எங்களுக்கு அவருடைய மரணத்தால், அவர் சிந்திய இரத்தத்தால் பாவ மன்னிப்பு எங்களுக்கு கிடைத்தது. பாருங்க, அவர் எங்களுக்கு போதுமானவர். எங்கள் பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் அவர் போதுமானவராக இருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லி. எனக்கும் ஒரு பாடலிலே

பாய் பாருங்க, இந்த ரத்தம் பாவங்களை கழுவுறது. யாராவது நீங்கள் இன்னும் நீங்கள் பாவத்திலே இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உனக்காக மீட்டார். எல்லாருக்காகவும், உலகத்தில் உள்ள சகலருக்காகவும் தான் இயேசு சிந்தின ரத்தம் இருக்கிறது. ஆகவேதான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், 32 சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே, இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, அவன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவர்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கிறார். அங்க எரேமியா 31:34 பி பகுதி சொல்லுகிறது, அவர் அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாருங்க, இவ்வளவு அருமையான காரியம், அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல எங்கள் பாவத்தை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அங்க ஏசாயா 43:25 சொல்லுகிறது, நான் நானே உன் மீறுதல்களை என் நாமத்து நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்கள் நினையாமலும் இருப்பேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர், பாவத்தை எங்களுக்கு வந்து நாங்கள் சில நேரம் மன்னிக்கிறோம், ஆனா அதை நினைப்பூட்டியே வந்து திருப்பி திருப்பி வருதான். ஆண்டவர் சொல்றார், தான் நினைக்க மாட்டார் அவங்களோட பாவங்களை. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் ஏசேக்கியல் 33:16, அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. இன்னும் எபிரேயர் 8:12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு அருமையான ஆண்டவர், ஏசாயா 38:17, என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர் என்று சொல்லப்படுகிறது. இனி மீகா அருமையா சொல்லுற 7:19, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். எவ்வளவு அருமையான காரியம், ஆழத்திலே போட்டா அது மேலே வர மாட்டுது. கர்த்தருக்கு சோத்திரம். என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே, தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே. அவர் ஜீவன் எனக்கு தந்தது இந்த ரத்தத்தை கழுவி, அவன் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் நான் என்றென்றும் வாழ்ந்திடுவே. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், மன்னிச்சது மட்டுமல்ல மறந்தது மட்டுமல்ல, இங்க இரண்டாவதாக நான் சொல்லுவேன், அவர் எங்களுடைய பரிகாரியா வந்தார். ஹி பிகேம் மை ஹீடர். எங்களுடைய பரிகாரங்க யாத்ராமம் 15:26 இருக்கும் தெரியும், அங்கே வந்து நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்றேன். இன்னும் அங்கே இன்னும் ஒரு இடத்துல ஏசாயாவில் யாத்ராமத்துல சொல்றது, வியாதியை நான் விளக்குவேன் என்று சொல்றேன். இன்னும் ஏசாயா 53, அது ஒரு மிகவும் அருமையான, அது எங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். அங்கே சொல்லுறது, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று நாங்கள் எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகிறோம். பேதுருவும் சொல்கிற, குணமானீர்கள் அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று. பாருங்க, இவ்வளவு அருமையான காரியம், கர்த்தர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறார். என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்று கொண்டார், அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிருள்ள மட்டும் பாடிடுவேன். இன்னும்

நான் முட்டும் சுகமாகினேன், ஆயிரம் நாவுகள் போதாதே. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடிடவினும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் வியாதியை விளக்குவேன் என்றவரே. பாருங்க ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரிய கர்த்தர் வியாதியை நான் விளக்குவேன் என்று சொல்றார்.

அவர் வந்து ஏகோவா ரஃபா, எங்களோட பெண்ணுங்களை அவரோட தழும்புவலினால் நாங்கள் குணமானோடு பார்க்கிறோம். அடுத்து இன்னும் அவர் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு அவர் தன்னுடைய சமாதானத்தை எங்களுக்கு தருகிறார். அங்க யோவான் 14 அதிகாரத்தின் 27 வசனத்திலே சொல்லுறார், பேசி சொல்லுறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். அங்கே அவர் எங்களுக்கு பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி, 14:27 நான் இப்ப வாச்சது, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நம் நினைப்பூட்டுவேன். பரிசுத்தாவிய தேற்றர்வாளன் வரும் பொழுது எங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவர் எங்களுக்கு நித்திய ஜீவன், அங்கே நாங்க இயேசு போதுமானவர் என்று பாடுறேன். ஏனென்றால் அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனையும் தந்திருக்கிறார். யோவான் 5:54 சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் அந்த இயேசு எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறாரே, எங்களுக்கு நித்திய ஜீவன். நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட படியினாலே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே, நித்திய ஜீவனை தந்தவரே, நித்திய ஆவியால் நடத்துவீரே. ஆமேன். அவர் நித்திய ஆவியால் எங்களை நடத்துகிறார், நித்திய ஜீவன் தந்திருக்கிறார். இன்னும்

சுநாதா நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அங்கு பரிசுத்தாவியானவரே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனபடியினால் தான் என் உள்ளத்திலே என்றும் அவர் ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். என் உள்ள

ஆய் நான் வாழுவேன். இயேசு என் உள்ளத்திலே வந்தார். அவர் ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று எனக்கு அந்த அந்த இந்த கிப்டுக்குள்ளே அவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை நான் 1972 April 2 ஈஸ்டர் சண்டே ஆவியானவர் எனக்குள் வந்ததினாலே என் உள்ளத்தில் அவர் இருக்கிறபடியினால் எனக்கு சந்தோஷம், சமாதானம், எல்லாம் இல்லா இன்பம் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு அவர் இருக்கிறார். ஆனபடியாத்தான் நான் போதுமானவரை இன்றைக்கும் நான் எழுந்து நிற்கத்தக்கதாக அவருடைய அன்பு என்னை தாங்கி ஆனபடியினால் எனக்குள் அவர் இருக்கிறபடினாலே நான் ஐ எம் நெவர் அலோன். ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு கூட இந்த நடத்துகிறாரும்

பாணி தேட்டாரே, இது அந்த வெரி ஃபர்ஸ்ட் சாங். ஆண்டவர் எனக்கு தந்த அந்த முதலாவது பாடல்லே முதலாவது சரணம் சொல்றார், பாவியான என் பாவங்களை மன்னித்து தூய்மையாயிருக்க தன்னுடைய ஆவிய தந்தார். பாருங்க, இந்த பரிசுத்தாவியானவர் இருந்தால் அவரே போதும், எல்லாவற்றையும் எல்லா விதமாக நடத்துவார். துன்ப நேரத்திலே வசனத்துக்குள்ளால தேற்றுகிறார், ஆறுதலை தருகிறார், கண்ணீர எல்லாம் அவருக்குள்ளே இருக்க அவர் போதுமானவராக எங்களுக்கு இருக்கிறார். இன்னும் அந்த அனாயிண்டிங் அபிஷேகம் தான் இன்னும் இன்னுமா என்ன நடத்துறது. கர்த்தர் எனக்கு தந்த அந்த அபிஷேகம் நான் பாடுகிறேன்,

ஜபிக்கம் அளவில்லா அபிஷேகம் ஊற்றிடுவீ, அளவில்லா அபிஷேகம் ஊற்றிடுவீர் பரிசுத்த ஆவி ஆனவரே. இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், நான் இன்னும் ஒரு சாட்சி கத்திருக்கு மகிமையாத்தான் நான் சொல்றேன், எனக்கு ஒரு பெருமையும் இல்லை. August 23rd, 1976, என்னுடைய கணவனுடைய தம்பி அருண் சுமி அவருடைய திருமணத்துக்கு நான் பாட ஒரு புதிய பாடல் கேட்டபொழுது ஆண்டவர் என்ன 128 சங்கீதத்தை நீ ராக மாளிகையா பாடு, எனக்கு சங்கீத அறிவு அவ்வளவு இல்லை, ஆனால் எங்களோட CSI சேர்ச்சில நாங்கள் பாடுற ஹிம் லிரிக்ஸ் எல்லாம் சரியா ஹைன்லி சரியான கிளாசிக்கல் அந்த ராகங்கள். இப்ப தான் எனக்கு என்னென்ன ராகம் தெரியாது, அந்த ராகங்களை போட்டு நான் ராக மாளிகைய பாடிட்டேன். கடந்த சனிக்கிழமை 22nd August 2026, after exactly 50 years, கத்தருடைய பெரிய ஒரு கிருபையினாலே ஒரு அபிஷேகத்தின் கீழ் அந்த பாடலை நான் மீண்டும் என்னுடைய அண்ணனுடைய கிராண்ட் டாட்டருக்கு பாடுறதுக்கு கத்தர் என கிருபை தந்தேன். எவ்வளவு அதிசயமான ஆண்டவர், அந்த அபிஷேகம் தான் இன்று என்னில் தாங்குகிறது. ஆண்டவரே அந்த அபிஷேகம் என்னிலேயோ எப்பொழுதும் இருக்க வேணும் என்றுதான் நான் அவரை எப்பொழுதும் கெஞ்சி கெஞ்சி கண்ணீரோடி நான் கேட்பேன். இன்னும் அடுத்த ஆகவேதான் நான் அவர் என்ன ஜெபத்துக்கு ஆண்டவரே நான் இனிமேலே ஜெபிப்பேன், நான் யாருக்காக மட்டும் என்ன கமிட் பண்ணி கொடுத்தேன் ஜெபத்துக்காக. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் அவர் எனக்கு போதுமானவர் ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கிறார். அங்க ஜோஷுவாவுக்கு அவர் சொன்னார், நீ பண Joshua 1:5-9 எல்லா ரெண்டிலும் அந்த வசனங்கள்லயே அவர் சொல்லுற, நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லையான்னு. ஜோஷுவா ஜோஷுவா 5 சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9 சொல்றார், 1 Joshua 1:6, நான் உங்களுக்கு கட்டளை இடவில்லையா, பலங்கொண்டு திடமெனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்றார். பாருங்க உள்ள அருமையான ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் யோசுவாவோட இருந்தவர் இன்றும் எங்களோடு இருக்கிறார். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே. சொன்னால் சொன்னதான், அவர் எங்களை விட்டு விலக மாட்டார், அவர் எங்களுக்கு போதுமானவராகவே இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றார், அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். ஒரு நாளும் அவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறுடா, அவர் சொன்னால் சொன்னதுதான். அடுத்தது நாங்க பாக்குறோம் அவர் எங்களை பலப்படுத்துறார். இயேசு போதும் எல்லா வேளையிலும் பலவீன நேரம் எல்லாம் அவர் எங்களுக்கு பலனை தாரார். அவர் ஜெகோவா ஜைரேயாயும் இருக்கிற, நான் இத ஒரு மெட்லியாக நான் பாட வருகிறேன். சுமக்க சுமக்க கூடாத

பாருங்க எல்லாத்தையும் அவரங்களுக்கு பலன் தருகிறார். பலவீனமான நேரத்திலே போதும், அவர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். எல்லா தேவைகளை நேரத்திலும் அவர் எங்களுக்கு அதிசயமா ஆச்சரியமா எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னும் முதலாம் சரணம் வந்து

இங்க நான் பாடுகிறேன். எபனேசர், அவருடைய நாமம் எபனேசர் என்று பாடுகிறேன். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் சாமுவேல் 7 அதிகாரத்தின், அது சாமுவேலின் புத்தகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த 7 அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எல்லாம் பாவங்கள் எல்லாம் செய்ததுனாலே பெலிஸ்தர்கிட்ட இப்ப அம்பிட்டு விட்டார்கள். பெலிஸ்தர்கள் இவருக்கு எதிராக எழும்பி வருகிறார்கள். அப்பொழுது அங்கே சாமுவேல் சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அதில் அந்நிய தேவர்கள் அஸ்தரோத்துகள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள். இப்படி சாமுவேல் சொன்ன உடனே அவர் வந்து அவர் மனந்திரும்புகிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் அஸ்தரோத் எல்லாவற்றையும் விட்டு விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். பின்பு அவர் ஒத்துக்கொள்றாரு, நாங்க பாவம் செய்தோம், பாவம் மன்னிப்பு கேட்டு இப்ப சாமுவேலை கேட்கிறாரு, உங்களுக்கு ஜெபம் பண்ணமுடா. அவர் சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்க ஒரு பழி செலுத்து அந்த இவர்களுக்கா ஜெபம் பண்ணின பொழுது அந்த மிஸ்பாவிலே இவர்களுக்கு எதிர்த்து வந்த பெலிஸ்தியரை கத்தர் பெரிய இடிமுழக்கங்களை கொண்டு வந்து சத்தத்தாலே அவர்களை இவர்கள் வெல்லக்கூடியதாக இருந்தது. வென்றபடியினாலே சாமுவேல் அந்த இடத்திலே மிஸ்பாவிலே அவர் ஒரு கல்லை எடுத்து அவர் சொல்றார், கத்தர் இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். கத்தர் உதவி செய்தார், இம்மட்டும் உதவி செய்தார், இனிமேலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்னு பாக்குறோம். எனக்கும்

0: என்றால் என்னை நாட தூவீரே. பாருங்க அவரே எபெனேசர், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எதம் எனக்கு மட்டும் செய்வாரா? உங்களுக்கும் இம்மட்டும் உதவி செய்த எபெனேசர் இனிமேலும் உங்களை நடத்துவார். ஆனபடினா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இன்னும் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆபிரகாம் ஜெனிசிஸ் 17:7 முதலாம் வசனத்தில் சொல்லுற, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்று ஆபிரகாமுக்கு சொன்னவர் இன்றைக்கு இந்த நாளிலே 25th August 2026 ஆண்டவர் சொல்லுற, நீ உத்தமனாய் நடந்து எனக்கு முன்பாக நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருண்டு. ஒவ்வொருவருக்கும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தான் கர்த்தர் சொல்லுற. We are told the same thing today. அன்று சொன்னதை இன்றைக்கும் பிரசன்ட் இன்றைக்கு இந்த நாளிலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுற. என்ன செய்வோன்னு நாங்கள் வி மஸ்ட் ஒபே ஹிம் இன் எவ்ரி ரெஸ்பெக்ட். ஒவ்வொரு எல்லாத்திலையும் நாங்கள் அவரே அவருக்கு கீழ்ப்படிய வேணும். அடுத்து
1: கொண்டாடு
0: கண் அழகாலமாய் காக்க வல்லவரே, அவர் அதிசயங்களை செய்பவரே, அதிசயங்களை காண செய்வேன் என்றார். அந்த 2வது சரணத்தில் நான் பாடுறேன், கண்மணி போல் எங்களை காத்தரணும்.

0: தேடுவார். அதேதான் சகரியா 2:8 சொல்லுறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா எழுதுகிறார். கர்த்தருடைய
1: கண்மணிதான்
0: நாங்கள். பத்துபி அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். தாவீதும் சொல்றான் சங்கீதம் 17:8, கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று கேட்கிறார். எனக்கும் ஒரு பாட்டு இல்லையே,

வேர் பாருங்கோ, கருவிலே எங்களை கண்டார். அங்கே ஒரு ஊழியக்காரன் பாடுகிறார், கரு சிதையாமல் என்ன காத்திரேன். பாருங்க, அருமையான ஆண்டவர் கரு சிதையாமல் தான் என்னையும் இன் மட்டும் காத்து கருவிலே இருந்து காத்தவர் இன்னும் காக்க வல்லவராக இருக்கிறார். கத்திருக்கே சோத்திரம். கண்மணிய போல பாக்குறார் அவர். அதிசயங்களை செய்பவர், அதிசயங்களை காண செய்வேன் என்று நான் பாடுகிறேன்.

ஆண்டவரே, வானத்திலேருந்து மன்னாவை கொடுத்தார், கற்பாறையிலேருந்து தண்ணீரை குறிப்பிட எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்தார். அங்கு பார்வோனுக்கு முன்னாக 9 எல்லாம் அவர் செய்து பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். நாங்கள் புதிய ஏற்பாட்டும் பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் பாருங்க. மலடி என்னப்பட்ட எலிசபெத் குழந்தை பிறந்தது, கன்னிகை புருஷன் இல்லாமல் கன்னிகைக்கு குழந்தை வந்தது, அதிசயமான காரியங்கள். 5000 பேருக்கு, 5000 சொல்லும் பொழுது பிள்ளைகள் புருஷனோடு சேர்த்தால் 15000 வரும், 5 அப்பம் 2 மீன், இவ்வளவு பேரை போஷித்தார், தண்ணீர் ரசமாக்கினார். இப்படி சொல்லிக்கொண்டு அதிசயங்களை செய்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் தான் அதிசயங்கள் எத்தனையோ அவர் செய்திருக்கிறார். அதிசயங்களை செய்பவரே அதிசயங்களை காண செய்வேன் என்றார். எனக்கும் எத்தனையோ இருக்குது, ஆனா எனக்கு ஆச்சரியம், நான் சோர்ந்து போயிருந்த வேளையிலே என்னுடைய MP3 பிளேயர் தானாகவே பாடினது. அப்படி அது ஒரு அதிசயம். இன்னும் எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில நான் நீ சொல்லி போனா எனக்கு எல்லாம் சொல்லி கொண்டே போகலாம். தனிமையா இருக்கும் வேளையில எல்லாம் தேவைகளை செய்ய அந்தந்த வேளையிலே அவர் எனக்கு அதிகமான அதிசயம் செய்கிற தேவன். சோத்திரம்.

0: அதிசயங்கள் பாத்தீங்களே, இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்க. நீங்களும் தான் இருந்து பார்த்து எண்ணி யோசிங்க, எத்தனை முறையா இவ்வளவு அதிசயங்களை காண செய்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது நாங்கள் மீகா அங்கே பார்க்கிறோம். நீ எகிப்து தேசத்திலே இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்ற. எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட நாள், நாங்களும் வந்து இவர்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். அங்கே பார்வோனின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பெற்று வர்றாரு. எங்களையும் தான், நானும் யோசிப்பேன், நானும் பாவத்துக்கு அடிமையாத்தான் இருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் எகிப்திலேருந்து என்னை விடுதலை கொண்டு வந்த அதிசயங்களை காண, அந்த தேவன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அந்த யாத்ராம 3:20, ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன் சொல்றாரு. அங்கே நாங்கள் பார்த்தோம், பார்வோனுக்கு முன்னாக எத்தனையோ வாதிகள் வந்து கடைசியா அவர்கள அந்த வாதிகள் எல்லாம் அற்புதமாகத்தான் செய்யப்பட்டது. நதியில உள்ள தண்ணீர் ரத்தமாக மாறினது, அநேகம் எல்லாம் அவங்களுக்கு அங்கே இருக்கிறது. அது ஆங்கிலத்துல சொல்ல போனால், ஐ வில் டூ மைட்டி மிரக்கிள்ஸ் ஃபார் யூ லைக் தோஸ் ஐ டிட் வென் ஐ ரெஸ்கியூட் யூ ஃப்ரம் The slavery of Egypt. எகிப்தின் அடிமை தனத்திலேருந்து உன்னை விடுவித்தாருண்டா, நானும் சொல்லுவேன், நானும் அடிமை, பாவத்துக்கு
1: அடிமையாயிருந்தேன்,
0: என்னையும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இன்னும் அந்த மூன்றாவது சரணம் வந்து, இதோ சீக்கிரமாய் வருவேன் என்றார், அவர் வருகையின் காலம் நெருங்கியதால் அவர் வருகாய் காத்திருப்பேன், அவரோடும் வாழ்ந்திடுவேன். கர்த்தருடைய வருகை அது சீக்கிரம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கு வேதத்தில் எத்தனையோ இடங்களே சொல்லப்படுகிறது. அங்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தின் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல் 22:20, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லுகிறார். இன்னும் அங்கு எனக்கும் ஒரு பாட்டு, சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் உம் வருக கை நான் காத்திருப்பேன், சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் உம் வருக கை நான் காத்திருப்பேன். உம்மோடு வாழுவது நித்திய ஜீவன், அவரோடு வாழுவது நித்திய ஜீவன். அவர் சீக்கிரத்திலே எங்கள் மத்தியிலே அவர் வரப்போகிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் புளிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 24:42 கூறுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. வருவேன் சொல்லி போனே சார், வருவேன் சொல்லி போனே சார், வாக்கு தத்தம் நிறைவேற்றிடுவார், விழிப்பாய் நீ காத்திருந்தால் விரைந்தவர் தம்முடன் சேர்த்து கொள்வார். நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் விழிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். அவர் சொல்ற வருவேன் என்று சொல்லி போன நேசர் அவர் வாக்கு தத்தம் நாங்கள் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் விழிப்பாய் நாங்கள் காத்திருந்து அவருடன் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆயத்தமா விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் என்று பாட்டில் எங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று, ஆயத்தமா இருங்கள்னு சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் அவர் வரும் நாளிகை மத்தேயு 24:44, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் சொல்ல மாட்டோம். அங்கே ஒரு பாட்டும், ஆய்

பாருங்க, நாங்கள் ஆயத்தமாயும் இருக்க வேணும், விழிப்புள்ளவர்களாயும் நாங்கள் இருக்க வேணும். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5:8 சொல்லுகிறது, விசுவாசம் அன்பு என் மார்க் கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோ. அதுக்கும் என் ஆண்டு எனக்கு ஒரு பாட்டு தந்திருக்கிறார், விசும் என்னும் மார்க் கவசம் இரட்சிப்பின் தலை

ஆண்டவர் பெறப்போறார். ஆகவே நாங்கள் இந்த வசனத்தின்படி நாங்கள் விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா எல்லாவற்றையும் நாங்கள் அணிந்து கொண்டு அவருடைய வருகை நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டியவராக நாங்கள் இருக்கிறோம். இன்னும் இயேசுவின் வருகை அது சீக்கிரம் என்பதற்கும் ஒன்று தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று அவர் சொல்லி போட்டு வரமாட்டான். திடீரென்று அவன் வருவான், வந்து என்னத்தை கொண்டு போவான், பொக்கிஷத்தை தான் கொண்டு போவான். நாங்கள் வெளியேற பெற்றவர்களா இருக்கிறோம், ஆனபடினாலும் நாங்கள் கவனமா இருக்கணும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். வெளிப்படுதல் விசேஷத்தின் 16:15 இதோ திருடனை போல் வருகிறேன். 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது.

இப்படி வேற வேறா திருடனை போல் வருவே. நாங்கள் நினாத நேரம் ஆகவே நாங்கள் முழித்திருந்து ஆயத்தமாயிருந்து ஆண்டவரை சந்திக்கவனும். இன்னும் எனக்கு ஒரு பாட்டிலே

காத்தேரோ பேன், எனக்கு ஒரு முறை பலவீனம், ஒரு வியாதி காய்ச்சல் ஏதோ வந்த பொழுது ஆண்டவர் இந்த பாட்டை தந்த, நான் நேசனின் மார்பில் நான் சாய்ந்திருவேன் என்று சொல்லி. இன்னும் இயேசுவின் வருகை அதிசயிக்கிறமல்லோ, இயேசு

சீக்கிரம் வந்திருமே, ஆமேன் பாருங்க, சீக்கிரம் வர போறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். நாங்களும் அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். பீட்டர், நான் சொன்னேன் செகண்ட் பீட்டர் 3:10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதம். திருடன் வந்து சும்மா சாதாரணமான பொருள் எடுத்துக்கொண்டு போக வர மாட்டான். வெளியேற பெற்ற பொக்கிஷன், நாங்கள் அவருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள். ஆகவே நாங்கள் ஆயத்தமாயும் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்தில் நினைத்திருந்து அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேணும். இன்னும் அங்கே ஒரு பாட்டு நடந்தது.

துளைத்தாரும் தேவனே. ஆகவே நான் என் தீம் சாங் பாட போறேன். நாங்கள் இந்த நாளிலே இயேசு எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். எங்களோட சமாதானம், சந்தோஷம், சுகம், தேவைகள் எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. ஆகவே அவர் எங்களுக்கு போதுமான ஒரு பக்தன் பாடுறார், எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம் இயேசுவே.

0: ஆம் இயேசுவே, அல்லது சுகம் இயேசுவே, துணை இயேசுவே அவரான். ஏன் அவர் எங்களுக்கு போனவராக இருக்கிறார். ஆகவே நான் இந்த நாளிலே இந்த சீம் தீம் சாங் உங்களுக்காக பாடி நான் செய்திக்கு முடிவு கொண்டு வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம்.

காலகாலமாய் காக்க வல்லவரே, அவர் அதிசயங்களை செய்பவரே, அதிசயங்கள்

0: ஆமேன், அவர் எனக்கு போதுமானவர். ஆனால் நாங்கள் காத்திருக்க வேணும். விழிப்புள்ளவர்களாய் ஆயத்தமாய் காத்திருந்தால் அவரோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு எங்களுக்கு போதுமானவர். ரட்சிக்கப்பட்டால் அவரே எங்களுக்கு எல்லாம். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இந்த நாளும் இயேசுவே, இந்த நிமிஷம் மட்டும் எனக்கு உதவி செய்தீரும். ஸ்தோத்திரம். தடங்கல்கள் வந்தாலும் எப்படியோ இந்த செய்தியை வெளியில கொண்டு வர நீர் கிருபை தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த சங்கமம் இல்லாவிட்டால் இந்த பாட்டுகள் எல்லாம் இங்க இருந்திருக்கு ஆண்டவரே. நானே பாடிக்கொண்டு இருக்கையா, நான் இங்க அந்த பாட்டு தரக்குள்ள நான் அந்த தொடங்க நாட்களே நான் கேட்டேன் ஆண்டவரே. நான் உங்களுக்கு மட்டும் பாடுகிறது என்ன செய்ய ஆண்டவரே, எப்படி இந்த பாட்டு. ஆனால் நான் இங்க வந்து இப்பொழுது இந்த சங்கமத்தோடு சேர்ந்த நாளிலே இருந்து அந்த கேள்விக்கு மறுமொழி தந்துட்டேன். ஆண்டவர் தான் இந்த பாடல்களை எல்லாரும் கேட்கத்தக்கதா செய்கிறார். எனக்கு தந்த சின்ன சின்ன ரெவலேஷனை நான் கொடுத்து அவருடைய பலத்தோட நான் இதை செய்ய கத்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவர். நீர் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் போதுமானவராய் இருக்கிறீங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நீங்கள் தந்து எங்களுக்கு நீர் போதுமானவர். இந்த நல்ல செய்திக்காக நீர் எனக்கும் இந்த செய்தியை தருகிறீர். நான் உனக்கு போதுமானவர். அதேதான் இந்த கேட்டுக்கொள்ற எல்லாருக்கும் நீர் சொல்லுகிறேன், எங்களுக்கு போதுமான தேவன் என்று. நன்றி ஆண்டவர். இப்படி ஒரு பெரிய ஒரு தேவன் எங்களை கவனித்து எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கிற கத்தர் எங்களுக்கு இருக்கிறதுனாலே நாங்கள் பாக்கியவான்கள். பாவங்கள் மூடப்பட்டது மட்டுமல்ல, எல்லா தேவை சுவபலம் எல்லாம் நீரே எங்களுக்கு போதுமான. நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உள்ளத்திலும் ஒரு சந்தோஷம், ஒரு எழுப்புதல் வர வேணும் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே இது ஆவியானவன் மிகுதி காரியத்தை செய்ய வேணும். நான் பேசுறேன், என கூட ஆண்டவர் கிரிய செய்கிறது. அவன் உள்ளங்களை தொட்ட வேணும் என்று கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவர். மீண்டும் ஆண்டவரே இந்த சங்கம் வானொலிக்கான சோத்திருக்கிறேன். அது சுத்தி சுத்தி ஒரு லைட் ஹவுஸ், லைட் போலே ஆண்டவரே, அந்த லைட் ஹவுஸ் மாதிரி அது சுழண்டு சுழண்டு சுத்தி எத்தனையோ நாடுகளுக்கு போதாம் ஆண்டவரே. நன்றி. இந்த ஐடியாவை நீங்க பிரதர் லெஸ்லிக்கு கொடுத்ததுக்காக, ரீட்டா ரெண்டு பேரும் ஆச்சு, ஐடியாவை நீங்க கொடுத்து உதவி செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த சங்கமத்திலே ஆண்டவரே எத்தனையோ வித மினிஸ்ட்ரி எல்லாரும் செய்கிறார்கள், செய்யற எல்லாரையும் ஆசீர்வாதம். எங்க எல்லாருக்காக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டுமா இந்த நாளிலும் இந்த நேரத்தை ஒரு தடையும் இல்லாமல் ஆண்டவரே நீ தந்ததுக்காக நான் உண்மை ஸ்தோத்திரித்து இயேசு ராஜாவுக்கே எனக்கு போதுமான தேவனே உனக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிக்கனம் எல் மகிம் எல்லாம் இயேசு ராஜாவுக்கு. இயேசுவின் நாமத்திலேயே நான் ஜெயம் எடுத்தேன் என்று சோதித்திருக்கிறேன். ஆமேன். வேதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்திரம் உண்டாவதாக.
1: வானொலியின் நேரடி ஒலிபரப்பு கனேடிய மண்ணில் இருந்து
0: எப்பொழுதும்

0: ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வான்புறாவின் நேரத்திலே வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவர் கூடாக வானொலி அலங்கரித்து உங்களை இங்கத்தரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். பாடல்கள், துதிகள், சாட்சிகள், ஜெபங்கள், வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்தீர்கள். வானொலிக்குள்ளாக கேட்டுக்கொண்டிருந்த மறுவொலிப்பிலே கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட துதி, ஆராதனை, ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகள், வித வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட பெறுகிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: இயேசு எனக்கு போதுமானவர் என்று போடுங்கோ.
1: ஆமென். நன்றிகள்.
2: 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும்
1: வழிநடத்தி ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களுக்கு அறிவியுங்கள், அம்மாவுக்கும் அறிவியுங்கள். கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம்.
3: ஆமீன்.
1: நாங்கள் இணைந்திருப்பதையும் மதிய நேர ஒலிபரப்பு இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11:42 நிமிடங்கள் காலை வழியாக இருக்கிறது. நாங்கள் வேளையிலும் நற்சிந்தனைக்கூடாக ஜீவ வார்த்தைக்கூடாக வாக்கு தத்துவத்துக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. ஆமீன்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: இதோ நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா. முதலிலே ஜீவ வார்த்தை சகோதரி வாணி வெங்கட்வரன் எடுத்து வருகிறார்.
4: கிறிஸ்தவ பிரியமானவர்களே, இன்று நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகோதரர்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மன உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பெலந்தோடு என்னை தைரியப்படுத்தினீர். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சூழ்நிலைகளை கண்டு சோர்வுற்று இருக்கிற உங்களுக்கு தைரியத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக சோர்வுக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள், இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும், நீண்ட நாட்களாய் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய் புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களும் உண்டு. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே பதில் செய்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தள்ளாதவர் என்று. கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பெலன் தந்து தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாக புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சகல சதித்திட்டங்களினால் உங்களின் ஆசிர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டரித்தும் விட்டானே என்று கலங்கிக் கொண்டு அழுகுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகின்றார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் ஆசீர்வதிக்கின்றார். மேலும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் சமாதானத்தை சுகத்தை அளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் 14:13. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. நாம் பூமியில் யாத்திரியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். நம்முடைய உண்மையான குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. கர்த்தர் அழைக்கும் நாளை விசுவாசிகளுக்கு பயப்பட வேண்டிய நாளாக அல்ல, பாக்கியமான நாளாகவே வேதாகமும் கூறுகிறது. கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்களுக்கு மரணம் முடிவு அல்ல, அது நித்திய மகிமைக்குள் நுழையும் வாசல். இயேசு நமக்காக இடம் ஆயத்தம் செய்ய சென்றார். அவர் மீண்டும் வந்து தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் பரிசுத்தமாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தின் எமக்குண்டான செல்வம், புகழ், பதவி எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் கர்த்தரோடு இருக்கும் வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய அழைப்புக்கு ஆயத்தமாய் இருப்பவர்களே உண்மையிலேயே பாக்கியவான்கள். இன்று எம்மை நாமே ஆராய்வோம். கர்த்தர் என்று என்னை அழைத்தால் நான் ஆயத்தமாய் இருக்கின்றேனா என்று நம்மை விசாரிப்போம். கர்த்தரோடு நடந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து பரலோகத்தை நோக்கிய ஓட்டத்தில் உறுதியாக ஓடுவோம். தேவன் தாமே வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளின் 25 ஆகஸ்ட் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக வருகிறது. எபிரேயர் நிருபம் 13:6 வாசிப்போம். இருந்தால் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, த லோர்ட் இஸ் மை ஹெல்பர் அண்ட் ஐ வில் நாட் ஃபியர் வாட் மேன் ஷேல் டூ அண்ட் டு மீ என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்று இந்த வாக்கத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். த கோட் இஸ் மை ஹெல்பர் அண்ட் ஐ வில் நாட் ஃபியர் வாட் மேன் ஷேல் டூ அன்டு மீ. மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாதென்று ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்பவராய் இருந்தால், கர்த்தர் நமக்கு சகாயராக இந்த நாட்களில் இருப்பாராக இருந்தால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் ஆங்கில வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. மட்டுமல்ல, மனிதனால் இந்த நாட்களில் எந்த காரியத்தையும் இந்த நாட்களில் அங்கே மாற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பட்சத்திலே ஒன்றுமே செய்ய முடியாது என்பதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த எபிரேயர் ஆக்கத்தை நீங்கள் எடுத்து இந்த நாட்களில் வாசிப்பீர்களா இருந்தால், அங்கே தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களும், அது மட்டுமல்ல தேவனுடைய மனுஷர்கள் எப்படியாக தேவனோடு நடந்தார்கள், அவர்களுடைய விசுவாச உறுதியை பற்றியும் இந்த நாட்களில் இந்த அதிகாரத்திலே கூறப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனிடத்தில் இருந்து ஒரு சகாயம் நாட்களே நமக்கு வராது. கர்த்தரிடத்தில், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தான் ஒரு சகாயம் இந்த நாட்களில், ஒரு நன்மை இந்த நாட்களில் வரும் என்று சொல்லி, இந்த நாட்களில் ஒத்தாசை வரும் என்பதை குறித்து தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த வான்கள் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே அந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனுஷனிடத்திலே இருந்து எந்த விதமான ஒத்தாசையும் வராது. ஆனால் கர்த்தர் ஒருவர் நினைத்தால்தான் இந்த நாட்களிலே என்ன செய்ய முடியும். அந்த மனுஷன் மூலமாக இந்த நாட்களிலே நமக்கு ஒரு ஒத்தாசையை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அனுப்பி வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற வேளையிலே இந்த மனுஷன் எனக்கு அந்த காரியத்தை செய்வான், இந்த காரியத்தை செய்வான் என்று பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு

0: சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார். அதனாலே நான் இதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும், அதே வேளையில் இந்த நாட்களில் இந்த மனுஷர்கள் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய சகாயர், அவர்தான் நம்மை காக்கிறவர், அவர்தான் நமக்கு பலந்தருவர், அவர்தான் நமக்கு திடந்தருகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோமா இந்த நாட்களே இருப்போமா? இருந்தால் அதன்படி இந்த நாட்களை நாங்கள் செயற்படுகிறவர்களா இந்த நாட்களே இருப்போம். இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் கர்த்தரை நீங்கள் சகாயரா இந்த நாட்களே ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே, அருமை பிள்ளைகளே, மனுஷனை அல்ல, இந்த ராஜாதி ராஜனும் கர்த்தாதி தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்த தேவனை இந்த நாட்களை நீங்கள் சகாயராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மனுஷனால் வருகிற எந்த விதமான பொல்லாப்போலும், எந்த விதமான நிந்தைகளும், எந்த விதமான உபத்திரவங்களும், எந்த விதமான நெருக்கங்களும் இந்த நாட்களிலே அங்கே உங்களை ஒன்றும் செய்யாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளவன். அதனாலே அருமை பிள்ளைகளே, தேவன்தான் நமக்கு உதவி செய்வார், சகாயம் செய்வார் என்பதை நாங்கள் திடமாக அறிந்து கொள்வோம். இருந்தால் ஆண்டவரோடு இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்க நாங்கள் கற்றுக்கொள்வோம். இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் தேவனை சார்ந்து நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.
1: Recording stopped.

நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வருஷத்தை பவுல் பிலிப்பியர் எழுதின நிருபம் 4:4 அழகாக ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். இரட்டையாக கூறியிருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சத்திய வேதாமத்தில் கருத்துள்ள வசனங்கள் ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்தில் பாய வேண்டும் என்றால் இரட்டையாக கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவாதி தேவன் அன்று ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆசீர்வாதம் பார்த்தாதா? ஐயா ஆபிரகாம், உன்னை ஆசீர்வதிப்பேன். இரட்டையான ஆசீர்வாதம் இந்த வசனம். பரிசுத்த பவுல் பிலிப்பியர் எழுதுனது 4:4 Philippians 4, chapter 4th verse, it says, Rejoice always in the Lord. Again I say rejoice. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க. எப்பொழுதும் என்ன நிலை வந்தாலும் சந்தோஷமாக இருப்பார்கள். கர்த்தரில் சந்தோஷமா இருங்கள். துன்பம் துக்கம் வறுமை வரலாம், எல்லாருக்கும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா துன்பத்துக்கு இடமே இல்லை. எவ்வாறு ஒரு வெளிச்சம் இருக்கும்போது இருளுக்கு இடம் இல்லை. இப்பொழுது அதான் சொல்லுகிறார்கள், சந்தோஷமா இருப்பீர்கள் என்றால் துக்கத்துக்கு இடம் இல்லை. சங்கீதக்காரர் தாவீது அழகா சொல்கிறார், சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சங்கீதம் சொல்கிறது அல்லவா? கை கொட்டி பாடு, தாளம் போட்டு. நமக்கு தேவாதி தேவன் 10 நரம்பு வேணியை தந்திருக்கிறார், 2 கரங்கள். அதை நாம் உண்டா கொட்டினோம் தான் சத்தம் வருது, இந்த தாளம் வருகிறது. எவ்வளவு அழகா அங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க. கை கொட்டி பாடும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதை நாம் உணரலாம், நமக்குள்ளாக வருவதை நாம் உணரலாம். கை கொட்டி நாம் தேவனை துதித்து உற்சாகமா பாட வேண்டும் என்றால் கை கொட்டி பாடும். 2 கால்களை அழகா தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஓடோடி சென்று சேவை செய்வதற்காக. மற்றவர்களுக்கு நாம் பார்க்கிறோம் அந்த நல்ல சமாதியன் கதை தான் சொல்லுகிறார். 3 பேர் அங்க போகிறார்கள். குற்றுயிராக கிடக்கிறான். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவனை கண்டு பக்கமாய் விலகி போனாங்க. பார்த்தாங்க எல்லாம், பார்க்காம ஏதோ போயிட்டா சொல்லலாம், ஐயா சாரி நான் உங்களை கவனிக்கல. பார்த்து செல்கிறார்கள். அந்த பாதை விலகி அந்த கால்கள் அவர்களை எடுத்து செல்கிறது. ஆசாரியன் லேவியன், 3வது நல்ல சமாரியன். ஐயோ என்ன போல ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறானே, அடிபட்டுகானே. அந்த கால்கள் ஓட்டமாக ஓடி வந்து அவனை மறுபடியும் அழைத்து தன் வாகனத்தில் வைத்து சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அதுதான் சேவை. நமக்கு கால தான் கொடுக்கு. ஓடோடி செல்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஓடுகிறோமா? நாம் அவ்வாறு செய்வோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் எவ்வளவு மேன்மையானவர், அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமா?

0: பேசலோட்டமா?
1: வரவேற்கிறோம்.
0: இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சகோதரி ஜானட் அவர்களை சுகமாக ஜெர்மன் தேசத்துக்கு கூட்டி சேர்த்த கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு மிகுதியான ஜெபங்களை கூட வழி நடத்துங்களா. காட் பிளஸ்.
1: அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கும் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாவே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கும் உயிருள்ள தேவனே, உயிரோடு இருக்கிறவரே, உண்மையுள்ள தேவனே, உறங்காமல் தூங்காமல் காக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் இந்த மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க மறக்காது. நினைத்தல்றதுக்காக உள்ளங்கையில் விரைந்து வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்து தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளை நாங்கள் காணத்தக்கதாக, இந்த கால் ஊன்று நிற்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை தந்ததுக்காக வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாதே, தேவாதி தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ள உத்தமமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனும், இசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், எங்கள் தேவனுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். செங்கடலை பிரித்தவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எரிகோ மதில விழுத்தினவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பத்து ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுத்த அதிசயம் செய்த அற்புதமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை நாங்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக நன்றி ராஜா. நாங்கள் ஒன்றும் இல்லை ஐயா, நாங்கள் ஒன்றும் இல்லை. உங்களுடைய அன்பிற்காவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை. எப்பெருந்தூசியமாக எங்கள் மேலும் உங்களுடைய அன்பை வைத்து வழி நடத்தணும். உங்களை பரிசுத்தரத்தினால் எங்களோட பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்து, அப்பா என்று கூப்பிடத்தக்க உரிமையை தந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. அது மட்டுமல்ல, எங்களோடு கூட இருந்து இந்த உலக பாவ இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரியேசுதேவனே, இந்த நேரத்தில் எங்களோட அவியாத்மா சிறன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த விதத்திலும் நாங்கள் பெருமை கொள்ளாதபடி தாழ்மை உள்ளவர்களாக நடக்கத்தக்கதாக, உங்களோட தாழ்மையின்றத்தை உடுத்தவர்களாக நடக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலே இதுவரை நேரம் நீங்கள் இந்த நாளில் தொடங்கி இதுவரை நேரம் நீங்கள் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. ஆண்டு தடது ஆமதமின்றி இதுவரை நேரம் நீங்கள் நடத்தின சிறப்பனே, முடிவரை எந்தம் நீங்கள் வல்லமையோடு நடத்தி முடிப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தகப்பனே, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை எங்களுக்கு கொடுத்து ராஜா. ஆண்டவரே, வார்த்தையை வாசிக்க முடியாதவர்களுக்கு, வார்த்தை முடியாமல் இருக்கும் பலவினருக்கு, வார்த்தைகள் கையில் இல்லாதவர்களுக்கு, வார்த்தைகளை வாசிக்க நேரம் இல்லாதவர்களுக்கு கூடி இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக, இணைந்திருந்து கேட்கத்தக்கதாக நீங்கள் இந்த கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நான் சொல்லுவோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தை ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்க கீழ்படியத்தக்கதாக எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவி அனைவரையும் உணர்த்தி வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தை உலகத்திலேயே இந்த வார்த்தையை போல் ஒரு காலம் எழுதப்படவும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள பக்குவப்படுத்துகிற வார்த்தை ஐயா, ஞான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை வாசிப்போரும் கேட்போரும் நாங்களும் அதுக்கு கீழ்ப்படிந்து என்னென்ன விதமாக இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியுமோ, இன்னும் இந்த வார்த்தை நல்ல வார்த்தைகளை ஆறாருக்க ஆண்டு சொல்ல முடியுமோ சொல்லி, இந்த வார்த்தைகளுக்கூடாக இன்னும் மக்களை மனம் திரும்ப பண்ணத்தக்கதாக, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் இதை நடத்த முடியும் ஐயா. நடத்தி கொண்டு வாரங்கள் நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல அவர்கள் எல்லாரும் என்னென்ன விதமாக கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாகவும் ஆண்டு பேர் இந்த வார்த்தைகளுக்கு மகம கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாகவும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதித்து உங்களுடைய உங்களுடைய ராஜ்யத்தில் அவர்களை பங்குள்ளவர்களாக அனுதினமும் சேர்த்து கொண்டு வர உங்களால் முடியும். இதற்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஐயா ஞான செடி கூடாகவோ பாடல் கூடாகவோ துதிக்கூடாகவோ இணைந்து இந்த சங்கமங்களில் இணைந்து இதுவரை நேரமும் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்கெங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக அவர்களுக்கு நன்றி ராஜா. நீங்க கொடுத்த வரங்கள் கனிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி உங்களை மாமப்படுத்த கிடைத்தது என்று அவர்கள் சந்தோஷத்தோடு துளிப்பு கொடுக்கிறதுக்காக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். என்ன சகோதரி ஜனத்தை நீங்க சுதந்திரமாக அந்த ஜெர்மன் தேசத்துக்கு கொண்டு சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர் மேல் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா நன்றி. இன்னும் கால் ஊன்றி நிலத்து நின்று சாட்சியாக இருக்கத்தக்கதாக அந்த தேசத்தில் உங்களை மகமப்படுத்தி என்னும் வாழத்தக்கதாக அவரோட வாழ்க்கை கூடாக உங்களை அறியாதவர்களும் உங்களை அறியத்தக்கதாக வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். என்னும் இப்படி பிரயாணம் பண்ணி ஆண்டு பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக உங்களை உங்களை நேசிக்கிற உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ஆண்டு விரே உங்களால் நடத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வார்த்தையை உங்களுடைய அன்பை ஆண்டு விரை பங்கிட்டுக் கொள்ள வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து சேர்க்க உங்களால் முடியும் ஐயா. சேர்ப்பது மட்டுமல்ல திரும்பவும் அவர்கள் உங்களோட அன்பை வெளிப்படுத்தி திரும்ப சொந்த சொந்த இடங்களுக்கு சொந்த குடும்பத்தின் மத்தியில் வரத்தக்கதாக சேரத்தக்கதாக உங்களால் வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து போக்குவரத்து வசதிகளை ஆசீர்வதித்து நீங்கள் கூட்டிக் கொண்டு சேர்ப்பீங்கள். கூட்டிக் கொண்டு சேர்க்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியிலேயே இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தத்தக்கதா பிள்ளனே வெள்ளமே ஞானத்தை அறிவே நேரத்தை கொடுத்து வழி நடத்தின சோதரனுக்காக சோதரிக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா நன்றி சொல்லுகிறோம். ரெண்டு பேரும் கைகோத்த வண்ணம் ஆண்டு விரைவில் இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க செய்த தேவனே உங்களுக்குத்தான் முதல் நன்றி, உங்களுக்குத்தான் மகமே ஐயா, உங்களுக்குத்தான் துதி. ஆண்டு வீரர்கள் எந்த விதத்திலும் அதை ஆண்டு வீரை பெருமை எடுத்துக்கொள்ளாதோடு என்னும் தாழ்மையோடு பொறுமையோடு இது நடத்தத்தக்கதாக வேண்டிய சோபல தைரியம் ஞானம் அறிவு ஒத்துழைப்பு ஒவ்வொன்றையும் உங்களால் கொடுத்து வழி நடத்த முடியும். அவர்களுடைய இறுதிய வாஞ்சகளை நீங்கள் இந்த சங்கம மொழிக்காக நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை அறிய வேணும், உங்களுடைய உங்களை நேசிக்க வேணும். பிரபஞ்சத்திலிருந்து வாழும் மக்கள் உங்களை நேசிக்க வேணும். சிருஷ்டிகத்தரை ஆண்டு நோக்கி பார்க்க வேணும், யுத்திகத்தரை ஆராதிக்க வேணும் என்ற அந்த மனவாஞ்சியை நீங்க நிறைவேற்றி இந்த சங்கம மொழியிலேயே நடத்தத்தக்கதாக சிறந்து வாரதேவனே. இது கூடாக இன்னுத்தினியோ ஆத்மாக்களை நீங்க தொட்டு தொட்டு குணமாய் கொண்டு வர கிருபைக்காக உங்களோட பிள்ளைகள் இதில் இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்துறதுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே சகோதரனை ஆசீர்வதிங்க, சகோதரிக்கு ஆசிர நல்ல சுவல தைரியத்தை கொடுத்து காலை போல பலனை கொடுத்து என்னும் என்னும் உங்களுக்கு என்று அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக நல்ல வெளிப்பாடுகள் எல்லாம் நீங்க கொடுத்து தரிசனங்களை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா நன்றி நன்றி. அந்த மகளும் உங்களோட ஊழியத்தை ஏதோ விதத்தில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்று அவரையும் நீங்க பாவிக்கிற கிருபைக்காக நன்றி. என்ன நல்ல வெள்ளமே ஞானத்தையும் கொடுத்து சுகதைரியத்தையும் கொடுத்து உங்களுக்கென்று சேவை செய்யத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வருவீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனுக்காக மருமகளுக்காக பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரிலும் உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களை ஆராதிக்கிறவர்களாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் அவர்கள் தொட்டு குணமாக்கி வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. அந்த வெறும் கால சந்ததி பேர பிள்ளைகள் வாழ்வு வயது வந்து விட்டார்கள் ஐயா. வழுதப்பி போய்விடாதபடி கடைவாளம் போட்டு கட்டி வழிநடத்தி எங்கு ஐக்கப்பாட பாடசாலையிலோ சபையிலோ எங்கு அயலார் மத்தியிலோ அன்பானவர் மத்தியிலோ எங்கு ஐக்கப்பட்டாலும் அவர்களிலும் உங்களோட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களோட கீழ்ப்படிவை கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களோட ஒளியே அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்கள் ஜீவன் உள்ள தேவனே, உங்களோட ஒளி அவர்களில் வீசத்தக்கதாக கிருப செய்யுங்க ராஜா. கிருப செய்தொண்டு வாருங்கள் அதுக்காக நன்றி அப்பா. படித்து பட்டத்தக்கதாக நீங்க கொடுக்கிற நேரம் காலம் ஞானம் அறிவை எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் பாவிக்காது வீணாக்காதபடி பிரயோசனப்படுத்தி பாவிக்கிற பிள்ளைகளாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அதுக்குள்ளால் அவர்களுக்குள்ளால் உங்களால் செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் மருமகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள், ஓடும் வாகனங்கள், வாசம் பண்ணும் கூடாரம், என்ன மாடு வீடு சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், இந்த சங்கம மொழியை நடத்தும் சூடி ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, மூடி காத்துக்கொள்ளுங்க. சங்கார தூதன் அணுகாதபடி காத்து கொண்டு வர சிறுவனே, என்னும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அயலார் மத்தியிலும் ஆண்டவர் இவர்களை சாட்சியாக வெற்றிவர்களில் உங்களை ஒளிய கண்டவர்களும் உங்களை அணுகி நெருங்கி வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே ஆண்டவரே, இந்த நாளில ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு இந்த கனடா தேசத்தில் இந்த நல்ல சூரிய வெளிச்சத்தை தந்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ இடங்களில் ஐயா பெருமலை கூடாக ஆண்டவரே கூடாக நெருப்பு கூடாக எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து மக்களுக்கு நீங்க தான் ஐயா வேண்டிய வழிய துறந்து இந்த ஆண்டவரே இந்த காட்டுத்தி என்னும் பற்றி எரியாதபடி அதை நீங்க நோக்கு கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. ஒரு காலம் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த கனடா தேசத்தில் இப்படி காட்டுத்தி பற்றி எரிந்து கொண்டிருந்தது என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஏக்கத்தையும் பயத்தையும் நீங்கள் ஆண்டவரே உண்டு பண்ணி அந்த தேவ பயத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இருக்கிற பாவங்களை செய்துவிடாதபடி இந்த மக்கள் வாழத்தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். இந்த கனடா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொண்டு இந்த தேசத்தில் வாழ வைத்தங்கள் அன்பிட்டுகிறே. அவருடைய சொந்த விருப்பத்தின் படி விக்கிரங்களை எல்லாம் நாட்டி ஆராதிக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே இதுக்கு ஆண்டவரே உடந்தையா இதுக்கு ஆண்டவரே இதை கொடுத்து நடத்துகிற தலைவர்களோடு பேசுங்கோ ராஜா, பேசுங்கோ அப்பா. உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து ஏங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள் ஐயா. வருங்கால சந்ததியை ஆண்டவரே வலுதப்பி போய் விடுவார்கள் தாப்பனே. இப்படிப்பட்ட விக்கிரத்தோ போல இன்னும் இந்த கேண்டா சிஸ்திரலும் பாதபடி உங்களால் தலையா தடுத்து நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்த முடியும். அதுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். இதுக்குள்ள ஐயா சொந்த பாஷையில் உங்களை ஆராய்க்க கொடுத்த அந்த உரிமைக்காக இதை போட்டெடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சொந்த பாஷையில் இந்த பாஷையில் உங்களை ஆராதித்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராய்ச்சி உங்களோட மகிமையை கண்டு இந்த மகிமையை கண்டு ஆத்து மக்கள் அனுதினமும் ஓடி வரத்துக்கதாக ஆண்டவரே கிருபை செய்ய உங்களால் முடியும், கிருபை செய்ய முடியும். அதுக்காக உங்கள் வருகிறோம். இந்த 60 தம்பு சபைகளையும் பொறுப்படுங்க ராஜா. அந்த சபைகளுக்கு ஒரு மாதத்தில் ஒருக்கா கூடி ஜபித்து ஐக்கியப்படத்தக்கதாக ஆண்டவரையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னமா ஆண்டவரே பொறுமையோடு என்னும் இந்த தமிழ் சபைகள் இருந்தும் ஐக்கியப்படாமல் இருப்பவருக்காகவும் சபை தலைவர்களுக்காகவும் உங்கள்கிட்ட வருகிறோம். அவர்களுக்கு நல்ல தாழ்மையை கொடுத்து இப்படி ஒரு ஐக்கியத்தில் சேர்ந்து நாங்கள் இந்த நாட்டில் என்னென்னதை தமிழ் மக்கள் முத்தீர் செய்யலாம் என்ற உணர்த்தி நடத்தக்கத்தக்கதாக கதைச்சு பேசி நடத்தத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. என்ன தீர்மானத்தை எடுத்தாலும் ராஜா அவர்கள் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஜெபத்தோடு எடுக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர இந்த ஐக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இது கூட ஆத்மாக்களை ஆண்டவரே ஆதாயப்படுத்த வல்லமே கொடுக்கறதுக்காக ஆத்மாவர்களை ஆதாயப்படுத்த வல்லமே நீங்க தான் ஐயா கொடுக்க முடியும். ஆண்டவரே கொடுக்க வல்லவர் அதுக்காக கொடுத்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ராஜா. தனிய தமிழில பேசும் மக்களை மட்டுமல்ல மற்ற பாஷைகளில் பேசும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க. அபிஷேகத்தினால் நிறைத்து ராஜா அவர்கள் தங்களை தங்கள சபைகளை கட்டியெழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரோட வார்த்தையை வெளிப்படுத்துறவர்களாக பயபக்தியோடு நடக்கத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. பண ஆசைக்கு அடிமையாய் போய்விடாதபடி, பொருளாசைக்கு பொண்ணுக்கு ஆண்டவரே அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க தப்பனே. உங்களோட ராஜ்யம் ஒன்று வர வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும். நீங்கள் வரும்பொழுது இந்த மக்கள் உங்களோடு நாங்கள் எல்லாரும் உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் ஆண்டு தங்கள சபைகளை நடத்தத்தக்கதாக உங்களால் தான் ஐயா உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கண்டா தேசத்தில் எத்தனையோ விதமான வசதிகளை பெற்றுக்கொண்டிருக்கும் மக்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. விசேஷமாக வயது பேருக்கு கிடைக்கும் வசதி, வாழத்தக்க வசதி, இன்னும் வைத்திய இலவசமான வைத்திய வசதி, பிள்ளைகள் ஒரு அளவு படிக்கிறதுக்கு வேண்டிய இலவசமான வழி வசதி எல்லாவற்றையும் அனுபவிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே பயபக்தி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த முடியும் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகள் பயபக்தியோடு இருப்பார்கள் ஐயா. உங்களோட அறியாதவர் மத்தியில் ஆண்டவரே ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவரே அவர்கள் அந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக இருவை செய்ய உங்களால் முடியும் ஐயா. இருவை செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கண்டாசேசத்து அதிகாரியோடு பேசுங்க ராஜா, பேசுங்க. அவர் என்ன தீர்மானம் எடுத்தாலும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் எடுக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே. உங்களால் முடியும். அவரே உங்களுக்குள் முழுமையாக உங்களை நேசித்து உங்களுக்கு மாமம் செலுத்தி வாழ்றவராக இருக்கத்தக்கதாக அவரையும் நீங்க தொடங்கு ராஜா. தொட்டு வழிநடத்துங்கோ. என்னமாடாகிய ஆண்டவரே அமெரிக்கா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக வருகிறோம் ராஜா. அமெரிக்க தேசத்து தலைவர் டொனால்ட் ட்ரம்பை பொறுப்படுங்க. உங்களை நேசிக்கிறோரும் ஐயா அவரும் எந்தையும் உங்களுக்கு பிரியமில்லாத சுயத்தில் எதையும் தீர்மானிக்காதபடி ஆண்டவரே அந்த தேசம் பொருளாதாரத்தில் குண்டி கொண்டு போகாதபடி என்னும் பொருளாதாரத்தில் வளர வேணும் என்ற அந்த உணர்வோடு அந்த தேசத்தை அவர் அரசாலத்தக்கதாக எடுக்கும் தீர்மானங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் ஆண்டு பிலப்படுத்தி வெல்லமப்படுத்தி சாட்சியாக வைத்து வழிநடத்த உங்களால் முடியும் முடியும். அதுக்காக உங்களை துதி உங்களிடல் வருகிறோம் ஐயா. துதி ஸ்தோத்திரத்தோடு வருகிறோம். அதாவது அமெரிக்கா தேசம் மக்கள் எத்தனையோ வீதம் சதவீதம் ஆண்டவரே உங்களை ஆராய்த்த மக்கள் இப்பொழுது எவ்வளவு வீதம் பின்வாங்கி போயிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் ஐயா. அன்பின் தேவனே அங்கட கண்களால் நாங்கள் காதுகளால் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்கள்கிட்ட கேட்கிறவானால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா. எவ்வளவு மிஷனர் மேலே எழுப்பி எத்தனை விதமான உலகத்துக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உதவின அந்த தேசம் எந்த விதத்திலும் ஐயா அருக்கும் அடிமையாய் போய்விடாதபடி பொருளாதாரத்திலேயோ எத்திலேயோ சிறந்து வளர்ச்சி அடையத்தக்கதாக நீங்க தான் உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்ல தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மிஸ்ரேல் தேசத்துக்காக உங்களை வருகிறோம் ஐயா. நீங்க பறந்து வளர்ந்த அந்த தேசம் அந்த சிறுகிய தேசத்தை நீங்கள் ஆண்டவரே காத்து கொண்டு வார, வேலி அடைத்து காத்து கொண்டு வார கிருபைக்காக, உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அதை ஆலம் பெஞ்சமின் அத்தாக்கையும் பொறுப்படுங்கோ, அவருக்கு நல்ல சுவல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிருக்கு ஆண்டவரே ஆலம் மக்கள் எந்த போராட்டங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி அந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இந்த யூத மக்கள் எல்லாரும் வாழத்தக்கதாக உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி அவர்களை தொட்டு இயேசுவின் பிள்ளைகளாக நீங்கள் ஆக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த ஞானம் ஐஸ்வர்யம் ஒவ்வொன்றையும் அவர்கள் போட்டெடுத்து விடாதபடி உங்களுக்கு என்று பாவிக்கத்தக்கதாக தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்கி உங்களோட பிள்ளைகளாக அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கணும். அன்பின் தேவனே, அந்த நாட்டை சுற்றி இருக்கும் தேசங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க ராஜா, ஒவ்வொன்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கோ. அந்த தேசங்கள் எதிராக எழும்பாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுவீங்கள், ஒவ்வொரு தேசத்தையும் காத்துக்கொள்ளுவீங்கள். அதுக்காக உங்கள் அண்டையில் போயிடுகிறோம். இன்னும் யுக்ரைன் ரஷ்யாக்கும் ஆண்டை இருக்கும் போராட்டத்தையும் உங்களால் நிப்பாட்ட முடியும் ஐயா, உங்களால் நிப்பாட்ட முடியும். அதுக்காக உங்கள் அண்டையில் போயிடுகிறோம். தேவனை விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை ஆராதிக்க முடியாமல் பயத்தோடும் ஆண்டவரே பயத்தோடு ஒடுங்கி ஒதுங்கி ஒழித்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்காக அந்த தேசங்களுக்காக உங்களை வருவோம். அவர்களை ஆண்டு வஞ்சிக்கும் அந்த பொல்லாத சத்ருவாதிகளே அந்த தேசத்திலிருந்து உங்களால் நொட்டிக்கி அழிக்க உங்களால் முடியும் ஐயா. ஈரான் தேச மக்கள், ஈராக் தேச மக்கள், எல்லாரும் நைகிரியா தேசத்து மக்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்க விடுதலையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்த சிறிய தீவாகிய இலங்கை தீவுக்காக உங்களுக்கு அண்டையில் வருகிறோம் ராஜா. அந்த தீவில் ஓரளவு சமாதானத்தோடு மக்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே, பிறந்த வளர்ந்த தீவுக்கு போய் வரத்தக்க வசதிகள் வழிகளை பயமில்லாமல் போய் வரத்தக்க வழி வசதிகளை நீங்க திறந்து கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்ப அந்த தேசத்தை ஆளும் அனுராக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த அனுராக்கு நீங்க கொடுத்த சமாதானத்தின் ஆவிக்காக நன்றி ராஜா, நன்றி. இவ்வளவு சமாதானத்தின் ஆவியை நீங்க கொடுத்ததுக்காக தமிழர் சிங்களவர் என்று வேறுபாடு இல்லாதபடி நிம்மதியாக வளர்த்தக்கதாக அவர்கூட நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு நீங்க பேர்ந்த ஆண்டவரே அந்த அனுராவை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, நன்றி அப்பா. என்றாலும் என்னும் அவர் உங்களை அறியாமல் உங்களுடைய அன்பை ருசிக்காமல் ஆண்டவரே என்னும் ஆண்டவரே பேசாத தெய்வங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் தான் ஐயா மகமையை கொடுக்கிறார். இதையே மன்னித்து அவற்றை கண்ணை துறந்து அப்பா இயேசுவே உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியுது, ஒரு விடுதலையை கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அதற்காக அவற்றை குடும்பத்துக்காக அவை ஒரு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் மந்திரிமார் எல்லாருக்காக உங்கள் அண்டல் வரவும் அவர்களுக்கு எதிராக எந்த சத்தியம் எழும்பாதபடி உங்களால் காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக பயமில்லாமல் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்களுக்கு நீங்க கொடுத்து கொண்டு வர சுதந்திரத்துக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் சபைகளை நீங்க நாட்டி வைத்தீங்களோ அந்த சபைகளை குலைந்து போகாதபடி சபை தலைவர்களையும் ஆசை அபிஷேகத்தால் நிரப்பி காத்து கொண்டு வர தேவனே, மற்றக்களை போகிய காரணக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவர்கிட்ட பேர் சரியாவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஐயா எவ்வளவு வல்லமையோடு அவர் உதயத்தை அந்த சபையை நடத்துகிறார் என்றது உங்களுக்கு தெரியும். என்னும் அவருக்கு அந்த நல்ல வல்லமையை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து அந்த சபையை கட்டி எழுப்பத்தக்கதாக பார்த்து மக்களை ஆதாயப்படுத்த வல்லமையை நீங்க கொடுத்து அவங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர்ற தேவன் வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனேனு மிஸ்ஸஸ் ராஜேந்திராவுக்காக உங்களை அண்டை வருகிறோம். இந்த வயசு இந்த நேரத்திலும் ஐயா உங்களோட ஊழியத்தை அபிஷேகத்தை பெற்ற தாய் அவசரத்தை போட்டு அடித்து விடாதபடி என்ன ஆசீர்வாதமாக இருந்து அந்த சபையை நீங்க நடத்தத்தக்கதாக சபை பொங்கி வலியத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நாமத்தை உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். மகனையும் பொறுப்படுத்தி அவரையும் ஆசீர்வதித்து அவசியத்தினால் நிறைத்து அவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த சபைக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அவரையும் பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த யாழ்ப்பாணத்தை தொடங்கின குடத்தினில் தொடங்கின ஊழியத்தையும் சபையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. என்ன வேணும் எங்கெங்கெல்லாம் சபைகளை நாட்ட வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் தான் ஐயா ஆண்டிலே சபைகளை நாட்டி ஆண்டு வளரத்தக்கதாக ஆத்துமாக்கள் விக்கிராடனில் இருப்போர் உங்களை வரையும் நேசிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அதுக்காக துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த ஜோஷா அந்த மகன் நடத்தும் அந்த வட மாகாணத்தில் நடத்தும் ஊழியத்துக்காக உங்கள் அண்டை வருகிறோம் ராஜா. இவ்வளவு மற்ற ஊழியத்தை செய்வதற்கு பயந்தார், ஆனால் அவர் நீங்க கொடுத்த துணிவு கூடாக அழைப்பு கூடாகவும் அவர் சின்ன சின்ன சபைகளையும் மானிப்பாலும் ஒரு புதிய சபையை தொடங்கி நடத்தி கொண்டு வரத்தக்கதாக அவரை நீங்க பாவிக்கிறதுக்காக அபிஷேகத்தினால் நிரப்பி பாவிக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. சுவேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. எனும் சூரியர் விட்டு போன ஊழியத்தையும் பாடசாலையும் அவருடைய சபைகளையும் நடத்தத்தக்கதாக நீங்க வல்லமையாக கொடுத்து பிள்ளைகளையும் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக வினையையும் பாவித்து கொண்டு வரக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம். அல்பர்ட் ஆண்ட பிரபாசனுக்களால் நடத்தப்படும் ஊழியத்துக்கு ஆக நன்றி சொல்லுகிறோம். அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூல நடத்தத்தக்க வல்லமையை நீங்க அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்து இதுவரையும் நடத்தினது போல் என்ன நடத்துவீங்கள் அதுக்குள்ள ஆத்துமாக்கள் உங்களை அறவப்படுவது மட்டுமல்ல உங்களையும் அறியத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த மனதிற்கும் சாபனத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக அதை நடத்தத்தக்கதாக 28 வருஷ காலமாக நடத்தினது இதனே இன்னும் தொடர்ந்து அதை நடத்தத்தக்கதாக எந்த தடைகளோ எதுவும் வராதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா இங்கு வாழ வசதி இருந்தும் உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அங்கு போயிருந்து அந்த ஊழியத்தை செய்யும் அந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே அந்த சாந்தனுக்காக ரபிக்காக்காக அந்த வாலிப பிள்ளைக்காக உங்களிடம் வருகிறோம். அவர்களை நீங்க பாதுகாத்து வழிநடத்தி என்னும் என்னும் உங்களுக்கு அநேக காரியங்கள் செய்யத்தக்க வல்லமையை கொடுத்து அவர்களையும் உங்களால் நடத்தி கொண்டு வர முடியும். நடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். என்னால் பொழுதுகளால் நடத்தப்படும் அந்த ஒளிபரப்புக்கும் எந்த தடையும் இன்றி அதை ஒளிபரப்பப்படுத்தத்தக்கதாக இந்த வாத்தியவன் உள்ள வார்த்தைகளை மக்கள் கேட்கத்தக்கதாக பாடல்களை கேட்கத்தக்கதாக நீங்க செய்வது வார பெரிய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே நாங்க பிறந்து வளர்ந்த தேசம் ஐயா, அதனாலாய ஒவ்வொருவரும் ஆண்டவரும் கூட அன்பை பெற்ற பிள்ளைகளும் கூட ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளும் கூட அவசியம் பெற்ற உங்களுக்கு தெரியும் ராஜா, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே இருக்கு. ஆண்டவரே நீங்க தான் காரணகர்த்தராக இருக்கிறீங்கள். தொடர்ந்து அந்த தேசத்தை ஆதரித்து நடத்தத்தக்கதாக உங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தத சந்தையாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கெங்கு தேசத்தில் எங்கிருந்தாலும் உங்களோட பரமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா, பாதுகாத்து கொள்ளுங்க. தடையும் பெறாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அன்பின் விசேஷமாக வாலிப சந்ததிக்காக உங்களிடையில் வருவோம். இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களோட பிள்ளைகள் எங்களோட குடும்பங்களில் இருக்கும் பிள்ளைகள் அன்பானவர்களில் நிறுத்தி சபமத்தில் இருக்கும் வாலிப சந்ததிகள் ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுத்து அவளை தப்பி போய்விடாது கூட ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாகவும் கூட அடிச்சுவோட பின்பற்றி உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக எழுந்து பிரகசிக்கத்தக்கதாக கனிதரந்து ராட்சசரி போலும் பலன் கொடுக்கும் ஒளிவு மரக்கன்றுகள் போலும் செழித்து வளரத்தக்கதாக இந்த வாலிப சந்ததிகளை நீங்கள் நகர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வரதல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மனச்சோர்வு வயல வாய்ப்பில்லை என்று சோர்வோடு இருக்கும் பிள்ளைகளுக்கும் மன ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அவர்களுக்கு ஒரு வேலைகளை திறந்து கொடுத்து அற்புதமாக அற்புதமாக அதிசயமாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாழ்க்கை துணைக்காக கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் பரலோகத்திலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்க துணைகளை காண்பித்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களையும் அவர்களுக்கு நல்ல பொறுமையும் தாழ்மையும் பெற்றாரகம் கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். உங்களோட ராஜ்யம் ஐயா வளர வேணும். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் வளர வேணும். உங்களோட பிள்ளைகளாக எல்லாரும் மாற வேணும் என்று வாஞ்சோடு நாங்கள் எங்களோட விண்ணப்பங்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நீங்கள் ஐயா, பதில் தார தேவன் நீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் நல்லவர் ஐயா, வல்லவர், போதுமான தேவன். உங்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டு வந்தது இன்னும் வழிநடத்தவல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான நேரத்துக்காக நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சங்கம மொழியலைக்காக நன்றி வருகிறோம் ராஜா. தடதாமல் நின்று என் பின் தேவனையும் கூட பிள்ளைகள் ஆறாறு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேணும் என்று வாழ்வா வாக்கு பண்ணினார்களோ ஆண்டவரை வாஞ்சிய கொடுத்தீங்களோ பேச்சு கூடாகோ துதி கூடாகோ செய்தி கூடாகோ பாடலு கூடாகோ எதுவாயிருந்தாலும் அவர்கள் வந்து உங்களை தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தி அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட போறதுக்காக வெற்றியோடு ஆண்டவரே இதை நடத்தி முடிக்க வல்லவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மாய்மை செலுத்தி உயிருள்ள இயேசுவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். எல்லா ஜபங்களையும் ஏறெடுத்து கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு கத்தர் அதற்காக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் விசித்தமான நாங்கள் திரும்பவும் வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: நன்றி அப்பா. காட் பிளஸ் யூ. அப்ப நாளைக்கு இல்லையா அப்பா?
0: ஆமா, நாளைக்கு இல்லையம்மா, வியாழக்கிழமை.
1: சரி அப்பா. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. ஓகே ஓகே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பை பை.
0: ஆமென். உங்களுக்கு இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரம்மா டொரண்டோ கனடாவில் இணைந்து ஜெபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர் சாமியை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் பாடல்களோடு இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமென்.
2: மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனு கேட்டாதவான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர்.

வாழிலே என்னோடு சேர்ந்து ஆராதித்து

கூறுகிறது, வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இந்நாண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்துல தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறத பாருங்க. சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல அப்படிங்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

போல இந்த உலகத்துல யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. நம்மை போல இந்த உலகத்துல யார் உண்டு ஆண்டவரே? பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவினீரே, எங்க சாபத்தெல்லாம் தலையில சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யாரு உண்டப்பா?

0: அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம், ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால்

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போய்த்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணுமுங்கிறது முதல்ல போதிச்சேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தார், கொடுத்தார். வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்க, இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று, மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மறிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேகருக்கு இது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இது யார் யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னா யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்பத்துக்கும் ஸ்திரீ இன்பத்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்கிறார். உன்பத்துக்கும் ஸ்திரீ இன்பத்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பண்ணிருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்தப்படினதா போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால் நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். மனுஷனை ஒன்றும் இல்லாமாக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்போ பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் வேலை கடினமாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமாக வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்று இன்னொன்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமாக வேலை செய்து இந்த சாபத்திலே மத்தியில் வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதுதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்று யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பாய்ஞர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குன்னே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை காத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா ஆட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்போ ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையாக இருக்கிறதுனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்தில் வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேவேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாபில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோடு வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோடு திரும்புகிறான். மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, 2 பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கர்த்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கர்த்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்கள். கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கர்த்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறார். நீங்கள் பார்க்கல, சிலர் கேட்குறாங்க எங்கெங்க கர்த்தர், அங்கே தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன் அங்கேயே தான் இருக்கிறார். உங்களுக்காக பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆஃபீஸும் செய்ய முடியாத வேலையை அவர் பிரமாதமாக செய்துட்டு இருக்கார். எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்கள். இந்த கதை, ரூத்தின் கதை, நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பாருங்கள். சின்ன கதை தான், ஆனால் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம், அதனால நான் இப்படி தான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கர்த்தர் ஒன்றும் கஷ்டத்தை உண்டாக்குறது இல்லை. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாக்குது. அது உலகத்தில் நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்தில். ஆனால் கர்த்தர் மீட்பராக இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்போ போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா வந்து கர்த்தர் எப்படி தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமாக போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். இந்த கதையிலேருந்து 2 காரியங்கள் முக்கியமாக. ஒன்று, இந்த இது 3 பேருடைய கதை. ஆக்சுவலாக வெறும் ரூத்தினுடைய கதை இல்லை, ரூத்தின் தான் பேர், புஸ்தகம் பேர். இதில் 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ்ன்னு ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த 3 பேருடைய கதை
1: இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாசை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான். அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா அப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குனே டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்று போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம்னு சொன்னால் பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வைக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படி தான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன் எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவரை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனாக இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்ட அவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக நினைச்சு கேவலமாக நினைக்கிற ஒரு ஊர். இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபியரை ரொம்ப கேவலமாக எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனஹீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்கிறான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வராங்க, அந்த தண்ணியிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்கிறான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்கள், எப்படி மரியாதையோடு நடத்துகிறான்னு. அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த வார்க்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். 14 சொல்லுது அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். 2 அதிகாரம் 1 சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவன் எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன் இல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனா தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவுதான் கவனிக்கிறான், அவளுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடி கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோட சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேத வசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. பைபிளை வாசித்து பாருங்க, 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 முன்னால் எழுதின பேதுரு, இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற அந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு அவரு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க. எல்லாம் சொல்றாங்க பைபிள் பழமையானதுன்னு, அவர் எழுதிட்டாரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பாருங்க, ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான் அவன். கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5 பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய விளை என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கத்தர் யார் கண்ணிலையாவது தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திர நம்பி தான் போறா. போனா இவன் கண்ணில் படுறாவ, பட்ட உடனே இவன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கறான், யாருப்பா அந்த பெண்ணு புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 6 அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை சொல்றான். யாருன்னு அங்கிருந்து வந்த மோவாபிய பெண் என்கிறத தெரிந்து கொள்றான். அப்புறம் சொல்றான், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவன் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளும்படியா கேட்கிறாள். இப்படி ஒரு ப்ரொபிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்ப நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசித்து காமிக்கிறேன் பாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு, மரத்துல இருந்து எல்லா காயும் பறிக்கும் போது சுத்தமா வலிச்சிடாதுன்றாரு, கொஞ்சம் கடகட்டும் பண்றாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில வரும், பறிச்சு சாப்பிட்டோம், பறிச்சு எடுத்துட்டு போட்டோம், இந்த அறுவடையில நீ எடுத்துக்கோ, ஆனா கொஞ்சம் ஓரத்துல விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியா அறுவடை நடத்திக்கலாம், தே கேன் கிளீன், அவங்களும் வந்து இங்க பொறுக்கி கொள்ளலாம், எடுத்துக்கொண்டு செல்லலாம்
0: என்று சொல்லி அந்த பொறுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக வந்து கேட்கறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா அந்நிய ஸ்திரீ வெறும் பொறுக்கி கொள்ளதான் முடியும், அங்கே வேற எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடியே இருந்து பொறுக்கிறேன்றா, பர்மிஷன் கேட்டான்னு சொல்றான். எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சூப்பர்வைசர் சொல்றான், என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா இவ அப்படின்னு சொல்றான். போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, இப்ப கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. பாருங்க, இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால, ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க, ஒரு பத்து பேர்னா அல்ல ரெண்டு மூணு பேர் இப்படி இருக்கிறான். பாருங்க, பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பலவீன பாண்டம்னு நினச்சி அவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால் பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போவேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்ற இந்த பெண்ணுக்கு, பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்ற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, பாருங்க எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், மகளே கேள், மகளேன்னு அட்ரஸ் பண்றான், மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண் இங்கே வந்திருக்கா. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்கிறான் மகளே கேளுன்றான். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு, மகளே கேளுன்றான். என்ன இங்க ஒரு காரியம் பாருங்க, இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான் பாருங்க. எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினைச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணா இவங்க வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணா வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்கள், இந்த பெண் யாரோ இதுவரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான். சொல்லலாம் மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல் ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். சொல்கிறான் மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாராக இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணாக இருந்தான்னா, யாருடைய பெண்ணாக இருந்தான்னா, யாருடைய மனைவியாக இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது இந்த உலகத்தில் பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படி தான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படி தான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படி தான் பேசணும், நடந்து கொள்ளும்போதே அப்படி தான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாம, எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டாள். இன்னும் கேட்டா எதுவும் ஒரு ஆபத்துனா யாராவது ஒரு ஆணை சொல்லுவாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா அவன் வந்து சகோதரியா நினைப்பான், தாயா நினைப்பான், மகளா நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாயிடுது. பாருங்க, ஒரு ஆணை பார்த்தாலே பயமா இருக்கு. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க தெரியுமா, அவர் மனநோய் மாதிரி ஆயிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம். ஏன்னா ஆண் இடத்துல பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால ஆண்களை பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்ல ஆளாக இருந்தால் கூட இவங்களுக்கு பயம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை எப்படி நடத்துறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பிதாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் பார்க்கலாம். அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனா எடுத்துக்கவே முடியாதானே. அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அவன் புருஷனாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான். சகோதரியை, தன்னுடைய சொந்த சகோதரியை அவன் மரியாதை இல்லாமல் நடத்துகிறானா, துச்சமாக நினைக்கிறானா, பெண்ணாக இருக்கிறதுனால அவளை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து, அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து, அவளை குறித்து கரிசனையாக இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனாக இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமாக இருக்கிறானா, அப்போ மனைவி பேர்லையும் அவன் அலட்சியமாக தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்திலாம் நிறைய பேர் தாங்களே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இவங்களே நான் அவனை விரும்பினேன் இவனை விரும்பினேன் அப்படி என்னதான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா. எப்படிமா செலக்ட் பண்ணனா, வந்தாருங்க ஒரு கட்டு அடித்தார் பாருங்க மோட்டர் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்து எனக்கு அவரை தான் பிடிச்சிது. துண்டு துண்டாக கட் பண்ண போகிறான் பார்த்து. அந்த பேண்ட்டு பாருங்க, அது அப்படி இருந்ததுங்க, அந்த பேண்ட்டை அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது யாரை கல்யாணம் பண்ணுறோம். இவன் தகுதி உள்ளவன்.

பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளைக்கு முடியெல்லாம் கொட்டிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கொட்டின பிறகு எந்த முடிய பார்த்துப்போம்? எதை பார்க்கணும்னு பாருங்க, குணத்தை பார்க்கணும். எப்படிப்பட்ட குணம் உள்ளவன்? தாயை கனம் பண்ணுகிறானா? தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா? தாயிட்ட கை ஓங்குறானா? தாயை நல்லா கவனிக்கிறவன் வந்து மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அரணை போல் இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சோறு மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா? அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்கள், என்ன அருமையான ஆள். அவன் சொல்கிறான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதெல்லாம் அதுக்கு தான் கோயிலுக்கு வரணுன்றது. வந்தால் தானே இதை கேட்க முடியும். சிலர் நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன். ஆகவே என்ன பேண்ட்டு போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலராக வாங்கிட்டு வந்து போடுவான். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஏன் ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்க. குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்கிறான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்கிறான் பாருங்க, அவளை பற்றி எவ்வளோ கரிசனை, யார் விட்டு பொண்ணும் அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எவனும் என்னமோ பண்ணிட்டு போகிறான் இவ்வளோ, இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வேலையில் வந்தால் நம்ம வயலில் வந்தால் நம்மளால் முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கோன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்கிறான், வேறு வயலுக்கு போகாமலும் இவ்வளோ, ஏன்னா வேறு வயலில் டேஞ்சர் இருக்குது, அவனுக்கு தெரியும் எல்லா வயலில் என்ன நடக்குதுன்னு, எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும். அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும். வேறு வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. புருஷன் இழந்த பெண்ணாக இருக்கிறாளே, தனியாக இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணுன்றது உணர்வு இருக்கு பாருங்க, அவன் தான் சிறந்த மனுஷன். அவர்கள் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகைப்போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லை, வேற எங்கேயும் போயிடாத, இந்த வயல்லே ஏறி ஏன் வேலைக்கார பெண்களோடைய ஏறி, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், இங்கே நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு உன்னுடைய சேஃப்டிக்கு, வெளியே போனால் வந்த வயலில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பத்திரமாயிரன்னு சொல்லித்தர்றான். சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்கிறான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவ்வளோ யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி பல்வேறு காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுறது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கிறான், தன்னுடைய வேலையாட்கள் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறான், அவளுடைய பாதுகாப்புக்காக எவ்வளோ கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி வேலை ஸ்தலங்களில் பாலியல் தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இன்றைக்கி. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமாக அப்படி இஷ்யூவாக இருந்துருக்கு, இப்போ தான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சுருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சுருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 100 கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்து எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும்போது

இதை பின்பற்றலாம் அந்த அளவுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்யறவங்க எல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களா இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தா அதுல 10 பேர் மோசமானவ இருக்க தான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்கறான் பாருங்க, 22:22 பாருங்க. அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடு போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடய நீ இருன்றா. இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியராக சொல்கிறான் பாருங்க. 1:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி தொடாதே. தொடாதேன்னு என்ன அர்த்தம்? தவறான விதத்தில் தொடுவது மட்டும் இல்லை, அப்படி மட்டும் அப்யூஸ் பண்ணுறது இல்லை. தொடாதேன்னா வெறும் தொடாதேன்னு அர்த்தம் இல்லை. தொடாதேன்னு சொன்னால் அடிக்காதே, துன்புறுத்தாதே, தொந்தரவு செய்யாதே, இப்படின்னு பல அர்த்தங்கள். டோன்ட் ஸ்ட்ரைக், டோன்ட் ஹராஸ், டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப், டோன்ட் மிஸ்ட்ரீட், தவறாக நடத்தாதே, தொந்தரவு பண்ணாதே, தொல்லை கொடுக்காதே, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தொடாதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப பாலிசி எப்படி இருக்கு பாருங்க, வேற வேலைக்காரர்கள் யாரும் இவளை தொடக்கூடாதுன்ற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அவளுக்கு மற்றவர்களோடு சமமாக, சரிசமமாக, உள்ளூர்காரங்களோடு சரிசமமாக தண்ணீர் குடிக்க உரிமை, கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் குடிக்க கூட அந்த அந்நியர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்று அவங்க தனியாக தான் ஏதாவது பண்ணிக்கணும் பாருங்க அரேஞ்ச்மெண்ட்டு. இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையை தரான், நீ இவங்களோடைய சேர்ந்து தண்ணியை குடிச்சுக்கோன்றான். 2:14 பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவளை கூப்பிடுறான், இவன் அங்கேயே சாப்பிட்றான் பாருங்க. பின்னும் போவாஸ், 14:2 சாப்பிட்டு சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை தோய்த்து கொள்ளுன்றான். இந்த ரொட்டியை கொண்டாந்து இதில் டிப் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு அவளை கூப்பிடுறான். இந்த கூப்பிடுறத பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீ இங்கே வந்துருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. அவள் ஒருவேளை தூரமாக நின்றுட்டுருப்பா, ஏன்னா அந்நிய ஸ்திரீ, நமக்கு வர்றதுக்கு உரிமை கிடையாது, நமக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, இது உள்ளூர் ஜனங்க, இவங்க வேற ஜாதி வேற இனம், இதில் போய் நம்ம கலக்க முடியாது, நம்மளை கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லி அவள் தள்ளியே நிற்கிறாளாம். தள்ளியே நிற்கிறவளை நீ இங்கே வாழ்றான், இங்கே வா, ஏன் அவ்வளவு தூரத்தில் நிக்கிற, வேற ஆள் மாதிரி பயந்துட்டு நிக்காத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் இனம் பிரச்சனை இல்லை, உன் ஜாதி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிட்டவா இங்க வந்து நீ தோச்சுக்கோ, எங்க சாப்பாட்டுலயே நீயும் உன்னுடைய ரொட்டி எடுத்துட்டு வந்து தோய்த்து நீ சாப்பிட்டு கொள்ளு அவளை அழைக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, இவனுடைய பாலிசியை பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தத்தில் பாத்தீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் பாலிசி இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் பாலிசி. நெகட்டிவ்னா இதை செய்யாத, அதை செய்யாதுன்னு, எதை செய்யக்கூடாதுன்ற சட்டம் மட்டும் இல்லை, அது எப்படியெல்லாம் பாசிட்டிவா நடந்து கொள்ளணும்ன்றதை பற்றியும் அங்கே சட்டம் போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15:16 பாருங்க. 2 அதிகாரத்தில் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 9 சொல்லிட்டான் யாரும் தொடாதீங்கன்னு, அவளாவது தொந்தரவு செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஜென்ரலா வெறும் தொடர்றது மட்டும் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அவளை இம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். இங்க இன்னும் 2 வார்த்தைகளை பயன்படுத்துறான். 15 வெறும் இதெல்லாம் பண்ண வேணாம் சொன்னதான் நெகட்டிவ். பாசிட்டிவா என்ன சொல்றான், கதிர் பொறுக்கிக் கொள்ள அவள் எழுந்த போது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். என்ன சொல்றான், நீ அறுக்கிறிய, அவ பொறுக்கிறதுக்கு பின்னாடியே வர்றா, எதை பொறுக்கிறதுக்கு, அறுக்கிறதுல ஏதாவது விழுந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் உரிமை அவளுக்கு, பின்னாடியே வர்றா,
அவ எடுத்துக்கிட்டோம். ஆனா இன்னொன்னு பண்ண, அவ புழுகிறத மட்டும் எடுத்துக்காம நீ வெட்டுறதுலயே கொஞ்சத்து கீழே போட, அவ எடுத்துட்டு வரட்டும் அப்படின்றான். தான் பாசிட்டிவ்ன்றேன். நான் எவ்வளவு இறக்கம் இருக்குது பாருங்க, சொல்றான் வெட்டுறதுல கொஞ்சத்து நீயே கீழே போடுவேன்னு. ஏன்னா அவ கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கொள்ளட்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மனம்னு? வெறும் கீழே கிடக்கிறத பொறுக்கிட்டோம். சிலவனுக்கு இருக்கானுங்க கீழே உழுவுறதையும் பொறுக்கி எடுத்துக்குவானுங்க, இல்லை இப்போ பொறுக்குன்னா அதை பிடுங்கிட்டு வருவானுங்க. இவன் எப்பேற்பட்ட மனம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க. அவன் சாப்பிட்டும்பா, இன்னும் கொஞ்சம் நீ வேணா அறுக்கிறதுலயே கொஞ்சத்து போடு, நீ வேணுன்னு அவ அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறான். இவனுடைய பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாலிசி சரியான விளைவுகளை அங்க ஏற்படுத்துகிறது. நீங்க பார்க்கலாம், நவமி இவனை புகழுகிறாள். இரண்டாம் அதிகாரம் 21-23 வசனம். ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போறா திருப்பி ரூத்து. அங்க என்ன சொல்ற பாருங்க, நவமி பின்பு மோபிய ஸ்திரியால் ரூத் அவர் என்ன நோக்கி வீட்டில் போய் சொல்றா என்ன ஆச்சுன்னு. அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும், நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகி ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயல் மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியனிடத்தில் தங்கினாள் என்று வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு நல்ல ரிசல்ட் பாருங்க. வேலைக்காரெல்லாம் ஒத்துழைச்சிருக்கிறாங்க, இவளும் அங்கேயே அவர்களோடைய இருக்கிறா. இந்த மாமி அவரை அந்த ஆள் புகழ்றாள் பாருங்க. போவாச புகழ்கிறாள். இரண்டாம் அதிகாரம் 20 வசனம் பாருங்க. அப்பொழுது நகோமி, அதான் ஒரு நாள் வேலை செஞ்சு வந்த உடனே சொல்றா, நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தாவே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அவன் சொல்றா அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக, அவன் ஆசீர்வதிக்கிறா. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவு முறையானும் நம்ம ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். அதாவது இந்த இவன் செய்த நன்மையை கேள்விப்பட்டு அவள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாள், அவனை ஆசீர்வதிக்கிறாள். அந்த அளவுக்கு இந்த இவனுடைய கொள்கை தேவனுடைய நாமத்துக்கு அங்க மகிமையை அங்கே உண்டு பண்ணுகிறது. அவன் எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்தான்றத பாருங்க, எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி வாழுகிறான் என்பதை கவனிக்க வேணும். 4 அதிகாரத்துக்கு போங்க, 11-12 வசனத்தை பாருங்க. கடைசியில் இவ்வளவு கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், 11:4-11, மூப்புறானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், அதாவது திருமணம் ஆயிடுச்சு, அது திருமணத்துக்கு நாங்கள் சாட்சி தான். உன் வீட்டிலே வருகிற மனைவி கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கத்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல கடவுது என்றார்கள். இப்ப பாருங்க, இப்பெல்லாம் மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம், என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா. இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, இதெல்லாம் உண்டாக்கணும்னு. இவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி, மோவாபிய பெண்கள்னா அன்னைக்கு வந்து வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இவன் மனைவியை ஏற்றுக்கொள்றான், அவளை அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை மனைவியை ஏற்றுக்கொண்ட உடனே அங்க ஒரு பெரிய ஒரு சோசியல் ஹார்மோனியே உண்டாகுது, சமுதாய நல்லிணக்கமே அங்க உண்டாகிறது. அப்ப ஒரு வேலை ஸ்தலத்திலே அங்க இருக்கிற முதலாளி அவனுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் என்று பாருங்கள். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். எத்தனையோ பேர் கம்பெனிக்கு தலைவரா இருக்கிறீங்க, சொந்தக்காரராக இருக்கிறீங்க, பெரிய பதவிகளில் இருக்கிறீங்க, அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மண்டலத்தில் நான் சொல்லுகிறேன், அதில் போவாச போல் ஆள வேண்டும், இந்த மனுஷனை போல இருக்க வேண்டும். இருந்தால் அங்கே வேலை செய்கிறவர்களுடைய அந்த கலாச்சாரத்திலே பெரிய மாறுபாடு ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும்.
இங்கே இந்த பெத்லகேம் இந்த ஊர்ல இருந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர்களே இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவளை ஆசீர்வதிக்கிறார்கள், அவளை அங்கீகரிக்கிறார்கள், எல்லாம் இங்க நடக்குது. எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான்றது கொஞ்சம் கவனிக்கணும். நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் இந்த சம்பவம்லாம் நடக்குது. ரூத்தினுடைய கதை முழுவதும் நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் நடந்த கதை. அதனால்தான் நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு அடுத்தபடியா இந்த புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் ஆண்ட காலம் ரொம்ப மோசமான காலம். அதை பற்றி சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவனவன் நினைச்சதை செஞ்சானா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, நாடு எதை நினைக்கிறானோ அதை செய்யறான், தனக்கு நல்லதுன்னு பட்டதை செய்யறான், அவ்வளவுதான். நியாய நீதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு இஷ்டப்பட்டதை செய்ய வேண்டியது. ஊழலும் அக்கிரமும் அநியாயமும் பெருகி கடந்த ஒரு காலம். கர்த்தருக்கு பயப்படாத மக்கள், பின்வாங்கி போன மக்கள், மறுபடியும் பின்வாங்கி போய் மறுபடியும் ஒரு நியாயாதிபதி எழும்பி இவளை காப்பாற்ற வேண்டியதா போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலம். மறுபடியும் பின்மாற்றம், மறுபடியும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நடந்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஜனம், முரட்டாட்டம் பிடிச்ச ஜனம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவன் வாழுகிறான், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழுகிறான். ஆனா அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து கொண்டு நல்ல ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணி நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் வர்றான். ஒரு பெரிய செல்வாக்குள்ள செல்வந்தனாக, ஆஸ்திகளுடைய மிகுந்த ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரனாக இவன் விளங்குகிறான். ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவனா இருந்தா நல்லவனுக்கு காலம் இல்லைங்க. இப்ப கெட்டவர்களுக்கு தான் காலம். அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, அவங்களுக்கு தான் காலம். அவங்க தான் நல்லா இருக்க முடியும். ஊர்ல நல்லவனுக்கு நல்லா இருக்கவே முடியாது. இந்த பேச்சை மூலம் மாத்தணும் பாருங்க. டெய்லி அவன் ஆசீர்வதிக்க கூடாது. அக்கிரமம் பண்றவன அவன் தான் நல்லா இருப்பான், அவன் தான் பெரியவளாம் ஆளாவான், அவன் தான் வளர முடியும், அவன் தான் வாழ முடியும்னு நீங்களே அவன் ஆசீர்வதிச்சு, அதனால அவன் நல்லா ஆகிட்டே போறான் வர வர. அதை முதல்ல நிறுத்துங்க. இந்த யூஸ்லெஸ் பேச்சு அது, வேலைக்கு ஆகாத பேச்சு அது, வேதத்துக்கு ஒவ்வாத பேச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்னு வேதத்தில் சொல்லி வாசித்து பாருங்க. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட இலையுறாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அதுதான் நீங்க. அப்போ உலகம் எப்படி இருந்தா என்ன, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் பேரில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லாரை போல வாழக்கூடாது, எல்லாரை போல வாழணுன்ற முடிவில் வந்துடக்கூடாது. உலகம் எப்படி இருக்குதோ அப்படியே நான் இருக்கிறேன்ற முடிவு கிடையாது. நான் வேதம் எப்படி சொல்லுதோ, கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதன்படி தான் செய்வேன், அந்த வழியில் தான் வாழ்வேன். அந்த வழியில் வாழ்ந்து நான் வெற்றி பெறுவேன்ற உறுதியோடு இருக்கணும். அப்படி தான் இவன் இருக்கிறான் பாருங்க. அந்த மோசமான ஒரு சமுதாயத்தில், ஒரு கேடுகட்ட சமுதாயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இவன் வித்தியாசமானவனா இருக்கிறான் பாருங்க. சமுதாயம் எவ்வளவு மோசமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இன்னும் ஒளி விட்டு பிரகாசிப்பீர்கள். ஏன்னா அவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்களோ அவ்வளவு இருள் மாறியது. நாம எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமானவர்களா நடந்து கொள்கிறோமோ, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமோ, அவ்வளவு காலம் நாம் வெளிச்சமா இருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னார் இல்லையா. அப்ப லைட்டை போட்டோம்னு இருள் ஓடி போயிடும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட லைட் மாதிரி, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே இருள் ஒழிந்து போகும், இருள் இல்லாமற் போகும். இருளை ஒழிக்கிறவர்கள் நாம. ஆகவே எல்லாரும் இருக்கிறது போல நாமளும் இருக்கணுங்கிறத நம்ம குறிக்கோள் ஆக்கிக் கூடாது. இன்னும் கேட்டால் நம்முடைய குறிக்கோள் வேற மாதிரி இருக்கணும். நான் எல்லாம் இருக்கிறது போல இருக்கவே மாட்டேன், வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல தான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை உடையவர்களாக இருக்கணும். பாருங்க, பெண்களை கேவலமாக நடத்துறது, இன பிரச்சனை, வேற இனத்தை மோசமாக நினைக்கிறது, ஜாதியை மோசமாக நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அங்கே இருந்துருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் அவர்கள் மத்தியில் தான் வாழ்கிறான். ஆப்போசிட்டாக வேலை செய்கிறான். மோபியரை கனம் பண்ணவே கூடாது, அவர்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அவர்களை ஏளனமாக நினைக்கணும் அப்படிங்கிறது அவங்க பாலிசி. ஆனால் இவன் கத்தர்கிட்ட வந்துட்டா, கத்தரை நம்புகிறா, கத்தருடைய பிள்ளையாயிட்டா, இவன் மனசார இவளை ஏற்றுக்கொள்கிறான், இவளை மனைவியாகவே ஏற்றுக்கொள்கிறான். ஆப்போசிட்டாக இருக்கான், கல்ச்சருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான். ஹலோ, சிலருக்கு பாருங்க, கல்ச்சர் வந்து பைபிளை காட்டிலும் பெருசாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் ஊர் பழக்கம் அப்படின்னு. ஹலோ, இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? எங்கள் ஊரில் அப்படிதாங்க. நீங்க என்ன சொல்லணும், எங்க ஊர்ல அப்படிதான், ஆனா நான் அப்படி இல்லை.
எங்க ஊர்ல அப்படிதான், ஆனா நானு அப்படி இல்லை. பேதுரு வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் எழுந்தின போது, இட் வாஸ் எ மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயமா தான் இருந்தது. பெண்களுக்கு மரியாதையே கிடையாது, பெண்கள் என்ன கூட மாட்டாங்களாம். 5000 பேர் போஷித்தார்னு வருது பைபிள்ல, 5 2 மீனை வச்சு, அது வெறும் ஆண்கள் எண்ணி சொல்றாங்க நம்பர். அப்ப பெண்களே இல்லையா, பெண்கள் இருந்தாங்களாம், பிள்ளைகளும் இருந்தாங்களாம், ஆனா எண்ணல என்றது கூட அவ்வளவு கேவலம். பெண்ணும் பெண்களும் பிள்ளைகளும்னா நம்பர் கூட எண்ணி கூட பாக்குறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நம்பர்ல கூட சேர்க்கறது இல்லை. இன்னும் எத்தனையோ நாடுகளில் சமீப காலம் வரைக்கும் ஓட்டுரிமை கூட கிடையாது பாருங்க பெண்களுக்கு, அப்படியெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் இன்னும் மோசமா இருந்தது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில இருந்து பேதர் எழுதுறாரு. ஆணாதிக்கம் உள்ள சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த கனமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து எழுதுகிறார். அவர் சொல்றாரு, உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இருக்கிறீங்களா? பெண்ணுரிமை இயக்கம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க நினச்சிருக்காங்க இவங்க தான் எல்லாத்தையும் கொண்டாந்தாங்கன்னு. இல்லை இல்லை, பைபிளில் ஏற்கனவே இருக்குது. பைபிளை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் தேவையே, இந்த அக்கப்போருக்கெல்லாம் இடமே கிடையாது. கனத்தை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துட்டா போராட்டம் கொடி பிடிக்கிறதெல்லாம் வேண்டியது இருக்காது இல்லையா? இப்போ கொடி பிடிச்சி சத்தம் போட்டு கத்தி சண்டை போட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது சிலருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக இருக்குது. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து, எங்க ஊர் அப்படி ஆனா நான் இப்படி அப்படிங்கிறாங்க. எங்க ஊர்ல இப்படி ஆனா நான் வேற மாதிரி. எங்க ஊர்ல அப்படி ஆனா நான் அப்படி செய்யறது இல்லை, நான் இப்படிதான் செய்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஆள் நீங்க? நம்முடைய கலாச்சாரம் வந்து ஊர் கலாச்சாரம் இல்ல, கிறிஸ்துவின் கலாச்சாரம் தான் நம்முடைய கலாச்சாரம் இல்லையா? அவ்வளவு நஷ்டத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நவமியும் ரூத்தும் ஒரு அருமையான குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். ஒரு குடும்பம் உருவாகிறது. அழிவிலிருந்து சுக்குநூற உடஞ்சு போச்சு, 3 ஆண்கள் செத்து போயிட்டாங்க குடும்பத்தில். இந்த மாமியாருடைய மாமனார், 2 பையனுங்க, 2 பேரும் அவுட்டு. அதிலிருந்து மண்மேடு மாதிரி இருந்த அந்த குடும்பம் திரும்பி கட்டி எழுப்பப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கத்தர் இடிந்து போன நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கட்டி எழுப்புகிறவர். அதுதான் நடக்குது இங்க பாருங்க. அப்ப வேலையில இந்த உலகத்தில் பிரஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு, அவங்களோட ஒத்து போறதுக்கு, அவங்கள மாதிரியே நடந்துக்கிறதுக்கு, அவங்கள மாதிரியே எல்லாத்தையும் செய்யறதுக்கு. ஏன்னா நம்மளை வேற மாதிரி ஆளுன்னு காட்டிக்க கூடாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம ஒன்றும் காட்டிக்க வேண்டியது இல்லைங்க. நான் உன்ன பேஜா குத்திட்டு போங்கன்றேன், ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் ஹீல்ஸ் எல்லாம் கிடையாது. பேஜா பார்த்தே ஓடிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், இயேசுவ மாதிரி இருங்க. வேத வசனம் சொல்றபடி நடந்துங்க. நடந்துகிட்டா உங்களுடைய ஒளி ரொம்ப தூரத்துக்கு வீசும், இருளை அது விரட்டும், இல்லாமற் பண்ணும். இருள் பயந்து ஓடும் வெளியே பார்த்து. எந்த இருளாவது நான் போக மாட்டேன் இருந்திருக்கா விளக்கு ஏத்தின பிறகு? இல்ல நான் போக மாட்டேன், என்ன விளக்கு ஏத்தினாலும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லியிருக்கா? இல்ல, மரியாதை தானா போயிடும். அது ஒளி ஏத்தினா இருள் தானா போயிடும். சரி, அப்போ போவாஸ் எவ்வளவு தலை சிறந்த ஒரு முதலாளின்றதை பாருங்க. ரெண்டாவது, தேவனுடைய பிரமாணங்களை கவனிங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான விதத்தில் வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவனுடைய பிரமாணங்கள் வழிவகுக்கிறது. அதுக்கு பிரமாணங்களே அதுக்கு வழிவகுக்குது. வாசிங்க பார்ப்போம். லேவியராமம் 19 அதிகாரம் 2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். லேவியராம் 19 அதிகாரம் 9-10, 19:9-10. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், உன் திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பை அறுக்காமலும், அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும், அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒட்ட அறுக்காத, வலிச்சிடாத, ஒன்று விடாத, எடுத்துடாதன்றார். விடு, சிலதெல்லாம் விடு. இன்னொரு இடத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு பாருங்க, உபாகமம் 24 பாருங்க. கானான் தேசத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னால் கத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. 24 அதிகாரம் 24, பாலும் தேனும் ஓட போகுது அந்த தேசத்தில், அங்கே போய் இருக்க போறாங்க. ஆனால் புத்தி மாறணும் இல்லையா? 24:19 வாசிக்கிறேன் பாருங்க. உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால், மறந்துட்டு வந்துட்டா,
அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். என்ன கட்டளை பாருங்க, அந்த ஒரு இதை விட்டு வந்துட்டேன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு போகாதேன்றாரு. உன் தேவனாய கர்த்தரும் கைப்பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிட. பரதேசினா ஃபாரினரு, திக்கற்ற பிள்ளைனா ஆர்ஃபன்ஸு, விதவைனா விடோஸ் இல்லையா. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் எல்லாருக்கும் நிலம் இருந்தது. கானான் தேசத்தில் போன பிறகு எல்லாருக்கும் நிலம் கொடுத்தார் கர்த்தர், எல்லாம் நில ஓனர்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் விதவைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்கும் நிலம் கிடையாது. அவங்க எப்படி பிழைப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? எல்லாருக்கும் பயிரிட்டு சாப்பிடக்கூடிய உரிமை இருந்தது. ஆனால் இவர்களுக்கு அந்த உரிமை இல்லாமல் போயிடுச்சு, அந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர்களை கவனிக்கிறதுக்குன்னு சட்டத்திலேயே ஒரு வழியை உண்டு பண்ணுறாரு. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் மற்றும் பரதேசிகள் இவர்கள், நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததை நினைப்பாயாக. 22, ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இந்த கர்த்தருடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களை மனசில் வச்சுக்கிட்டு இயற்றப்பட்டது. பாலும் தேனை ஓடப்போகுது, நல்ல ஆசீர்வாதம் வரப்போகுது, ஆனால் இவங்களை மறந்துடாதுன்றார். யார? திக்கற்றவர்களை, தாய் தோப்பம் இல்லாதவர்களை, விதவைகளை, பரதேசிகளை. அவர்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கத்தர் என்னையும் என் மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சாரு, ஸ்தோத்திரன்னு படுத்துடக்கூடாது. அவங்கள கொஞ்சம் யோசித்து பாருன்றார். ஏன்னா அவர்களும் என் கணக்கில் இருக்கிறாங்க, அவர்களும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுடைய தேவையை சந்திப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீ இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணணுன்றாரு. அது மூணு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறாரு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஒன்று என்ன சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்கிறாரு. 24:19 மறந்ததை எடுத்துகிட்டு வர, திரும்பி போகாது, அப்படியே விட்டு விடு. எதுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிக்கும் போட்டோம், அது அவன் வந்து எடுத்து சாப்பிட்டோம். கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இப்படி செய்கின்றாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாருக்கும் கர்த்தர் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு இஷ்டம். ஆனால் ஒரு சல்லி காசு கூட ஈயக்கூடாதுன்றது தான் அவங்க பாலிசி. கஷ்டம், இஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டம்தான். இஷ்டம் இருந்த என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே நான் கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய கட்டளையே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்படி கையிட்டு செய்யற வேலையெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, என்னைக்கெல்லாம் ஏழைக்கு இறங்குறோமோ, என்னைக்கெல்லாம் ஒன்று செய்யறோமோ, கொடுக்குறோமோ, கர்த்தர் நம்ம பார்க்கிறார். பாருங்க, கையிட்டு செய்யற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவர். எதுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு முதல்ல நினைவில் வைக்கணும். நம்மகிட்ட நிறைய இருந்தால் நம்ம நிறைய கொடுப்போங்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வதிக்கிறார். மூட்டை கட்டி மூட்டையில் உட்காந்துக்கிறவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார், ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு யாருக்கும் கொடுக்கறதில்ல. பதுக்கிறவனை நாட்டிலேயே பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க. இப்போல்லாம் பதுக்க முடியாது, கொடுக்கணும். ரெண்டாவது, ஒன்று கத்தர் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்றாரு. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க சொல்கிறாரு. நீங்களாம் அடிமையாக இருந்தீங்க, அப்போ உங்களை எவ்வளோ துன்புறுத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் மற்றவங்களை அப்படி நடத்தாதீங்கன்றார். ஏன்னா நீ பட்டிருக்க பாடு, அண்ட ஒரு குடிசை அரை வயிற்று கஞ்சின்னு வாழ்ந்துருக்கிற நீ அவன் இன்னொருத்தரை அப்படி பாடுபடுத்தாத, அவனை புளிஞ்சு எடுக்காத, கசக்கி புளியாத, அடிமையை போல நடத்தாத அப்படிங்கிறாரு. மூணாவது மோட்டிவேஷன் என்ன கொடுக்குறாரு, இது என்னுடைய கட்டளை. 22 சொல்கிறார், இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். மூணு மோட்டிவேஷன், ஒன்று கையிட்டு சேர வேலைலாம் ஆசீர்வாதம் வேணும், ரெண்டாவது நீ அடிமையாக இருந்த, நீ இன்னொருத்தன் அடிமைப்படுத்தாத, அதுலேருந்து கர்த்தர் ஒன்றை விடுவிச்சார். அதனால் கர்த்தர் அடிமைத்தனத்தை விரும்புறதில்லை, ஏழ்மைத்தனத்தை விரும்புறதில்லை, நசுக்கிறத கசக்கிறத பிழியிறத விரும்புறது கிடையாது. நீ யாரையும் நசுக்காத கசக்காத பிழியாதன்றாரு. மூணாவது, என் கட்டளை இது. உங்களுக்கு தெரியுமா, சரித்திரபூர்வமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி கட்டளைகள் பொருளாதாரத்தை குறித்து கொடுக்கப்பட்ட இப்படி பட்டில கட்டளைகளை பெரும்பாலும் இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றவில்லை. யூபிலி கட்டளை பற்றி வாசித்து பாருங்க. யூபிலி 25, லேவிராம் 25 அதிகாரத்தில் எப்படி ஒருத்தன் போய் கடன் வாங்கினான சொத்தை வச்சு அதை கொடுக்க முடியலன்னா கூட 50 வருஷத்துக்கு அவனுடைய சொத்தை நீங்கள் வச்சுக்கலாம், அவனுடைய அறுவடையை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம்.
அவன் வாங்கின கடனுக்கு அவனுடைய நிலத்தில் வர அறுவடையை வித்து சம்பாதிச்சுக்கலாம். 50 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு 50வது வருஷம் அதை திருப்பி தரணும்னு சட்டம் போட்டாரு. யூபிலி வருஷம் எக்காலம் ஊதும், எல்லாருடைய சொத்து அவனுக்கு திரும்ப கிடைக்கப்படும், அதுவும் அடிமையா போனவெல்லாம் திரும்ப வீட்டுக்கு ஃப்ரீயா அனுப்பப்படுவான். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வாஸ்து பாருங்க, லேவியராம் 20. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யூபிலின்னு ஒரு சட்டம், எவனும் சொத்தே இழக்க முடியாது. கர்த்தருடைய பாலிசி என்னன்னு, நான் கொடுத்தேன் சொத்தை, பாலு தேனு ஓடுற தேசத்தில் கொண்டு போய் நான் கொடுத்தேன் அந்த சொத்தை, எவனும் புடுங்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, நான் கொடுத்தது அவனுக்கு தலைமுறை தலைமுறையா இருக்கணும்ன்றாரு. உங்களுக்கு தெரியுமாண்ணா, நீங்க போய் எந்த காமெண்ட்ரி வேணா வாஸ்து பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க இத ஃபாலோ பண்ணவே இல்லை இஸ்ரவேல் ஜனங்க. ஏன் ஃபாலோ பண்ணல தெரியுமா? பேராசை. ஒருத்தன் வீட்டையும் சொத்தையும் அடமானம் வாங்கி எழுதி வாங்கிக்கிறது, காசை கொடுக்கறது, அவன் தர முடியாம போனன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா வீடு அந்த அவன் கொடுத்த கடனை காட்டிலும் 5 மடங்கு பெருசா இருக்கும். அதனால அவன் தர முடியாம போனா இந்த சொத்து நம்மளது ஆயிடுமேன்ற ஒரு ஆசை. கத்தருடைய கட்டில எப்படிப்பா அதை எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, கொடுத்துட சொன்னாரு. அந்த அறுவடையை மட்டும் அனுபவிச்சுக்கோ, மீதி கொடுத்துருந்தாரு. அதை கட்டிலையெல்லாம் மறந்துடலாம், அதெல்லாம் தேவையில்லை. கட்டிலையாவது கட்டிலையாவது அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தவன். நீங்க நினைக்கிறீங்களா இந்த கிளீனிங் லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு? நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவே இல்லைன்றாங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் இதை பின்பற்றவே இல்லையா, ஓரத்தில் விடுனா விடுறது இல்லை, ஒட்டாம ஒட்ட வலிச்சிடுறது எல்லாத்தையும், மரத்தை உலுக்கி உலுக்கி மீதி இருக்கிறதெல்லாம் ஏறி பறிச்சிடுறது, விடுறது இல்லை. திக்கற்ற பிள்ளையாவது, பரதேசியாவது, விதவையாவது, எவனுக்கும் ஒரு நியாய பேச செய்யக்கூடாதுன்ற பாலிசி. அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி வாழுகிறவர்கள் மத்தியில் கத்தர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறாங்க. இவன் ஃபாலோ பண்ணலன்னா ரூத்தினுடைய கதியும் நவமியுடைய கதியும் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த கிளீனிங் லாஸ், அதாவது சிந்தனதை பொறுக்கிக்கிறது, மீதமுள்ளதை எடுத்துக்கிறது, ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் ஏழை எளியனே வகுக்கப்பட்டது. அது என்ன பண்ணுதுன்னா, வேலை செய்யாமல் ஒருத்தனுக்கு மாதம் மாதம் காசு அனுப்பிச்சிருன்ற திட்டம் இல்லை இது. இது என்னன்னா, அவனே வந்து அவனே அவன் சொந்த அறுவடை ஒன்று நடத்திக்கிட்டோம், ஓரத்தில் அவன் அறுவடை பண்ணிக்கிட்டோம், அவன் பறிச்சுக்கிட்டோம், அவன் கிளீன் பண்ணிக்கிட்டோம், அவன் பொறுக்கிக்கிட்டோம். அப்போ என்ன ஆகுது, அவன் வந்து தன் வேலையை மறக்க மாட்டான், நாளைக்கு போய் விவசாயம் செய்கிறதுனா கூட வேலையை மறந்துட மாட்டான், உடம்பு வளையும், டெய்லி வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறான், சும்மா ஒன்றும் காசு கிடைக்கல, போகணும், பொறுக்கணும், எடுக்கணும், பறிக்கணும், அறுவடை செய்யணும், அப்போ தான் வீட்டுக்கு கொண்டாட முடியும். ரூத் அப்படி தானே பண்ணுறான், போய் வேலை செஞ்சு தான் கொண்டாடுறா சொல்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இப்போ தான் குடிசைக்கு வந்தான்றான் சூப்பர்வைசர், இவ்வளோ நேரம் பொறுக்கிட்டு இருக்கான்றான். வரும்போது நிறைய அள்ளிட்டு வர்றான், ஏன்னா அவன் தாராளமாக தர்றான். அப்போ அவர் வேலை செஞ்சு யாருமே எனக்கு வேட்டி கொடு சட்டை கொடு அப்படின்னு கேட்கறது இல்லை. அப்படி பழக்கப்படுத்தி விடுறாங்க சிலர்லாம் பாருங்க. சிலருடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிறான், இந்த காசு தரேன், 500 தரேன், 1000 தரேன், 2000 தரேன், 4000 தரேன். ஆனால் உண்மையாகவே ஜனங்க வந்து வெட்கம் மானம் ரோஷம் உள்ளவர்கள். அவர்கள் வந்து வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கணும்னா பார்க்குறாங்க. வேலை செய்ய வழி இல்லை, காசு இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. இவ்வளவு கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தன் வந்து இந்த உனக்கு 5000 ரூபாய் தரேன்னா இவன் பின்னால ஓடக்கூடிய அப்படிப்பட்டது.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலே துறந்தபடி மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சம் 97 ரேடியோக்களும் உலகமெங்கும் இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் உதயமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்வேன். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி நிலைக்கு செல்லும் முன் ஒரு அறிவித்தல் ஒன்றும். சுபா இளங்கோ அவருடைய தாயார் பாஸ்டேவே இன் ஸ்ரீலங்கா. சுபா இளங்கோடைய தாயார் பாஸ்டேவே இன் ஸ்ரீலங்கா. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சமாதத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பங்கள் பிள்ளைகள் உற்றார் உணர்வுக்காக பாடுபட்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நிகழ்ச்சிகள் ஆரம்ப ஜபம் பிரதர் மகேந்திரன், ஜபம் பாடல் சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, துதி ஆராதனை வேதத்தியான பகுதியை நடத்த வருகிற சிஸ்டர் கிரேஸ் கனடா, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய 3 செய்திகள் இந்த வார்த்தை விஷயத்தில் தொடர்ந்து வருகின்றன. முதலாவது பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, 2வது செய்தி பாஸ்டர் எப்சியா இந்தியா எப்சிபா, 8வது பாஸ்டர் நைல்ஸ். இதுதான் நிகழ்ச்சிகள். மற்றது ஒன்று சொல்ல வேண்டும், நேற்றைய நாளில் ஜப நேரம், அதாவது நேற்றைய நேரம் நடைபெற்ற அந்த பாஸ்டர் ஸ்டான்லி சியோ நடத்த ஜப பாடம், அந்த வேத பாடத்திலே, அதாவது கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல் யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, அநேகர் எடுத்து அந்த வேத பாடம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்று பாராட்டியிருக்கார். அதுக்காக நான் சொல்கிறேன், இன்றைய நாள் ஆரம்ப ஜெபத்தை எடுப்போமா? ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற வார்த்தை வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் என்று நடத்த வேண்டும். தருமாறு பார்த்தபட்டிலே வந்து ஜெபிக்கிறேன் சுவாமி. துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பாடல்களை பாடுற பிள்ளைகள், வேதத்தியான பகுதி எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாச அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் துணி உலகமெங்கும் துணிக்க, ரட்சிக்கப்படாத மக்கள் கேட்டு ரட்சிக்கப்பட, இருளான இடத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கத்தாலே நீர் என்று ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே ஒரு பிரசன்னத்தை இல்லை கடந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுமாண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பெலத்தையும் ஞானத்தையும் நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக செபிக்கு. முதுகுடிய மாண்டவரே, அந்த ஒன்றானமை தேவனை, இந்த உலகங்கம் நீதான் உண்மையான தெய்வம் என்று இந்த சங்கம வானொலி 24 மணி நேரம் இரவு பகலாக வார்த்தையை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம், பாடுகளை வேதத்தியான பதிலை கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்துட வேண்டுமாங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே வார்த்தையை விளத்ததுக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார் ஸ்காபர் ஒன்டாரியோ சிஸ்டர் கர்ணா. அந்த சகோதரி அழைப்போம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கர்ணா.
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கர்ணா. இன்றைய நாளில் வார்த்தையின் விஷயத்தில் ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், உங்களோட ஒப்பு கொடுக்கணும் பணி நடத்துங்கள். ஆமே,
1: ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ அங்கிள். ஹலேலூயா. ஆமே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே வல்லமேல தகப்பனாகிய இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீதிபரராயிருக்கிறவரே, புது உடன்படிக்கை மத்தியஸ்தராயிருந்து எங்களுக்கு தினமும் போதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, காலை தோறும் உமது கிருபை புதிதாயிருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்கிறபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சாயலில் நாங்கள் விழித்திருப்போம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நடத்துகிறவர் நீர். இந்த உலகத்தின் காரியங்கள், எல்லா சோதனைகள் வேதனைகள் நெருக்கி போடாதபடி கர்த்தர் உண்மையே நாங்கள் பெற்றி கொண்டு ஓடுகிறோம் ஆண்டவரே. பஞ்சகாலத்திலும் யுத்த காலத்திலும் எங்களை பாதுகாத்து இதுவரை நாங்கள் நீக்கும்படியா எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியின் கனிகளை தருகிற தகப்பனே, எங்களை நீதியுள்ளவர்களாய் மாற்றி உம்முடைய சன்னிதானத்துக்கு கரை திரையற்றவர்களாய் வந்து சேரும்படியாய் எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை நாளை புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் உறுதி செபிக்கிறோம். அப்பா, எல்லா காலங்களிலும் போக்கிலும் வரத்திலும் நீர் துணியாய் இருக்கிறவர் கர்த்தாவே. அப்பா, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி எல்லா இரட்டிப்பான நன்மைகளையும் எங்களுக்கு தந்தவர் நீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா, கோடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளில் தாளந்தி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அபிஷேகம் உம்முடையது தகப்பனே, வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. அவர்கள் விதைக்கும் போது அநேக ஆத்துமாக்களை பெறும்படியா இந்த இடத்திலே நீர் செயல்பட வேண்டுமாக உம்முடைய சமூகம் எங்கள் எல்லாருக்கும் முன்பாக கடந்து போக முடியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சௌரலஸ்லிபுரருக்கா அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்கா அவங்களுக்கு ஜெபிக்கிறோம், தொடர்ந்து நடத்துங்க. இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் தேவ தயவு மனித தயவுகளை கொடுத்து கத்தர் ஒன்று சேர்ந்து உம்முடைய ஊழியத்தை கட்டும்படியாய் அவர்களோடு சேர்ந்து ஓடுகிற ஒவ்வொருவரோடும் கத்தாவே அந்த குடும்பத்தை ஆசிரியர்க்கும்படி அழைப்பு கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படி அழைப்பு கொடுக்கிறோம். அதுபோல மகேந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து தொடர்ந்து இந்த ஊழியத்திலே தன்னுடைய காலத்தை நேரத்தை கொடுத்து உமக்காக செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் கடப்படுத்துகிற தகப்பனாயிருந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அது போல வரப்போற ஒவ்வொரு சௌரியர்களுக்காக ஜெபிக்கிறோம், சௌரிய ரஞ்சனி அலங்காரமணிக்கா, டோலிக்கா என்னும், கிரேஸுக்கா என்னும், சுபா அலங்கோக்கா, அவருடைய எல்லா காரியங்களுக்காகவும் கூட உம்முடைய திருப்பாலத்திலே நாங்கள் வருகிறோம் உமக்காக. அப்பா, தங்களுடைய காலங்களை நேரங்களை கொடுத்து செய்கிற ஊழியத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தகப்படைய குடும்பத்தின் இழப்புகளிலே இருக்கிற அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தாவை நீர் கத்தாவை கூட இருந்து தேற்றவாழ்னா இந்த தேற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவை வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளினாலே அப்பா தகப்பனே விடுதலையை கொடுக்கும்படியாய் நீர் அவர்களை பயன்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய சத்தியத்திலே நிலை நிற்கும்படியாய் அப்பா, உம்முடைய ஆத்மா ஆதாயத்துக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பின்மாற்றத்தில் உள்ளவர்களை மீண்டும் கொண்டு வரும்படியாய் அவர்களோடு பேச கத்தாவை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடையாதபடி இருக்கிற இந்த இடத்திலும் கத்தாவை, இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த ஊழியக்கார ஒவ்வொருவருடைய கையிலையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கிறோம், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அப்பா, எருசலேம் நகரத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கல்வாரி சிலுவையிலே நீர் அந்த எருசலேம் நகரத்திலே உம்முடைய உயிரை பலியாக கொடுத்ததே அந்த ஜனங்கள் அறியாதபடி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை கண்களிலே தெளிவை உண்டாக்கி கொடுக்கும்படியாய், சிந்தையிலே தெளிவிலே உண்டாக்கி கொடுக்கும்படியாய், தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்துக்களிலும் இருந்து அந்த ஜனங்களை நீர் மீட்டு ரட்சிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்ப இன்னும் அயல் ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அவர்கள் உம்முடைய தேசத்துக்கு எதிராக வராதபடி கத்தர் அவர்களுக்கு நீர் அநேக தடவை எச்சரித்திருந்தும் கத்தர் அவர்கள் அறியாமை நிலைக்குள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, விடுதலையாக்குங்க, ரட்சிப்பை காணும்படியாய் ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. அவர்களுடைய கஷ்டங்கள் கண்ணீர்களிலே நீர் துணியாய் இருக்கிறவர் என்பதை அவர்கள் அறியும்படியாய் அப்பா, அற்புதங்கள் சாட்சிகள் இன்னும் எழுமட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல உம்முடைய கிருபை பெருகிறது ஆண்டவரே, பாவம் பெருகிற இடத்தில் உம்முடைய கிருபையும் பெருகிறது சுவாமி. உமை காணும்படியாய் அவருடைய கண்களை திறந்துள்ள வேண்டும் ஆட்சபிக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்கு ஆட்சபிக்கிறோம், அங்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களிலும் அந்த விக்கிர ஆராதனைகள் இருந்ததை ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம், விக்கிர ஆராதனை தேவனுக்கு விரோதமான பகை என்ற வார்த்தை சொல்லுகிறது. அதை அறியாதபடி அவர்கள் இன்னும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்ப அதை அறியும்படியாய் அந்த இருதயங்களில் பேசுங்க, ஊழியங்களை பெருக பண்ணுங்க, ரச்சிங்க. அது போல கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த தேசத்திலே கேட்கிற துச்செய்திகள் எங்களை கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் எச்சரிப்பின் சத்தங்களையும் நாங்கள் கேட்கும்படியாய், உம்முடைய வருகையிலே கர்த்தாவை நாங்கள் போவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் பயமற்றவர்களாய் வாழும்படியாய் எங்களை நீர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து சேரும் வரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. சாலமோன் கேட்டது போல இந்த திரளான ஜனங்களை ஆட்சி செய்ய ஞானத்தை தரும்படியாய் சாலமோன் கேட்டது போல இந்த ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரும் கேட்டு இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா ஆபத்து காலத்திலும் துணையாயிருக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, எந்த ஒரு காரியங்களும் எங்களை கலங்காதபடி கர்த்தர் நிரப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் முடிவு பெரியந்த நிலை நிற்க எங்களுக்கு பலம் கொடுக்கும்படி ஆயப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் வருகிற ஒவ்வொருவரும் செய்யும்படியாய் பலப்படுத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்தீனிய

0: ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சிக்காக ஜெபித்து ஆராதனைகள் பிரியம் உள்ளவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.
1: அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
0: இதுவரை நேரமும் ஜெபம் எடுத்து பாடல் பாடி சிஸ்டர் கருணாஸ் காபரோன்ட்டு அறிவோம். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போகிறோம். கிரேஸ் வந்து துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதற்கு பிறகு வேதத்தியான பாதியை எடுக்க வருகிறார். நாங்கள் அவரை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட் தாங்க. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தையின் பற்றி நேரத்திலே துதித்து ஆராதித்து பாடலை பாடி வேதத்தியான பாதையை நடத்துங்கள். கத்தரங்களோடு கூட இருப்பதாக உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமாம்.
2: தேங்க்யூ. நன்றியா.

ஆண்டவரே தேவனே, உம்மை உயர்த்த, உம்மை புகழ்ந்து பாட ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்ச. எப்பொழுதும் ஆண்டவரே உயர்ந்தவர், உன்னதர் நீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை சேர வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நித்திய வெளிச்சம், அந்த பிரகாசமான வெளிச்சம் என்ற அந்த பெயர். பிதாவே, அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க அதையா மறைந்திருக்க பழம் மலையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல இந்த வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக இந்த ஆண்டவரே மறைய ஊழியங்களுக்கு ஊடாக நேர் கொடுக்கிற இந்த வெளிச்சம் ஆண்டவரே அநேகரை தொடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே இந்த ரேடியோ ஊழியம் தொடங்கி இருக்கிறது. அப்படியான வெளிச்சம் இந்த இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்ற இந்த வெளிச்சம் இயேசு, மெய்யான ஒளி இயேசு என்றதை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்கிறபடியா உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதை

உயர்த்துவேன் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம், துதித்தலுடன்

முடிவு இல்லாதவர் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்களுந்தன் சிங்காசனம் இந்த பூமியும் முந்தன் பாதபடி. வானங்களுமது சிங்காசனம் இந்த பூமியும் முந்தன் பாதபடி. சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே நீர் அதிசய அற்புத

துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடன்

இயேசுவே, நீர் மேலானவர், மேலானவர், மேலானவர்,

வெற்றி சிறந்தினேன் மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே.

ஜீவ தண்ணீர நேர் மேலானவர் மேலானவர் மேலானவர் துதி

ஓடோடி வந்துள் உமக்காக மாறிட உலகை மறக்கிறேன், உமக்காக மாறிட இந்த உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையாம், நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பத்தி தானே ஐயாம். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே.

துதித்தே மகிழனும் தூயோனாய் வாழனும், உம்மை துதித்தே மகிழனும் தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையாம், நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேச

0: ராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம்மங்குதையாம். நந்தி தகப்பனே, நன்றி நன்றி ஆண்டு இடைவிடாமல் அப்பா உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை ஆண்டவரே நேரமும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் உம்மை துதித்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமே உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆமே. இந்த வேளையிலும் நான் ஒரு வேத பகுதி எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்தரம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது 1 ஜோவான் 5:4. நம்முடைய விசுவாசம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம். அண்ட் அந்த தலைப்பின் கீழே சத்திய நமது பிரச்சனை மிகவும் என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் நாங்கள் வெற்றி சிறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் தேவனை அறிகிற அறிவின் வாசனைப்படினால இருதயம் என்ன நோ அடிச்ச பிரச்சனை மிகவும் மோசமாக இருப்ப தேவனே நமது கைகளை ஒவ்வொரு நேரமும் நாங்கள் என்ன திகைத்து நின்ற வேளையிலும் நம்ம நினைக்கிறோம் தேவனோடு நாங்கள் ஒப்பிடும் போதும் அது அவர் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அநேக நேரங்களில் நாம் தேவன் எங்களுக்கு அவர்களை கவனியாத மாதிரி கடினமாக இருக்கிறார் என்றதை நாங்கள் நினைக்கிறோம். ஆனா அவர் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை வெற்றி எப்பொழுது நான் அந்த பாடலோடு கூடாக பாடினேன். அந்த எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த அப்ப வெற்றி கண்டு அழைக்கப்படினாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால நமக்கு ஜெயம் எப்பொழுதும் வெற்றி என்றது. அப்ப அத நாங்கள் சோர்ந்திருந்தால் உங்களிடம் தயவையும் அன்பையும் காண்பிக்கிறவர். அதை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் தேவன் மிகவும் பெரியவர். ஆகையால் வெறும் தயவை மட்டுமல்ல இன்று மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய உங்களை திருப்தி படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை திருப்தி செய்யும் எதையோ பெற்றுக்கொண்டு விட்டு நாளை திரும்பவும் அதே போல இன்னும் ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடுதலை எதிர்பார்க்கும் நிலையில் வாழாமல் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை உறுதியாக பற்றி கொள்வதுதான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எழுந்து நின்று நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்கிறவன், நான் எப்படி உணர்ந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் என்ன சொல்லி இருந்தாலும் எனக்கு நடந்தது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் திரும்பவும் எழுந்திருப்பேன், 7 முறை விழுந்தாலும் எழுந்திருந்து தேவனோடு பற்றி அதான் அவர் வார்த்தை சொல்றது. தன்னை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வேன். அப்படியாக அந்த பூரண சமாதானம்ன்றது அது எந்த நிலையில இருந்தாலும் அந்த பூரண சமாதானம் எங்களை ஆட்கொள்ளும் போது எந்த சூழ்நிலையும் எங்களை தாக்காது. எந்த நிலைமைக்கு ஏற்பட தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை பேச ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை பேசி எங்களை நாங்களே கட்டி எழுப்பலாம். சத்தியத்தின் மேல் அப்பவும் கண்கள் இருக்கணும். ஒரு வகையில் ஜோவான் ஸ்நானனுக்கு இயேசு இதைத்தான் செய்தார். இந்த மாதிரி புகழ்ச்சியான வார்த்தைகளை ஜோவானுக்கு கொடுக்காமல் தேவன் அவனை அழைத்து செய்யும்படி சொன்ன ஊழியத்தின் பாதையில் நடக்க அவனுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்களையே இயேசு மீண்டும் அவனுக்கு சுட்டி காட்டினார். ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தை ஜோவானை ஊக்குவித்து இந்த தீர்க்க தரிசனங்கள் 30 வருடங்கள் அவன் ஒரே பாதையில் கவனமா இருக்க உதவியது. ஆனால் ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்ட போது அவன் தனது கண்களை வேதத்தை விட்டு எடுத்து சூழ்நிலைகள் மேல் வைத்து விட்டான். அவன் சிறையில் அடைக்கப்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி இருந்தான். இதனால் தான் அவன் சோர்வடைந்தான். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிச்சவருமா இருக்கும் இயேசுவின் மேல் பேதுரு கண்களை வைத்திருந்த வரைக்கும் அவன் நீரின் மேல் நடந்தான். Matthew 14:28-30 கர்த்தரை தவிர வேறு எவருமே செய்திராத ஒன்றை அவன் செய்தான். ஒரே ஒரு பெரிய அற்புதம். ஆனால் பேதுரு தன் கண்களை இயேசுவை விட்டு எடுத்து விட்டு காற்றின் மேலும் அலைகளின் மேலும் பார்வையை செலுத்திய போது அவன் மூழ்க ஆரம்பித்தான். யோவாஸ்நானன் தன் கண்களை தேவனுடைய வார்த்தையையும் தேவன் அவனுடைய இருதயத்திற்குள் வைத்த சத்தியங்களையும் எடுத்து விட்டான். அவன் அடைக்கப்பட்டிருந்த சிறையையும் தான் சந்திக்க போகும் மரணத்தையும் பார்க்க ஆரம்பித்தான். ஆணவம் மண்டு பிடித்த அந்த ஏரோது ஜெயித்து விட்டது போலவும் தான் தோற்று விட்டது போலவும் அவனுக்கு தோன்றியது. இப்படியெல்லாம் நினைத்தால் தேவனுடைய வார்த்தையை விட்டு அவன் பார்வை அகன்று போனது. அதனால நாங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் எப்பவும் வார்த்தை நாங்கள் ஜெயித்து நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால் ஆண்டவர் எங்களுக்குள்ள வாழுகிறபடினால எந்த இடத்துக்கு போனாலும் எந்த சூழ்நிலை நான்கு அறிந்திருந்த வசனங்களின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு சுட்டி காட்டினார். யோவான் வார்த்தையை குறித்த திரும்பிய வார்த்தைக்கு திரும்பிய போது அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் எழும்பி நின்றார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் எப்படி அதை எடுத்துக்கொண்டான் என்பதை குறித்து வேதம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவன் இதுவரை உண்மையாக இருந்தான் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். பிறகு ஏரோது அவனை சிறைச்சேதம் பண்ணினான். அங்கே ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு தெரியும். அந்த அழுகை மறுதளிப்பு எல்லாம் இருந்தது. ஆனா தைரியமாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்கும்போது இந்த சத்தியம் எங்களை உற்சாகப்படுத்துறது என்னண்டா நாங்கள் எங்களை உணர்ச்சிகளின்படி எங்காவது ஓடிவிட வேண்டும் என்று நினைத்த தருணங்கள் உண்டு. எல்லாவற்றையும் விட்டு வெளியேறி விடலாம் என நினைத்த சமயங்களும் உண்டு. ஆனால் நாங்கள் எப்படி உணர்கிறோம் என்பதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியம் எங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக எங்கள் வழிகள் எப்பொழுதும் அவருக்குள்ளாக நடக்கும் போது அந்த வழிகள் எல்லாம் பாதையெல்லாம் செவ்வையான பாதையில எங்களை நடத்துற சிறப்பான சுதந்திரத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அதை இந்த நாட்கள்ல நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளில் உண்மை உயர்த்துவேன். இயேசுவே நீர் மேலானவர் உன்னத தேவனே பாடலை பாடி வேதத்தியான பகுதிக்கு 1 Cor 15:57 எடுத்து ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய தலைப்பில் அழகாக எடுத்துரைத்தீர்கள். வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபிக்க வேண்டும். அருமையான விளைப்பாடு கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் ஆராய்ச்சி துதித்து பாடி வேதத்தியான சிஸ்டர் கிரேஸ் காப்பிரோட்டா இருக்கும். தொடர்ந்து நாங்கள் ரஜினி அலங்காரம் அழைக்கும். பிரசோ சிஸ்டர் ரஜினி.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
1: Praise the Lord. இன்றைய நாளே சுபா இளங்கோடிய தாயார் பாஸ்டவே இன் ஸ்ரீலங்கா. அதுக்கு சமாதத்துக்காக அதை ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்க வழி நடத்துங்கள்.
2: ஆமேன். ஆமேன். ஆமேன். Father Lord, we come to you, Lord. Into your very presence, Lord. Entrust everything, Lord Jesus, that we say and do, Lord, to honor and glorify you, Lord. Especially, Lord, at this time, Father. We remember, Lord Jesus, as one of our hosts from Nithya Velicham, Subha Ilango, Lord. As she is, Lord Jesus, bereaving, Lord, the death of their mother, Lord, from her side of the family. Lord, we pray, Lord Jesus, that you would sustain her and her family, Lord. At this time with your love, grace, Lord, O God, your love and grace alone, Lord Jesus, come around with your presence, Lord, upon their lives, Lord. Make this, Lord, a time, Lord, that they would look up to you, Lord, and look unto the author and the finisher of their faith, Lord, and make it even a time of testimony towards this mother's death, Lord, O God, that he would, Lord, glorify your name, Lord. At this time, Father, comfort Subha, Lord, along with her family, Lord. So we thank you, Lord, for your love and grace, Lord, that will always sustain us at times of bereavement. And thank you, Lord Jesus, because you are going to always come through, Lord, at times like this, Lord, upholding them, Lord. And we, Lord, from our network, Lord, with our team, Lord, together, Lord Jesus, stand, Lord Jesus, in the gap and uphold them, Lord, with your power and presence over them and your protection also, Lord, at this time, Lord, even as unto the time, Lord Jesus, funeral, Lord. I do not know if Subha could attend or not because of her husband's situation as well. Lord, we entrust it all into your hands that you alone will come through all of this situation for her because she belongs to you and she serves you, Lord, in your kingdom, Lord. And she's a handmaiden of the Lord. And we thank you because you are able to, Lord Jesus, take care of. There is nothing impossible with you in Jesus' name. Lord, we know your Lord Jesus come to you, Lord. With the teamwork once again, Lord, even as Brother Mahendran is hosting the Varthi in Velicham today, you gave him, Lord, this Varthi in Velicham, Lord Jesus, out of Nithya Velicham on a Tuesday to emanate, Lord Jesus, once again, Lord, and he's hosting, Lord, alongside for that, Lord. Be with him, lead him, guide him. Thank you for the vision and the purpose in which you started this as well, Father, that you would make it such a blessing, Lord, across the nations of the world, as 97 stations have joined together. And also, Brother Leslie is, Lord, recording all of these messages, Lord, and all of the handmaidens coming and worshiping you, praising you, and also bringing the devotional, Lord, from Sister Karuna and also Sister Grace. And Lord, Sister Dolly is waiting to come and pray for the workers, Lord. And even as we, Lord, stand in the gap and pray for the listeners at this time, Lord. Father, that is the most important criteria in this very program, our listeners. Without our listeners, Lord, there is nothing we can accomplish, Lord. This is the very way, Lord. Even the 97 stations are, Lord, agreeably in oneness and in spirit, Lord, bringing forth, Lord Jesus, such a way they would join, Lord Jesus, from Sangamam Radio Gospel, Tamil Gospel Radio, to come and join along and bringing forth such a wonderful message of salvation into the lives of people. So, Lord, we lay them at the feet of the altar once again as the word goes forth, Lord. The handmaidens of the Lord and the work of the ministry to go forth with the word that you are preparing upon the lips of the servants, Lord, as they would come and share the word, Lord. And you are preparing the hearts of the listeners, Lord. We have been time and time again hearing, Lord Jesus, that we'll be not only hearers, but we are doers of the word, Lord. That is what pleases you. That is what brings forth fruit in our lives, Lord. Therefore, Lord, they will bring forth much fruit upon their lives. The word of God is like a hammer, Lord. It breaks asunder every wild imagination and bring forth that which is of yours, Lord. Bring forth much honor and glory and power and presence upon their lives, Lord. And bring forth that only your word can accomplish upon their, and the task in which you would send forth the word, and it will not return to us void, but accomplish the thing it which was sent to. So we thank you, Lord, for your wonderful word that they are preparing their hearts to receive, Lord. Now I also, Lord, pray for all of their needs, Lord, whatever they might be facing, Lord Jesus. We continuously, Lord, remember them day by day as we come through these networks, Lord. This is part of the reason, Lord, that we stand in the gap as a team, Lord, and pray for their needs, Lord, that when they come into these networks, they would never leave the network without being meeting their needs, Lord, that you would, Lord, the Father, and our Heavenly Father who loves us through His Son, our Lord and Savior Jesus Christ, with His love and compassion, mercy, would come into their hearts and lives, meet their needs, Lord, physically, mentally, emotionally, no matter which way it is, Lord. You are all sufficient for us. You are the God who said, it is all possible with you. What is not possible with man, it is possible with God. All things are possible with you, my Savior and my God, in the name of Jesus. Therefore, you are touching them. You are saving their souls, Lord. And also, Lord, touching their bodies, Lord, and healing them, Lord, at this time. And also meeting their needs financially and employment-wise and many other needs, Lord, for their families, for their children. Lord, I pray, Lord, that you would take care of them, even as the children would be getting ready in another week or so, Lord, to go back to school a couple of weeks within that time. Lord, we thank you, Lord, as the parents are preparing them. Lord, be with them, lead them and guide them, Lord, even if they have to do any traveling. Be with them, Father, and also the schools as they start, Lord. We entrust all these schools and the teachers in their hands as well. And Lord, we thank you for many ways in which you are ministering to these people and in many countries, Lord, in many time zones as they are coming in and sharing, Lord Jesus, and listening and being blessed by it, Lord. I thank you, Master, as your name has been lifted up, glorified and honored, you would draw all men and people's people, no matter who they are. You are not a respecter of person. You would draw them unto yourself. That is your promise. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Alangarmani, for your prayer.
2: Amen.
1: Amen. Praise the Lord, Sister Dolly.
3: Praise the Lord, praise the Lord.
1: இன்றைய நாளே ஊழியர்காக ஜபித்து ஒரு பாடலை பாடிதோட நாமத்தை மயப்படுத்துங்கள். ஆமேன்.
3: ஆமேன் ஆமேன். சிஸ்டர் சுபாக்காவனு ஜபித்து விட்டு யாவர்க்கும் ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவ, நன்றி அப்பா. அவங்க கூட ஊழியக்காரர் ஆண்டவர் அப்பா, இந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் கூட பாதத்தட்டியில் இருந்தும் கூட உங்களோட வசனத்தை அப்பா புரிந்து கொண்டு எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே அழைத்த அந்த ஊழியக்கார அம்மாவிட அப்பா அந்த அந்த அந்த ஃபியூனரலை நீங்க பொறுப்படுக்கும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. அப்பா, அவங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லையா அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலையை கிறிஸ்துவாலே மட்டும் தான் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா அவர்களுக்கு புதிதான பலனே சத்துவத்தையும் கொடுத்து இந்த நேரத்தில் ஆண்டவரே கவலை உள்ள நேரங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட பலனையும் உங்களோட சத்துவத்தையும் எல்லா கண்ணீரையிலையும் துடைக்கும்படியாக ஜெபிக்கிற அவங்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவியை கொடுத்து சிஸ்டர் சுபா ஃபேமிலியில உள்ள யாவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து அவங்களுக்கு அப்பா நீங்க தான் தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை கண்ணீரை துடைக்கிற தகப்பனே இன்னும் அதிகமாக உங்களை பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி எஸ் நன்றி அப்பா. வாருமையா போதரே வந்தம்மங்கிடம் தங்கியிரும் அப்பா. சேருமையா பந்தியிலே சிறியவராம் எங்களுடன் அப்பா. எங்களுக்கு நாங்கள் சிறியவராய் இருக்கிற எங்களிடம் நீங்க பேசுவதற்கு மாத்திரம் அப்பா அந்த ஜெப ஆவிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஊற்றி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அந்த பாஸ்டர் நேத்து கூற வார்த்தையில் ஆண்டவரே ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட அபிஷேகத்தையும் உங்களோட அன்பையும் உங்களோட பலனையும் கொடுத்து யாவரும் ஆண்டவரே உங்களுக்கு எழுந்து பிரகாசிக்கிற ஜனமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல அன்பு குறைந்து கொண்டு போற நேரங்கள்லப்பா உங்களோட அன்பை பெருகப்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய அன்புல ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரன் தங்கி இருந்த ஆண்டவர்களே பிரச்சனை நோக்கி பார்க்காமைக்கு உங்களோட முகத்தை பார்த்து நாங்கள் நடப்பதற்காண்டவரே கவலையோ நஷ்டமோ துன்பமோ என்னதான் வந்தாலும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக அபிஷேகித்து புதிதான வழியில் நடப்பதற்காண்டவரே புதிதான காரியங்களை எங்கள் நடுவில் காண்பிப்பதற்கு வெளிப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா அவர்கள் ஆண்டவரே கண்ணு மணியும் போல காத்தும்படி கண்ணு மணியும் போல காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதன் செய்கிறவர் அகிலம் படைத்தவர் யுத்த வல்லவர் வல்லவர் அப்பா நீங்க மீட்க ஜனங்களை மீட்க வந்த தகப்பனே பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இந்த வார்த்தைகளின் மூலமாக இன்றைக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை யாவருக்கும் ஆண்டவரே அவர்கள் அறிய கேட்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய செவிகளையும் கண்களையும் திறக்கும்படியால் ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்குரிய ஜனமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை கண்டவரே சுகம் தருபவரே இன்று ஆண்டவரே யாவருக்கும் ஒரு புதிதான பலனையும் புதிதான பரிசுத்தமான அன்பை அறுத்து அனுப்பி நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே யாவரும் இன்னும் அதிகமாக உங்களுக்குள் அமர்ந்திருந்து உங்களோட முகத்தை பார்த்து உங்களோட சத்தத்தை கேட்டு இன்னும் ஒரு ஜெப ஆவியை இன்னும் அதிகமாக இவர்களுக்குள்ள ஊற்றி ஆசீர்வதித்து அபிஷேத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆமேனப்பா. அசைக்கப்படாத வண்ணமாக்க யாவரும் கூட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில் மறைத்து வைத்து நிழலில் தங்குவதாக தங்கி அவர்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய இழுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்படவனும் என்று கூறி தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். சாரி
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிசோடாலே இன்றைய நாளே ஊழியருக்காக பாடப்பட்டு ஜபித்து சிஸ்டர் சுபாலங்கோ தாயாருக்காக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களை ஊழியர்கள் தேவன் ஆசிரியப்பாராக. இதுவரை நேரம் துதித்து ஆராய்ச்சி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தொடர்ந்து செய்தி கரம் சொல்லும். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே முதலாவது செய்தியை கொண்டு வர பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா அவருடைய செய்தியை கேட்போமா. ஆமென்.
4: முதலாவதாக நம்மளை அழைக்கிற தேவன் நம்மளை அழைக்கிற நினைக்காம இந்த உலகத்துல நம்ம புழுதியில கிடக்கும், குப்பையில கிடக்கும், பாவத்துல கிடக்கும், சாபத்துல கிடக்கும், வியாதியில கிடக்கும், கடன்ல கிடக்கிறோம், வறுமையில கிடக்கிறோம், சண்டையில கிடக்கிறோம், பிரச்சனையில கிடக்கிறோம், பிரிவினைகள்ல கிடக்கிறோம், பல்வேறுபட்ட சூழல்ல கிடக்கிற சனங்களை தேவன் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் பாருங்க, மத்தேயு 11 மத்தேயு 11:28-29 30 வசனங்களை வாசிக்க காப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பாதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இறக்கிறது என்றார். அல்லேலூயா. பல்வேறு தரப்பு இந்த உலகத்துல சமுதாயத்துல முழுகி கிடக்கும், பாவத்துல முழுகி கிடக்கிற ஜனங்கள், சாபத்துல முழுகி கிடக்கிற ஜனங்கள், கடன்ல கிடக்கிற ஜனங்கள், வியாதியில பலவீனத்துல எப்படி எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற சூழல்ல கிடக்கிற ஜனங்களை பார்த்துதான் பயப்படாத கலங்காத, நான் உனக்கு இருக்கிற நீ ஏங்கிட்டவா, உன்னை பலப்படுத்த உனக்கு சமாதானத்தை தருவேன் சொல்லி அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அழைக்கும் போது அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வருகிறவர்களை அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் அழைக்கிற தேவன். அவர் அழைக்கும் போது அவருடைய சமூகத்துல வரும்போது கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கிறார், அநேக சாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியாய் மாற்றுகிறார், வியாதி இல்லாமல் வாழ உதவி செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், குலத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நல்ல கணவன் மனைவியை கொடுக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார், நல்ல வீடு வாசல்களை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வம். அவர் பேரு இயேசு. ஆமென் சொல்லுமா. இரண்டாவதாக தேவன் எப்படியப்பட்டவர், ரட்சிக்கும் தேவன், ரட்சிக்கிற தேவன். அவர் எப்படி ரட்சிக்கிறார் பாருங்க. ரட்சிப்பு என்பது இலவசமான, இலவசமாக கொடுக்கிறார். ரோமர் 3 எடுத்துக்கும். ரோமர் 3 அவர் என்ன சொன்னார் பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றாக்கப்படுகிறீர்கள். இலவசமாய் ரட்சிப்பு என்பது இலவசம், அதை விலைக்கு வாங்க முடியாது. ஏன்னா நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மளை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார், கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்பு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரட்சிப்பு உண்டு. அது இலவசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. இலவசமாய் கொடுக்கிறார். அதே பாருங்க, எபேசியர் 2:8 இலவசமாய் நீங்கள் நீதிமான் காட்டுக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. யோவேல் 2:32 கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவரும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துல வந்து அமர்ந்து அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிற தேவன் ஆராதிக்கிற ஜனங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது இலவசம், நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர் பேரு இயேசு. கரகத்தை கர்த்தரை கொண்டுவோம். மூன்றாவதாக தேவன் எப்படியாப்பட்டவர், அவர் நம்மை பெரிய சாதியாக்கிற தேவன், அழைக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், நம்மளை ரட்சித்து நம்மளை பெரிய சாதியாக்கிற தேவன். ஆதியாகமம் 12:1-2 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பான் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நம்மளை அழைத்து ரட்சித்து சகல ஜனங்களை பார்க்கிறது உங்களை எதையும் கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பதற்காகத்தான் நம்மளை அழைத்து இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நம்மளை பெரிய சாதியாக்கிற தேவை. ஒருவேளை ஒதுக்கப்பட்ட சாதியா இருக்கலாம், புறந்தள்ளப்பட்ட சாதியா இருக்கலாம், விளக்கப்பட்ட சாதியா இருக்கலாம், தள்ளிவிடப்பட்டவங்களா இருக்கலாம், யாருமே மதிக்கலைங்கிற சூழ்நிலையில இருக்கலாம். அப்படியாப்பட்ட உங்களையும் எதையும் பெரிய சாதியாக்கிற தேவன் அவர் பேரு இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை உணர்த்துவோம். எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் தள்ளப்பட்டு கிடக்கிறேனே, நான் ஒன்றுக்கு உதவி இல்லாம இருக்கிறேன், நான் படிப்பறிவு இல்லாம இருக்கேன்னு சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தயக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்த சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லுகிறார். வாழ வைக்கும் பிரியமானவர்களே, அதை நாம் உணர்ந்தது காரியம். தேவன் எப்படியாப்பட்டவர், ஐஸ்வர்யத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன். ரோமர் 10:12, என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவரும் தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரம் கத்ரா இயேசுக்கிறிஸ்து கிருபை அறிந்திருக்கிறாரே, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருந்தோம், நமது நிமித்தம் தரித்திரமாகி அவருடைய தரித்திரத்தினாலே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனாக பலனை கொடுக்கிற தேவன். அவர் பலன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், நம்மளை பலப்படுத்துகிற தேவன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்

0: என்ன ஐயா நிக்கிறீங்களா ஐயா? ஒரு சத்தம் வேறே இல்லை, அவற்று கிளியர் ஆயும் இல்லை ஐயா. சொல்லோட்ட ஐயா, ஒரு சத்தம் வேறே இல்லை, அவற்று கிளியர் ஆயும் இல்லை.
1: நன்மை செய்கிறோம். செய்தி அறிவிப்பதன் மூலம் கனப்படுத்தலாம். ஆத்தும ஆதாயம் செய்வதன் மூலம் அவரை கனப்படுத்தலாம். அல்லையா? ஆசீர்வாதம் என்பது சும்மா வராது, சும்மா வராது. சும்மா அந்த கூட்டம் இந்த கூட்டம் ஓடி ஓடி ஓடி ஊழியக்காரன் பிரசங்கத்தை கேட்கறதுனால ஆசீர்வாதம். நீங்கள் கிரியை செய்யணும், நீங்கள் வேலை செய்யணும். உங்க பத்தா உங்க கையின் குறையா தான் கருத்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பஸ்ல போகும்போது கேசோ பத்தி சொல்லணும், வேலை செய்யற இடத்துல நற்செய்தி அறிவிக்கணும், ஆத்மாதாயம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும், தசமாவம் கொடுக்கணும். கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது கர்த்தர் உங்களை இந்த சமுதாயத்துல மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஆறாவது காரியம், தேவன் எப்படியாப்பட்டவர்? நோய்களை குணமாக்கும் தேவன். நோய்களை குணமாக்குறது எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டும், அவர் குணமாக்க. செத்து போனவங்களை கூட உயிரோட இருப்பார். பிறவி செவிடை காது கேட்க முடியாத அற்புதம் செய்வார். ஊமைகளை பேச வைப்பார். எந்த வியாதியா இருந்தாலும் முதலாவது தேவனை நாடுங்கள், இரண்டாவது மருத்துவமனைக்கு போங்க, மூணாவது மருந்து சாப்பிடுங்க. எடுத்த உடனே மருந்து மாத்திரைக்கு அடிமையாகாதீங்க. முதலாவது இயேசுவின் தழும்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதை விசுவாசிங்க. அவருடைய தழும்புகளினால் குணமாட்டீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபாகமம் 7:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபாகமம் 7:15 இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தர் சகல நோய்களையும் என்னது, எத்தனை நோய்களை? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவாராம். எந்த நோய்களை நம்ம மேல வரவிட மாட்டார். அது சத்துருக்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம், நோய்களை. ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இயேசுவின் தழும்புகளினாலே குணமானீர்கள். அல்லேலூயா. குணமாவே சொல்லல. என்னைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாக என்னைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கே உங்க வம்சத்துல இருக்கிற நோயெல்லாம் சுகமாகி விட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை பார்த்துங்க. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் போதும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, பணத்தை விரயமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவது விசுவாசிங்க, முடியாம போனா மருத்துவமனைக்கு போங்க. அல்லையா விசுவாசிங்க. இயேசுவின் தழும்புகளால் ஒரு 100 தடவை சொல்லுங்களே, வாயில் அறிக்கை செய்யுங்க. உட்கார்ந்துருக்கு, நடக்க முடியல, உட்கார்ந்துட்டு சொல்லுங்க. 100 தடவை குணமாலே, 1000 தடவை சொல்லு, 2000 தடவை சொல்லு. தோத்திரம் பண்ணு, 10,000 தோத்திர பலி செலுத்து. உன் சரீரத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வியாதிகள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கத்தலையும் தழும்புகளினால் குணமானீர்கள் சொல்லுங்க. நான் இயேசுவின் தழும்புகளினால் குணமாக்கப்பட்டேன். ஆமென். 7வது காரியம், தேவன் எப்படியாப்பட்டவர்? ஆரோக்கியம் தரும் தேவன். யார் எதிர்பார்த்துட்டு இருக்க? திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? வந்தா வரட்டும், வராட்டி இருக்கட்டும், பேசாம வார்த்தையை கழுங்க. கவனத்தை சிதறடிக்க கூடாது. ஆரோக்கியம் தரும் தேவன். எரேமியா 33:6 எரேமியா 33:6 சபையில மற்றவங்களுடைய கவனத்தை திசைகள் வேலை செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கவனத்தை கொடுக்கணும். அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு திரும்பி பார்க்கிற வேலை இருக்கக்கூடாது சபையில. எரேமியா 33:6 வாசிங்க யாராவது. இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் சவிக்கமும் வரப்பணி, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த கடைசி வார்த்தைதான் ரொம்ப முக்கியமானது. எது முக்கியமானது? சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். சத்தியம் தான் நம்மளை குணமாக்கும். இயேசு சத்தியமாக இருக்கிறார், சத்தியம் தான் இயேசுவாக இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தை இயேசுவாக இருக்கிறார், இயேசுவே வார்த்தையாக இருக்கிறார். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை வெளிப்படுத்துவது, சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்படுதா சத்தியம் தான் உங்களை குணமாக்கும். மாத்திரை குணமாக்குறது ரெண்டாவது. எப்படி மாத்திரை டேப்லெட்டை வாய்க்குள்ள போட்டா அது வயிற்றுக்குள்ள போய் எப்படி உள்ள இருக்கிற வியாதிகளை வெளியேற்றுதோ அதை பார்க்கல 100 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை கரங்களை கர்த்தரைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை உள்ள போக போக போக போக உள்ள இருக்கிற வியாதிகள் வெளியே போகும், உள்ள இருக்கிற புசாச்சு வெளியே போயிடும். இல்லையா, நாம என்ன செய்யணும், கர்த்தர் கையில இருக்கிற வேத புத்தகத்தை என்ன பண்ணணும், இரவும் போகணும், வேத புத்தகத்தை திறந்து வைக்கணும். நல்லா கவனிங்க, வேத புத்தகத்தை திறக்கணும். நம்ம கண்களினால வசனத்தை பார்க்கணும். ஏசாயா சொல்றாரு, கர்த்தருடைய வேத புத்தகத்தை தேடி வாசிங்கன்றாரு. அப்ப வசனத்தை தேடி நம்ம கண்களினால வசனத்தை பார்க்கணும். வசனத்தை பார்த்துட்டு நம்ம வாயினால வசனத்தை வாசிக்கணும். நம்ம வாசிக்கிற சத்தம் நம்ம காதுல கேட்கறது மாதிரி வசனத்தை வாசிக்கணும். அப்பதான் பிசாசு ஓடுவோம். புரியுதா? பைபிளை திறந்து வைக்கணும், வசனத்தை கண்களினால் வசனத்தை பார்க்கணும், நம்ம வாயினால வசனத்தை வாசிக்கணும். நம்ம வாசிக்கிற சத்தம் நம்ம காதுல உள்ள போகணும். அந்த நம்ம காதுல உள்ள போற அந்த வசனத்தின் சத்தம் தான் நமக்குள்ள இருக்கிற ரகசிய எண்ணங்களை வெளியே போறோம், வியாதிகளை வெளிப்படுத்தும், பிசாச்சின் கிரிகளை வெளியே துரத்தும். ஆமென் சொல்லுவோமா? அதுக்கப்புறம் இருதயத்துல விசுவாசிக்கும். முதல்ல சொல்லுங்க, பைபிளை திறந்து வைக்கணும், சொல்லுங்க பைபிளை திறந்து வைக்கணும், வசனத்தை நம்ம கண்களினால பார்க்கணும், நம்ம வாயினால வாசிக்கணும், அது காதுக்குள்ள போகணும், இருதயத்துல விசுவாசிக்கணும். இப்ப அற்புதம் தார்மாரா நடக்கும். அல்லேலூயா. அப்ப அற்புதம் நடக்கணும்னா சும்மா நடக்காது, இப்படி நடக்கணும். வசனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சைக்கியம் சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன், சத்தியத்தை வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன், வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 8வது காரியம், தேவன் எப்படியாப்பட்டவர், பெருக்கத்தின் தேவன், அவர் பெருக பண்ணுகிற தேவன். நம்ம சனத்தை குடும்பத்தை பெருக பண்ணுவார், பிள்ளைகளை பெருக பண்ணுவார், பொருளாதார ஆசீர்வாதங்களை பெருகும்படி பண்ணுவார், பொருட்களை பெருகும்படி பண்ணுவார். அவர் வலது புறத்தில் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படி செய்கிற தேவன். எபிரேயர் 6:14 எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவென்றார். நீங்கள் பலிதி பெருகுங்கள் சொல்லி ஆதாமுக்கு யாவாளுக்கும் சொன்னார். நீ திரளாய் பெருகுபடி உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் சொன்னார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு சொன்னார், நீ வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு பெருக்கத்தின் தேவன் சபைக்கு சொல்லுகிறார், மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, எங்கள் சபை பெருகும், எங்கள் சபை பெருகும், எங்கள் சபை பெருகும். சொல்லிட்டே இருக்க, உங்க சபை பெருகும், 100,000,000 சனங்கள் பெருகுவார்கள். இப்படியே சின்ன கூட்டமாவே நம்ம இருக்க போறது கிடையாது. அவர் பெருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. எல்லா தடைகளை உடைத்து, சோர்வுகள் பலவீனங்கள் பகைகள் வைராக்களை உடைத்து, ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் பகைகள் ஏன் வந்திருந்தனா, இன்னைக்கு ஏன் பகை உணர் சபைக்குள்ள பகை பிரிவின சண்டை சச்சரவு ஏன் வந்திருக்கு தெரியுமா, ஏன் வரும் தெரியுமா? திரளாய் கர்த்தர் பெருக போன போறார், இது சாத்தானுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. திரளாய் உங்களை கர்த்தர் பெருக போன போறார், இது சாத்தானுக்கு பிடிக்கல. அதான் பிரச்சனை போராட்டம். நீங்க எல்லாரும் சமாதானமாக ஒப்புரவாக தேவனுக்கு கனத்தைப்படுத்துங்க. உங்கள் கனத்தை பண்ணுவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. விசுவாசத்துக்கு இடம் கொடுத்து உங்க ஆசீர்வாதங்களை இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. பெருக்கத்தின் தேவன், பெருக்கத்தை விசுவாசிக்கணும், பெருக்கத்துக்காக தேவனை தேடணும், பெருக்கத்துக்காக நம்பணும், பெருகணும். எதை குறுகிற வாழ்க்கையில பெறுகிற வாழ்க்கை. அல்லேலூயா, அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஒன்பது, தேவன் எப்படியாப்பட்டவர்? வீட்டை கட்டுகிற தேவன். அல்லேலூயா, குடும்பத்தை கட்டுகிற தேவன். வாசிப்போம் சங்கீதம் 68:6 வாசிங்க. சங்கீதம் 68:6 சங்கீதம் 68:6
2: தேவன்
1: தனிமையானவர்களுக்கு வீரோடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுவியாக்கிறார். அல்லேலூயா. போதும், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை கட்டுகிற தேவன். தாவீதுக்கு சொன்னார், கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் சொந்த வீட்டை கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சொந்த வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. வாசித்த சங்கீதத்துல 127 கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசங்கள் விருதா போகும். வீட்டை யார் கட்டணும்? கர்த்தர் கட்டணும். நம்ம கர்த்தர் தேடுனா நமக்கு கர்த்தர் சொந்த வீடுகளை கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடாம வீடு கட்டினா கடன்ல மாட்டிக்கிடுவோம். வாழ்நாள் முழுதும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வட்டி தான் கட்ட முடியாது. வரும் வீட்டை கட்டின வீட்டை அடமானம் வைக்க வேண்டியது வரும். வீட்டை ஒத்தி வைக்க வேண்டியது வரும். வீட்டை வித்து கட வேண்டியது வரும். தேவனை தேடாமல் வீடு கட்டினா அது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனை தேடினால் ஒரு பைசா கடன் இல்லாம சொந்த வீட்டை கட்டுவார். ஆமென் சொல்லுமா? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லப்படுது. ரெண்டு காரியம் நடக்கும். தேவனை தேடுகிறவங்களுக்கு ரெண்டு காரியம், நீ கட்டாத வீட்டுல குடியிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. எவனோ ஒருத்தன் கட்டி வச்சிருப்பான், இலவசமா குடியிருப்போம், வாடகையே கிடையாது. அல்லேலூயா. 20 நாங்கெல்லாம் வாடகை கிடையாது எங்களுக்கு. அல்லேலூயா. 20-25 வாடகையே இல்லாத வீட்டுல, இலவசமான வீட்டுல கர்த்தரைகளை வைத்து நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கட்டாத வீட்டுல குடியிருப்பீர்கள் ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த இலவசமா ஒருத்தன் கட்டி கொடுத்துருக்கல, அதுல சாகம் தச்சுக்கு ஓசியா இருக்க முடியுமா? நம்ம பிள்ளைகள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது, தொடர்ந்து நம்மளை கர்த்தரை தேடும் போது பரவாயில்ல, இவன் இம்மட்டும் நம்மளை தேடி வந்திருக்கிறான், இவனுக்கு சந்ததிக்கும் நமக்கு ஒரு சொந்த வீட்டை கட்டுவோம் சொல்லி சொல்றாரு. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு நான் சொந்த வீட்டை கட்டி வைக்கிறார். ரெண்டு காரியம், ஒண்ணு கட்டாத வீட்டுல குடியிருக்க பண்ணுவாரு, ரெண்டாவது சொந்த வீட்டை கட்டுவார். அவர் பேர் இயேசு. பரமத்தி விசுவாசிங்க. சும்மா வீடு கிடையாது, சும்மா வீடு வராதுங்க. கர்த்தரை தேடினா வீட்டை கட்டுவார், பணத்தை தருவார், இடத்தை தருவார். ஒருவேளை நம்ம பிரயாசப்பட்டு இருக்கத போட்டு இடங்கடம் வாங்கிடலாம், கட்ட முடியாது. கர்த்தரை தேடாத அளவு கட்ட முடியாது. மனுஷ முயற்சியில கட்ட முடியாது. மனுஷ முயற்சியில கட்டினா கடன்லதான் போய் நிக்க முடியும். அல்லேலூயா. அதான் சொல்றது, வீட்டை கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசங்கள் விருதா. நான் சொல்லல 127 சங்கீதம் ஒண்ணு சொல்லுது. 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை கட்டி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற தேவர். அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. கடைசியாக 10, தேவன் எப்படி அப்பட்டவர்? பாதுகாக்கும் தேவன், பாதுகாக்கிற தேவன். 121 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 121 சங்கீதம் 121 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 121 4:7-8 நாலு வசனங்கள். 121 சங்கீதத்துல 4:7-8 மூன்று வசனங்கள். முதலாவது 4 வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. எப்படி? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இஸ்ரவேல் யாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நான் தான். அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் இரவும் பகலும் தூங்காம நம்மளை பாதுகாக்கிறார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை கொடுக்கணும். வசனம் 7 எனக்கு இன்னைக்கு எத்தனையோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு, லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சும் உயிரோடு கூட இல்லை. அல்லேலூயா. லட்சக்கணக்கில் என்னது பணம் செலவழிச்சும் உயிரோடு கூட கிடையாது. அங்கே இறந்து பாடியாத்தான் கொண்டு வர்றாங்க. கவனிக்கிறீங்களா? பாடியாத்தான் கொண்டு வர்றாங்க. ஆனா நம்மளை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார், நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார், நம்மளை கர்த்தர் சுகத்தோடு வைத்திருக்கிறார். ஆஸ்பத்திரி போறோம் வர்றோம், ஆனா இது மட்டும் சுகமா வைக்கிற காரணம் என்ன? இயேசுவின் தழும்புகளினால ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலைய கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற தேவன். எட்டாவது வசனம் என்ன சொல்லுது? எட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார்னு சொல்லப்படுது. அப்ப கர்த்தர் உன் போக்கை உட்காருங்க, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம பாதுகாக்கிற தேவன் ஆண்டவர் எப்படியப்பட்டவர்? இன்னைக்கு கடந்த வாரத்துல 10 தலைப்புகளை பார்த்தோம், இந்த வாரத்துல 10 தலைப்புகளை பார்த்தோம். அந்த 10 தலைப்புகளை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவதாக தேவன் நம்மளை அழைக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாடு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களை கிளைப்பார்தல் தருவேன் அப்படின்றாரு. ரெண்டாவது

ஐஸ்வர்யத்தின் தேவன், நம்மளை ஐஸ்வர்யர்களாக்குற தேவன். அவருடைய தரித்திரத்தினாலே நம்மளை ஐஸ்வர்யனாக்குறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஐந்தாவதாக நம்மளை பேன்மைப்படுத்துகிற தேவன். நீயோ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லப்படுது. நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆறாவது காரியம், நோய்களை குணமாக்குற தேவன். இயேசுவின் தழும்புகளினாலே நம் சுகமாக முடியாத ஆரோக்கியத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏழாவதாக ஆரோக்கியமும் சவிக்கும் கொடுத்து சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எட்டாவது காரியம், பெருக்கத்தின் தேவன். நமக்கு பிள்ளைகளை பெருக பண்ணுவார், பொருளாதாரத்தை பெருக பண்ணுவார், சனத்தை பெருக பண்ணுகிறார். அவர் பலிக்கு பெருகும்படியாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒன்பதாவதாக வீட்டை கட்டுகிற தேவன். நமக்கு வாடகை வீடு கிடையாது, இலவசமான வீடு கிடையாது, சொந்த வீட்டை கட்டுவார். கரண்டத்துக்கு கத்தருவான், நீங்க உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கட்டுவார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துவார். நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. இயேசு நடத்தல வருகிற ஒருவரும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் செய்கிற தேவன். கடைசியாக பத்தாவது, அவர் பாதுகாக்கிற தேவன். டூ வீலர்ல போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, சேராட்டாவில போகும்போது அவருக்கு முன்பாக தேவ தூதர்கள் போவார். நம்ம நிமித்தமாக நம்ம போற சேராட்டா பாதுகாக்கப்படும், பஸ் பாதுகாக்கப்படும், விமானம் பாதுகாக்கப்படும், கப்பல். ஒரு நீதிமான் நிமித்தம் நான் அந்த பட்டணத்தை தேசத்தை அழிப்பிடுத்துறாரு. நம்மது நிமித்தமாக அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள், போஷிக்கப்படுவார்கள். நமது நிமித்த அநேகர் வாழ்வடைப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவர் பாதுகாக்கிற தேவன். உன் போக்கிலும் வரத்திலும் இது முதற் கொண்டு கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து ஜெபிப்போம். சிங்கக்கொட்டைகள்

இதுவரை நேரமும்